வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 12 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 14 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 28 தேதி. நேயர்கள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நேரம் 5:57.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: காலை 6 மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2 கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர

0: நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: உங்கள் நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 30, அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரை அந்தனர் எனப்படுவர் ஆவர். மீண்டும் ஒருமுறை குறள் எண் 30, அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரை அந்தனர் எனப்படுவர் ஆவர். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானு அவர்கள்.
2: கற்க. கற்றல் என்று சொன்னவுடன் நம் எல்லோருக்கும் வகுப்பறையும் பள்ளிக்கூடமும் பாடப்புத்தகங்களும் ஆசிரியர்களும் நினைவிற்கு வருவர். ஆனால் உண்மையில் கற்றல் என்பது கல்வியோடு மட்டும்தான் தொடர்புடையதா என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை. கற்றலில் கல்வியும் இருக்கிறது. கல்வியை கற்பது மட்டுமே கற்றல் என்று ஆகிவிடாது. கற்றல் என்பது நாம் பிறந்த கணத்திலேயே தொடங்கிவிடுகிறது. பிறந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஒரு குழந்தை தன் அன்னையிடமிருந்து தனக்கான உணவை பெறுவதை கற்றுக்கொள்கிறது. அதன்பின் தவழ, நடக்க, ஓட, பேச கற்றுக்கொள்கிறது. மனிதன் மட்டும்தான் பிறப்பு தொடங்கி தன் வாழ்நாளின் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். எனவே கற்றல் என்பது கல்வியோடு மட்டும் தொடர்புடையது அன்று. அது அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒன்று. ஒரு செயலை செய்து முடித்த கணத்தில் எப்படி செய்ய வேண்டுமென்றோ, இல்லை எப்படி செய்திருக்க வேண்டும் என்றோ நாம் கற்றுக்கொள்கிறோம். எந்த சூழலில் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நம் ஆயுள் முழுக்க கற்றுக்கொள்கிறோம். எனவே கற்றல் என்பது நொடிக்கு நொடி நிகழக்கூடியது.

0: அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்களும் செய்திகளும் இருக்கின்றன. அதனால்தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று சொல்லுவார்கள். பாடப்புத்தகங்களோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்பதை, கிடைத்த வெற்றியை எப்படி தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை, அதைவிட முக்கியமாக ஒரு தோல்வியை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, சமுதாயத்தில் சக மனிதர்களிடத்தில் எங்கனம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை பெற்றோர்களாகிய நாம்தான் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படையாக கற்றுக்கொள்ளும் மனநிலையையும் ஆர்வத்தையும் அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டும். எனக்கு எல்லாமும் தெரியும் என்னும் மனநிலை ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று. எதுவாக இருந்தாலும் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்னும் மனநிலைதான் ஆரோக்கியமான ஒன்று. நாம் வயதில் பெரியவர்கள், நாம் பெற்றோர் என்ற காரணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது தவறு. குழந்தைகளிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு குழந்தையை தண்டித்துவிட்டு அல்லது கண்டித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அதனிடம் ஒரு இனிப்பை வழங்கினால் அந்த குழந்தை சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக வாங்கிக் கொள்ளும். ஆனால் நம்மை ஒருவர் தண்டித்த பின்னால் நமக்கு இனிப்பு வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் நாம். குழந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல் பாடம், தண்டிக்கிற மனிதனையும் மன்னிக்கலாம் என்கின்ற உயர்ந்த பண்புதான். எப்போதும் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனிதனுக்குத்தான் வாழ்வில் தோல்விகளே இருக்காது. அத்தனையும் தான் பெறும் அனுபவங்கள்தான் என்பதை அவன் அறிவான். ஒரு முறை ஒரு பிரபலமான பேச்சாளரை பேச அழைத்து இருந்தனர் ஊர் மக்கள். மிகுந்த ஆவலோடு பேசுவதற்கு அவரும் தயாராகி இருந்தார். அந்த நாளும் வந்தது. ஊர் மக்கள் பெரும்பான்மையினரால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது, ஓரிரு ஆட்கள்தான் இருப்பார்கள் என்று பேச்சாளருக்கு தகவல் கொடுத்தார்கள். வருத்தத்தோடு அவர் பேசுவதற்கு புறப்பட்டார். குதிரை வண்டியில் வந்து கொண்டிருந்த அவரிடம் வண்டி ஓட்டுபவன் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர் நடந்ததை சொன்னார். உடனே அவன், நான் குதிரைக்கு கொள்ளு வைக்க செல்வேன். அப்போது சில குதிரைகள் பயிற்சிக்கு சென்றிருக்கும், சில குதிரைகள் வண்டியில் பூட்டப்பட்டு பயணத்திற்கு சென்றிருக்கும். அதற்காக நான் வருந்துவது இல்லை. ஒரு குதிரை இருந்தாலும் அதற்கு உணவளித்துவிட்டுத்தான் வருவேன் என்றான். அவனது பதிலில் இருந்த உண்மையை உணர்ந்த பேச்சாளர் மனநிலையை மாற்றிக்கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு 2 மணி நேரங்கள் பேசிவிட்டு திரும்பினார். நான் செய்தது சரிதானே, கூட்டம் வரவில்லை என்பதற்காக நான் தயாரித்து கொண்டு வந்த கருத்துக்களை சொல்லாமல் வர முடியுமா? அதனால் முழுவதையும் பேசிவிட்டுத்தான் வந்தேன் என்றார். அதற்கு குதிரை வண்டி ஓட்டுபவன், மற்ற குதிரைகள் இல்லை என்பதற்காக கொண்டு வந்த எல்லா உணவையும் ஒரே குதிரைக்கு நான் கொடுக்க முடியுமா? அந்த குதிரையின் பசிக்கு தகுந்தவாறு உணவைத்தான் நான் கொடுக்க வேண்டும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். எல்லாமும் படித்து அறிந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்த பேச்சாளனுக்கு எந்த கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை குதிரை வண்டி ஓட்டுபவன் அன்றைக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடங்கிவிட்டால் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், இயற்கை என இங்கு நாம் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. எதையும் அலட்சியம் செய்யாமல் கற்றுக்கொள்ளத் தொடங்கினால் வாழ்க்கை வசந்தமாகும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இறைமனம் கமழும் பக்தி பாடல்கள் தொடர்கிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக வாணி ஜெயராம் பாடியது.

0: காலைத்தன்று நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

காலைத்தன்ற நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று இடம்பெற போகும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:55 நலமே விளைக, 7:05 பக்ரீத் தின சிறப்புரை, வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்சா அவர்கள். காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் ஹலோ டாக்டர் பகுதியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:30 வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி, 103 தீக்குருவி திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்குபெறும் சிறப்பு நேர்முகம். காலை 10:02 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி, அன்பின் வழியது உயிர்நிலை, திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் இடம்பெற

கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். மாலை 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட். சர்வதேச மகளிர் ஆரோக்கியத்திற்கான நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இரவு 7:00

0: இதற்கான நடவடிக்கை. தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேரளா மற்றும் நீலகிரி பகுதியை சார்ந்த நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்கலாம். நம்ம ஆகாஷவாணி 103 FM இல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்டு ரசிக்க தவறாதீர்கள். இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று முதல் 4 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். நெல் சாகுபடியாளர்களே, குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்கால்களில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேக்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். கம்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். எள் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் 28 முதல் 29 தேதிகளில் எள் பயிரினை அறுவடை செய்ய வேண்டும். மழையில்லா நேரங்களில் எள்ளினை பிரித்து பதப்படுத்த வேண்டும். பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். இரவை பருத்தியில் பூ உதிர்வை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 PPM அதாவது 40 மில்லிகிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். நிலக்கடலை பயிரிட நினைக்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு, பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி ஆணிப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் விதைப்புக்கு நிலம் தயார் செய்து விதைப்பு செய்ய வேண்டும். நிலக்கடலை விதைப்பிற்கு முன் விதை நேர்த்தி மிகவும் அவசியம். எனவே கார்பாக்சின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து மஞ்சள் நடவு

தொடர்ந்து செய்ய வேண்டும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். கிழங்கு அழுகல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடியை 2.5 கிலோ என்ற அளவில் 300 கிலோ எருவுடன் கலந்து வேர் பகுதியில் இட வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். திராட்சை சாகுபடியாளர்களே, தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, தென்னை மரத்தை சுற்றி உள் உற்சாய்வு வட்டவடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். தென்னையில் அடித்தண்டு அழுகல் நோய் தவிர்க்க 25 கிலோ எருவுடன் 200 கிராம் பேசிலஸ் சப்டில்லிஸ் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடிவீக்க நோயினை தடுக்க முடியும். கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 2026 ஜூன் மாதத்திற்கான பயிற்சி 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று அளிக்கப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் பயிற்சி கட்டணமாக ஒரு நபருக்கு 850 ரூபாய் நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு அடையாளச் சான்று அவசியம். ஒரு நபருக்கு ₹590 கட்டணமாக செலுத்தி பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் என்ற முகவரியினை அணுகலாம். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 0422 என்ற முன் இணைப்புடன் 6611336 என்ற தொலைபேசி எண்ணிலும், 0422 என்ற முன் இணைப்புடன் 6611226 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9629496555 என்ற அலைபேசி எண்ணிலும், 6379298064 என்ற அலைபேசி எண்ணிலும், 9361889846 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். pathology@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர்

0: திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொதுநலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து

0: கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:55. இனி கேட்கலாம் நலமே விளைக.
3: நலமை விளைக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்ம எப்பொழுதுமே மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் மனிதநேயம் என்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனை உருவாகும். நம்ம கூட நம்ம மருத்துவத்தில் சொல்லும் பொழுது

ஆண்புள்ளம் கொண்ட ஹானிமன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹோமியோபதியினுடைய தந்தை சாமுவேல் ஹானிமனை பற்றி அப்படித்தான் வர்ணிப்போம். என்ன காரணம்னா, மக்கள் நோயால் பீடிக்கப்படக்கூடாது, தொடர்ந்து நோய்களோடு துன்புற்றக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரணும். பல விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறது கூட ஹோமியோபதி சிம்பிளாக சில விஷயங்களை செஞ்சு முடிச்சிடும். அதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தேன் இந்த ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு விஷயம். ரீசெண்டாக கூட நம்ம பார்ப்போம், ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ரீனல் கால்கனினால் ஒரு துடி துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரொம்ப வலி, தாங்கவே முடியலங்கிற வலி, எல்லா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஒரு சர்ஜரி தான் ஒரே வலிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம மருத்துவமனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹோமியோபதியில் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அந்த மைண்ட் சிம்டம்கான ஒரே ஒரு மருந்து ஒரு டோஸ் கொடுத்துட்டு கரெக்டாக 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வலி போயிடுது. 2 மாதம் கழித்து வேறு எந்த மருந்து வேண்டாம், வலி வந்தால் வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். 2 மாதம் கழித்து வந்து பார்க்கும்போது அவருக்கு அந்த கல்லும் இல்லை, அதுக்கப்புறம் வலியே ஏற்படல. சிங்கிள் டோஸ் ரெமடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட ஹோமியோபதியில் ரொம்ப ஒன்றுமே இல்லை. இங்கே நாங்கள் கொடுத்த மருந்தோட மொத்த விலையே வந்து 100 ரூபா கூட இருக்காது. ஸோ இப்படி அற்புதமான விஷயங்களை ஹோமியோபதி என்றுமே செய்யும். நிறைய பேர் ஹோமியோபதினு என்னன்னு தெரியாது, அதை தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இதில் ஹியூமானிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இடையில பயணத்திலும் போது ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு ஒருத்தர் வராங்க, இன்னொருத்தர் 2 கியூஆர் இருக்குது, 2 வரிசை இருக்கும் பொழுது ஒரு வரிசையில் ஒருத்தர் நிற்கிறாங்க, இன்னொருத்தர் வரிசையில் போய் நிற்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து இது என்னுடைய கியூ, இது நான் நிற்கிறேன், நீங்கள் இப்படி இடையில வரலாம், நீங்க இந்த கியூல இருக்கீங்களா, அந்த கியூல இருக்கீங்களா, அந்த கியூ, நான் இந்த கியூல இருக்கிறேன். அதாவது ஒரு மிரட்டல் துணியில பேசுற ஒரே நாள்ல 2-3 சம்பவங்களை பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவர் வந்து ரொம்ப இனிமையா அதை சொல்றாரு, நீங்க இந்த வரிசையா அந்த வரிசையாமா, நீங்க நான் இந்த வரிசையமா, நீங்க அதில் கவலைப்படாம அங்க போய். அதை ஒரு மிரட்டல் துணியில கேட்கும் பொழுது அங்க சண்டை உருவாகிறது, ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்போமே. ஒரு சமயம் முன்னாடியே போனால் சரி சரி போங்க போங்க, அவசரமாக இருக்கும், அவர் ஏதாவது ஃப்ளைட் டிலே ஆகிருக்கும், வண்டி ஏதாவது டெல் பிரச்சனையாக இருக்கும் அப்படி நினைக்கலாமே. இந்த மாதிரி என்றைக்குமே ஒரு பாசிட்டிவாக நினைக்கணும். அதே மாதிரி ஒரு விஐபி நான் வந்து புக் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தான் என்னதானே ஃபஸ்ட்டு நீங்கள் போர்டிங் பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்ததே லேட்டுங்கும் போது அதை சொல்லி புரியும் பொழுது அதுக்கு உட்காந்து ஒரு பயங்கர சண்டைகளை பிரச்சனைகளை போட வேண்டியது. அவர் ரோட்டில் நம்ம போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்து அவங்களோட சண்டை போடுறது, ஏன்டா இப்படி வரேன் அப்படின்னு தப்பாக நம்ம சவுண்டாக கேட்கும்போது அவர்களும் அதே ஃபோர்ஸில் சொல்லுவாங்க, நம்ம திருப்பி பிரதர் பார்த்து வந்துருக்கலாம் இல்லாமா அப்படின்னு, ஐயோ சாரி சார், இந்த வார்த்தை தானே வரும், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதற்கு தகுந்த ஒரு சில நேரங்களில் நம்மளை மீறி போகும், அது வேறு விஷயம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த ஹியூமானிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையுமே யாரையுமே ஹார்ம் பண்ணாதீங்க. அது பப்ளிக்கில் போகும்போது சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், திடீர்னு மிரட்டல் துணியில் பேசுகிறதோ சண்டை போடும் எண்ணத்தோடு இருக்கிறதோ வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும், அது நோய்களை அதிகம் அதிகமாக உருவாக்கும் என்பதை தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். எனக்கு கோபத்துக்கு மருந்து வேணும்னு கேட்டால் இந்த மருந்து உண்டு, அப்படி ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டால் எங்கேயுமே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எங்களுடைய மருத்துவர் என்றுமே உங்களுக்காக காத்திருப்பார்.

நினைவிற்கு இன்று காலை மணி 7:05 பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்று காலை மணி 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் ஹலோ டாக்டர் பகுதியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. பக்ரீத் கொண்டாடுற எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்றது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். பக்ரீத் திருநாள் சிறப்புரை வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
2: அன்பு நிறைந்த கோவை வானொலி நேயர்கள்.

உங்களுக்கு இதயம் நிறைந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத். இந்நாளை தியாகத் திருநாள் என்றும் அழைக்கின்றனர். இஸ்லாமிய ஆண்டின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் பக்ரீத்தாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையை நினைவு கூர்கிறது. அல்லாஹுவின் இறைவனின் கட்டளைக்கு இணங்க தன் மகன் பாலகன் இஸ்மாயில் அவர்களை தியாகம் செய்ய பலி கொடுக்க தயாரானா இப்ராஹிம் நபி அவர்கள். ஆனால் அவரின் ஆழமான நம்பிக்கை, நிகரில்லாத கீழ்ப்படிதல், அசராத மன உறுதியை பார்த்த இறைவன் அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் தியாகத்தின் உச்சமாய் பலியிட துணிந்த அவரது மகன் பாலகன் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆடு, ஒரு விலங்கை தியாகமாக மாற்றினார். இதற்கு குர்பானி என்று பெயர். அரபு மொழியில் குர்பானி என்பதற்கு தியாகம் என்பதே பொருள். பக்ரீத் நாளில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற விலங்குகளை தியாகம் செய்வதை குர்பானி என்று அழைக்கின்றார்கள். இது மூன்று பகுதிகளாக பகிரப்படுகிறது. குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, ஏழை மக்களுக்காக. இந்நாள் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, நம்மிடம் உள்ளதை பகிர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும் என்பதாகும். தியாகம் இல்லாத சமூகம் வளராது, தியாகம் உள்ள சமூகம் அழியாது என்பதே உயரிய சிந்தனை. தியாகம் என்பது நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், சொத்துக்கள் அல்லது நேரத்தை, அதைவிட நம்மால் மிகவும் விரும்பப்படுவது கூட ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக விட்டு கொடுக்கும் பண்பு. இறைவனின் கட்டளைக்காக தான் மிகவும் நேசித்த தம் அருமை மகன் இஸ்மாயில் அவர்களை தியாகம் செய்ய தயாரான இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகம் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மிக உயர்ந்த எடுத்துக்காட்டாகும். நம் வாழ்க்கையில் தியாகத்திற்கான சான்றுகள். பெற்றோர் தம் குழந்தைகளுக்காக தங்கள் சுகத்தை விட்டு கொடுப்பது, மாணவர்கள் வெற்றிக்காக தம் நேரத்தை தியாகம் செய்வது, செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது, சமுதாய நலனுக்காக ஒருவர் தம் வசதிகளை பகிர்வது. இதனால் மனநிறைவு, சமுதாய ஒற்றுமை, இறைவனின் அருள், உள்ளார்ந்த அமைதி, இவைகளே நமக்கு பலனாக கிடைக்கும். தியாகம் என்பது இழப்பு அல்ல, அது உயர்ந்த மனிதநேயத்தின் அழகு, இறை நம்பிக்கையின் ஊச்சம். தியாக பண்பால் நான் என்ற நிலை மாறி நாம் என்ற உணர்வு வளர்கிறது. இது குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒற்றுமையை உருவாக்கும், சமத்துவத்தை மேம்படுத்தும், பொருளாதாரத்தில் சமநிலை வளரும், தொழில்நுட்பம் வளர்ந்து மனிதநேயம் குறையும் இக்காலத்தில் அன்பும் இரக்கமும் தியாகத்தால் உயிர் பெறும். இதை காணும் வளரும் தலைமுறையினர் நல்ல மனிதர்களாக வளர்வர். இதோ ஒரு கவிதை. தியாகம் சொல்லும் திருநாள் இது, அன்பும் அறமும் நிரம்பிய நாள் இது, அன்பை பகிர்ந்திடும் நன் நாள் இது, அறம் மலர்கின்ற பேரின்ப நாள் இது, இதயம் திறந்து உதவிகள் செய்வோம், இதயங்கள் இனிக்க நன்மைகள் செய்வோம், ஏழைகளின் முகத்தில் சிரிப்பு மலர ஏற்றமுடன் நம் கரத்தால் நன்மைதனை செய்வோம். அல்லாஹுவின் இறைவனின் அருள் பொழியும் இத்தியாகத் திருநாளில் அமைதி ஆனந்தம் வீடெங்கும் நிரம்பட்டும். நம் அனைவரின் வாழ்வும் வளத்தால் அமைதியால் மகிழ்ச்சியால் நிலைக்கட்டும். அன்புறவுகளுக்கு இதயம் நிறைந்த
தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான

0: உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டில் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக CBSE வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான 5 திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில், ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நியூஸ்க்கு முன்னாடி பாடல் கேட்டு ரசிச்சீங்க. பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், நாகூர் EM ஹனிஃபா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி.
4: சூடான காஃபியோடு,
5: சுவையான விஷயங்களோடு,
6: குட் மார்னிங் ஆபிசர்.
5: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
3: இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 25

டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும், சேலம் பகுதியில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும், நீலகிரியில் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்றைக்கான கேள்வி, யோகாசனத்தை உலகளாவிய விளையாட்டு போட்டியாக மாற்ற அடுத்த மாதம் அதாவது ஜூன் 2026 முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற உள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம எஃபி பேஜ்லயும் போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே காமெண்ட்ல ஆன்சர் கொடுக்கலாம்.

0: கேட்ட ரசித்த பாட்டு ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಕೊಯಂಬತ್ತೂರ್ 103 FM.
1: ಪ ಪ ಗ ಸ ಗ ನೀ ಪ ಮ ಪ ಗ ಮ ರೆ ಸ ಸ ಪ ಮ ರೆ ಸ ದ ನೀ ಪ ಮ ಪ ಗ ಮ ಪ.
0: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர். மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. வார வாரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நிறைய டாக்டர்ஸ் பேசுற நல்ல நல்ல தகவல்களை கேட்டு பயன்பெற்று இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த வாரமும் ஒரு டாக்டர் நிறைய விஷயங்களை, குறிப்பா குழந்தைகளை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. குழந்தைகளோட வளர்ச்சி, உடல்நிலை மாற்றம், அவங்களோட ஆரோக்கியம் குறித்த தகவல்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அண்ட் டாக்டர், இப்ப குழந்தை பிறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில இது வழக்கம் அப்படின்னு சொல்லி ஹனி கொடுத்தாதான் லைக் குழந்தை ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழந்தைக்கு அம்மாக்கெல்லாம் வந்து ஹனி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து ரெகுலராகவே காலையில எந்திரிச்சோடனே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேன் ஒரு சொட்டு நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மித்தா ஃபேக்ட்?
2: கண்டிப்பா மித்து தான். ஈவன் பிறந்த குழந்தைக்கு அவங்க பேச்சு இனிமையா இருக்கணும் அப்படின்ட்டு பிறந்த உடனே தேன் வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அது வந்து என்னன்னா இன்ஃபன்ட் பொட்டுலிசம்னு ஒரு கண்டிஷனை காஸ் பண்ணும். அதுல நம்மளுக்கு சில டைம் என்னன்னா கிளாஸ்ட்ரிடியம்னு ஒரு பாக்டீரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துங்க. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு தேன், அது வளர்ந்தவங்களுக்கு பாடி ஓரளவுக்கு அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி இம்யூனிட்டி இருக்கிறதுனால பெரிய பெரிய குழந்தைகளுக்கு தொந்தரவு பண்ணாது. பட் லெஸ் தென் 1 இயர் ஏஜ் குரூப்புக்கெல்லாம் கண்டிப்பா ஹனி அவாய்ட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், சி செக்ஷன்ல பிறந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரியில வந்த குழந்தைய விட இம்யூன் லெவல் கம்மியா இருக்கும் அப்படின்றாங்களே?
2: ஒரு எக்ஸ்டென்ட் உண்மைதான். என்னன்னா நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வெஜைனல் பேசேஜ்ல வந்து வர்றதுனால மதரோட பாக்டீரியா பேபிக்கு வரும், அதில் ஒரு சில இம்யூனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். நார்மல் பாக்டீரியா கிடைக்கிறதுனால அதுக்குரிய எதிர்ப்பு சத்துக்கள் குழந்தைகளுக்கு உருவாகும். இது வந்து ஷார்ட், ஒரு டெம்பரரியான இது. ஸோ ஆஸ் த பேபி க்ரோஸ் ஒரு எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, அப்போ அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இம்மிடியட் நியூபார்ன் பீரியடில் மேபி சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து எப்படி தண்ணி தேவை இருக்கோ அது மாதிரி குழந்தைகளுக்கும் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டிகள் வந்து தண்ணி கொடுக்கறத பார்க்குறோம். இது கொடுத்தே ஆகணுமா?
2: கண்டிப்பாக தண்ணி தேவையில்லை. என்னன்னா மதர்ஸ் மில்க்லேயே நிறையா வாட்டர் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 மில்கில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, குழந்தைக்கு தேவையானது அதுலேயே கிடச்சிரும். அவங்களுக்கு என்னென்னா வாட்டர் ஓவர்லோட் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது கிட்னிக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி இருக்காது. பேபி கிட்னிஸ் வேறு, நம்மளோட கிட்னி ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப இந்த சூடான தண்ணி போட்டு குழந்தைய குளிக்க வைக்கும் போது தான் குழந்தை நல்லா தூங்குவாங்க, இல்லைன்னா அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
2: கண்டிப்பா அது மித்து தான்.

0: ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையானது, ரொம்ப டெலிகேட் ஸ்கின். அவங்களுக்கு வந்து நம்ம உடல் சூடு எவ்வளோ இதோ அந்த வார்ம்த்து தான் இருக்கணுமே ஒழிய அதிக சூடை தாங்கக்கூடிய சத்து இருக்காதுங்க.
1: ஓகே டாக்டர், விட்டமின் அந்த D3 மெடிசன்ஸை விட நாங்கள் சன்லைட்டில் வைக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மித்தா ஃபேக்ட்டுங்களா?
0: என்னதான் சன்லைட்டில் வச்சாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு D3 ஸ்கின்ல உருவாகாது. ஸோ இட்ஸ் அ மித்து, நம்ம கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாகணுங்க.
1: ஓகே டாக்டர், பேபிஸ்க்கு வந்து பவுடர் யூஸ் பண்ணும்போது தான்

0: ரேஷ் வருதுன்னா யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. ஃபேஸுக்கோ அல்லது கழுத்து பகுதி அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், டால்கம் பவுடர்ஸ் ஆர் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க.
1: டாக்டர், இப்போ இருக்க பாட்டிகளுக்கே குழந்தைகளை குளிக்க வைக்க தெரில, ஸோ அதனால் வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு தடவை தள்ளி இருக்கவங்க யாரையாவது கூப்பிட்டு குளிக்க வைக்க சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு 3 மாதத்துக்கு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குனே ஒரு பாட்டி வருவாங்க. அவங்க குழந்தைய குளிப்பாட்டுறதை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், பாவமாக இருக்கும். குழந்தைய வந்து காலில் போட்டு முதுகை போட்டு 4 தட்டு தட்டுறது, தலையை பிடிச்சி அமுக்கிறது, தலைகீழாக தூக்குறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே தப்புன்னு சொன்னாலும் பார்க்குற நம்ம சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
0: பேபியை யூஸ்வலாக குளிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு அவங்க வந்து குளிக்க வைப்பாங்க. வாய்க்குள்ளே கை விட்டு சளி எடுக்கிறேன் கோழை எடுக்கிறேன்னு எடுப்பாங்க. அந்த குழந்தைகளை தலைகளை தொங்க விட்டு ஆட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். மற்றவங்க நம்ம குடும்பத்தினர் தவிர மற்றவங்க வரும்பொழுது அவங்க உடலில் வந்து அப்நார்மல் பாக்டீரியா, அதாவது டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இருக்கலாம். ஸோ அவங்க நம்ம குழந்தையோட வாயில் கை வைக்கும் பொழுதோ ஸ்கின்னை டச் பண்ணும் பொழுதோ இந்த ஸ்டாஃபைலோகாக்கஸ் அந்த மாதிரியான கிருமிகள் அவங்க உடம்புக்கு போய் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பேபிக்கு பாத் கொடுக்கும் பொழுது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம தாயோ, தாயோட க்ளோஸ் ரிலேட்டிவானா, தாயோட மதர், ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா குழந்தை ஸ்கின்ல படும்போது அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. வெளியே ஆளுகள் வரும்பொழுது அவங்க பாத் கொடுத்தாங்கன்னா இந்த காலில் போட்டு குளிக்க வச்சாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
1: டாக்டர், பொதுவாகவே குழந்தை பிறந்தவொடனே டாக்டர் சொல்கிறது நிறைய பேர் வராதிங்க, வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை யாருமே கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூபார்ன் பேபிஸ் பிறந்த உடனே பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன, ஸோ அதை பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
0: குழந்தை கையில் பணம் கொடுக்காதீங்க, பிறந்தோடனையும் செயின் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா பணம்லாம் அவங்க பல பேர் கைக்கு போகிறதுனால அந்த மாதிரி அப்நார்மல் பாக்டீரியா இருக்கும், இன்ஃபெக்ஷன் சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கையில் எதுவும் கொடுக்காமல் பார்த்துக்கணும். அதேமாதிரி ரூம்குள்ளே அதிக க்ரௌடு வராது அவாய்ட் பண்ண. ஸோ அப்போ தான் வந்து எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி இம்மிடியட்டாக பார்த்தாங்கிற மாதிரி வருவாங்க. நம்மளே இதை கொஞ்சம் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நான் கூட்டங்களை தவிர்க்கிறது பெட்டராக. ஒரு குழந்தையும் மதரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு 2 வீக்ஸ் அவங்க செட்டில் ஆக டைம் கொடுத்துட்டு கிராஜுவலாக ஒவ்வொருத்தராக போய் பார்க்குறது பெட்டராக இருக்கும். பிறந்தோடனே அந்த ரூமில் க்ரௌடாக போய் நிற்கும் பொழுது ஒருத்தர் இருமுனாங்க தும்முனாங்கனாலும் பேபிஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நாங்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்விக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. இன்றைக்கி எங்கள் ஆகாஷ்வாணிக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இதுவரைக்கும் நாம் கேட்டு இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைகளோட பராமரிப்பு பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சி பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நன்றி நேர்களே.

0: ஏட்டரசு தந்த அழகான பாடல் கன்னிராசி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நமக்கு இருந்த ஜி கே கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்கன்னா, தர்மபுரி குணசேகரன், திருப்பூர்ல இருந்து குருவாயூரப்பன் நகர் பகுதியை சேர்ந்த பிரபஞ்சன், யஷ்வந்த், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கோவையிலிருந்து மூக்கனூர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்பிரியா, சரோஜினி, அவினாசியிலிருந்து பாலசுப்ரமணியம், கோவை மேட்டுப்பாளையம் ராஜேஷ், திண்டுக்கல் நாகல்நகர் நடராஜன், ஜனகா ரேவதி, தினேஷ்குமார், நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன், பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சோமஸ்கந்தமூர்த்தி, சபரிப்பிரியா, சரோஜினி, இன்னும் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணி தொடர்ந்து கேட்கலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி 103 FM
2: இன்று காலை
1: 9 மணிக்கு
3: பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி,
2: 103 தீக்குருவி.

0: நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகன். ஆகாஷ்வாணி FM 103 நேரு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக பக்ரீத் அன்னைக்கு வர போறேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் பாட போறேன்.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம்
2: கேட்டு மகிழுங்கள்.
3: உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி.
4: இன்னும் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்லையும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க கேட்டிருந்த

கேள்விக்கு ஆன்சர் பண்ண உங்களுடைய பெயர்கள் படிச்சிடலாமா? குகன் நஞ்சுண்டபுரத்திலிருந்து, ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரையிலிருந்து, பட்டுக்கோட்டை ராபர்ட் திரவியம் கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சாமி செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் ஜெயந்தி ஜவஹர் ஹரிப்ரியா ஜிஷ்ணவ் யுகன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டாலிருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா கஞ்சம்பட்டியிலிருந்து, ஆர் கே சண்முகானந்தம் தென் பொன்முடி நாகமணி பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்லிருந்து, வீரதுரை அரியலூர் பகுதியை சேர்ந்த வீரதுரை சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் கோவை காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம் ரகுராமன் முல்லை நகர்லிருந்து. சிவானந்த காலனி எஸ் பழனி விஸ்வம் அறந்தாங்கி மகேஸ்வரி கனகராஜ் இந்து மல்லீஸ்வரன் அபி மூக்கனூர்லிருந்து, கோணமலை ஆனந்தன் சிறுமுகை சோமு கலைவாணி சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பிரமிளா சென்னையிலிருந்து, மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலிருந்து, மனோ கிருஷ்ணன் ஃபீல்ட்ஸ்ல இருந்து.

0: இனி கேட்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: ஆலோவீரா எனப்படும் கற்றாழை நம் வீட்டு தோட்டத்திலேயே வளரக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட செடி மட்டுமல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இயற்கையின் சிறந்த தோழனாகும். கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட் மற்றும் பென்சீன் போன்ற காற்றில் பரவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை உறிஞ்சுவதன் மூலம் கற்றாழை உட்புற காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. கற்றாழையின் ஆழமற்ற பரந்த வேர் அமைப்பு மண்ணை நிலைநிறுத்தி நிலச்சரிவை தடுக்கிறது. கற்றாழை சதைப்பற்றுள்ள தாவரமாக இருப்பதால் வறட்சியை நன்கு தாங்கக்கூடியது. கற்றாழை அதிக தண்ணீர் தேவையில்லாமல் வறட்சியான பகுதிகளிலும் எளிதாக வளரும் தன்மை கொண்டது. திறந்தவெளி தோட்டங்களில் நடும்போது இதன் பூக்கள் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் போன்ற முக்கிய மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்த்து சூழல் மண்டலத்தை பாதுகாக்கிறது. கற்றாழை இலைகள் சிறந்த இயற்கை உரமாகவும் வேர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது. இது இயற்கையாகவே பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக அமைகிறது. வீட்டு வளாகங்களில் கற்றாழை வளர்ப்பது சுற்றுப்புற வெப்பத்தை குறைக்கவும் உதவுகிறது. பிளாஸ்டிக் அலங்கார செடிகளுக்கு பதிலாக இயற்கை கற்றாழை செடிகளை வீட்டில் வளர்ப்பது பசுமையை அதிகரிக்கும் ஒரு நல்ல முயற்சியாகும். ஒரு சிறிய கற்றாழை செடி நமக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது.
2: சூடான காஃபியோடு
0: சுவையான விஷயங்களோடு
3: குட் மார்னிங் ஆபிசர்.
0: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
4: நமது ஆகாஷ்வாணி 103 FM இல்
5: இன்று காலை 10 மணிக்கு பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழியது உயிர்நிலை.
6: அன்பின் வழியது உயிர்நிலை, அன்போடு வாழணும். நம்மது ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லப்படுவது இதுல தொகுத்து சொல்லி இருக்காமோ. தமிழ் தாமா தமிழ் தந்தவரம் காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு திரைப்பட வரிதான் நினைவுக்கு வருகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சேனலில் பக்ரீத் நாளன்று உங்களை குரல் வழியில் சந்திக்க வருகிறேன். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
5: திருக்குறள் அன்வர் பாட்ஷா பங்கு பெறும் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
7: கேட்டு மகிழுங்கள்.
0: ஜிகே கேள்விக்கு தொடர்ந்து பதில் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் அனுப்பி இருக்கீங்க. மேக்ஸிமம் உங்களுடைய பெயர்களை குறிப்பிடுறதுக்கு முயற்சி பண்றேன். கணேஷ் மூர்த்தி சூலூர்ல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. அன்புராணி சென்னையில இருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் ஜெகநாதன் பூலக்கட்டுப்பாளையத்தில இருந்து, விஜயகுமார் உமாமகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கனிஷ்கா, பி நவ் ஆலங்கொம்பு தண்ணீர் தட பகுதியிலிருந்து, தென் பொன்முடி நாகமணி அண்ட் நிறைய பேர் வந்து இப்பதான் ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. தொட்டம்பாளையம் ரவி செல்வி வாழ்த்துக்களோடு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி இன்னும் நிறைய பதில்கள் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, யோகாசனத்தை உலகளாவிய

0: விளையாட்டு போட்டியாக மாற்ற அடுத்த மாதம் அதாவது வரக்கூடிய ஜூன் 2026 முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஏகா அரினா இந்த பகுதியில் தான் நடைபெற இருக்குது. மே 26 அன்று புதுடெல்லியில நடந்த அதிகாரப்பூர்வ விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த முதலாவது உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் 2026 போட்டிக்கான லோகோ, டிராஃபி, வீர்தி லயன் அப்படின்ற மாஸ்காட்டை அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த போட்டிகள் ஜூன் 4 ஜூன் 8 வரைக்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஏகா அரினாவில் நடைபெற இருக்குது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 5 இருந்து 60 மேற்பட்ட சிறந்த யோகாசன வீரர்கள் இதுல பங்கேற்க இருக்கிறாங்க. 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துறதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டு வருது. சோ நம்ம ஊர் பாரம்பரிய விளையாட்டான யோகாசனத்தை ஒலிம்பிக் விளையாட்டு பட்டியல்ல சேர்க்கிறதுக்கான ஒரு முதல் பெரிய சர்வதேச மைல்கல்லாக இந்த உலக சாம்பியன்ஷிப் பார்க்கப்படுது. இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருந்தீங்களோ உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இதனடா நாட்டோடு வில்லையோடுன்னு என்னன்னு பார்த்தா, நாட்டோடு பாத்தீங்கன்னா பெருசா இருக்குது. அந்த ஓட்டினுடைய வெயிட் வந்து இந்த வில்லை ஓட்டு வந்து ஒரு 3 இது 1 சமம்.
1: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் செக்மெண்ட்ல சர்வதேச மகளிர் ஆரோக்கியத்திற்கான நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்று காலை 9 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரைக்கும் மின் தடைபடக்கூடிய சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது, அந்த இடங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பாரதி காலனி, இளங்கோ நகர், புராணி காலனி, ஷோஃபா நகர், கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், போலீஸ் குவார்டர்ஸ், கிருஷ்ணராஜபுரம், அத்திப்பாளையம் பிரிவு, ராமகிருஷ்ணபுரம், ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், விஜி ராவ் நகர், காமதேனு நகர், பிஎஸ்ஜி எஸ்டேட், பிஎஸ்ஜி மருத்துவமனை, நேரு வீதி, அண்ணா நகர், ஆறுமுகம் லே அவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீளமேடு புதூர், எல்லை தோட்டம், விஓசி காலனி, பி கே டி நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், புளியகுளம், அம்மன்குளம், பாரதிபுரம், பங்கஜாமில், தாமு நகர், பாலசுப்பிரமணிய நகர், பாலகுரு கார்டன், சௌரிப்பாளையம், கிருஷ்ணா காலனி, ராஜாஜி நகர், மீனா எஸ்டேட், உடையாம்பாளையம், ராஜீவ்காந்தி நகர், பார்சன் அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்ரீபதி நகர், கள்ளிமடை, ராமநாதபுரம், திருச்சி ரோடு, நஞ்சுண்டாபுரம் பகுதி ரோடு, திருவள்ளுவர் நூர், திருவள்ளுவர் நகர். இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே காலையில 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்கட் பவர் கட் இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா சீக்கிரமா முடிச்சுக்கோங்க.

சக்கரை தேவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சி 8:02 மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடரும். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார்.

0: நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங் கோயம்புத்தூர் மக்களே, நேரம் 8:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். பக்ரீத் தின நல்வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் ஆர்ஜே தமிழ்.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிறோம். ஸ்ரீராம் பார்த்த சாரதி சைந்தவி வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. நேரம் 8:08, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். மக்களே, இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்க கண்ணை மூடி கேட்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க கற்பனை பண்ணிட்டே கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கற்பனை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மேட்ச் லாஸ்ட் மினிட்ல இருக்கு. ஸ்காட்லாந்து வெர்சஸ் டென்மார்க் மேட்ச் நடக்குது. கால், அதாவது பால் வந்து காத்துல மிதந்து வருது, அங்க ஓடி வராரு நம்ம ஸ்காட் மெக்டினிமோ. அதாவது எஸ், காத்துல 360 degrees பறந்து ஒரு அசாத்தியமான ஓவர் ஹெட் பைசைக்கிள் கிக் கொடுக்குறாரு. பால் நேரம் நெட்டுக்குள்ள, அண்ட் இட் இஸ் த கோல் அப்படிங்கிற மாதிரி மைதானமே அதிருது. ரசிகர்கள் வந்து கத்துறாங்க. ஏன்னா இந்த ஒரு கோல் மூலமா 28 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்காட்லாந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டை பார்த்த பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெக்டினிமோ நீங்க அடிச்சது கோல் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துல பறந்து பறந்து அடிச்சாங்க இல்லையா, அந்த கோல் அவங்களோட அந்த புது 20 pound கரன்சி நோட்ல வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. விஷயம் என்னன்னா, இது எல்லாரும் புழங்குற மாதிரி காசு கிடையாது. உலகத்திலேயே வெறும் 100 pieces நோட்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கா லிமிடெட் எடிஷன். இந்த நோட்டை ஏலம் விடுறது மூலமா வர காசை வந்து அங்க வீடு இல்லாம இருக்கிற ஏழை மக்களுக்கு கட்டித்தர போறாங்களாமா, வீடு கட்டித்தர போறாங்களாமா. கால்பந்து மைதானத்துல அடிச்ச அந்த ஒரு கிக் இருக்கு இல்லையா, அந்த கோல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு கரன்சி நோட்ல அழியாத சித்திரமா மாறி ஏழை மக்களோட வாழ்க்கையில ஒளியேற்ற போகுது. வாட்டர் மூமெண்ட்ல

0: பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். நேரம் 8:13, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கோம். மக்களே, அடுத்ததா கே பாப் பாடல்கள் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கே பாப் பாடல்கள் வந்து மிகப்பெரிய பலமே அதனுடைய மிக துல்லியமான, அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா ஒருங்கிணைந்து அந்த நடன அசைவுகள் வந்து இருக்கும், அந்த டான்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அசைவுகளை ரோபோக்கள் மூலமா நிகழ்த்தி காட்ட முடியுமா அப்படிங்கிற தேடல்களுடைய விளைவு தான் இப்படி ஒரு விஷயம் வந்து யூனிட்ரி அப்படிங்கிற நிறுவனத்தார் வந்து பண்ணியிருக்காங்க. அதிநவீன ஹியூமனாய்டு மனித ரோபோக்கள் மோஷன் கேப்சர் பண்ணி தொழில்நுட்பத்தோட உதவியோட கே பாப் கலைஞர்களோட நுணுக்கமான நடன ஸ்டெப்புகளை அப்படியே உள்வாங்கி மேடையில் ஆடிக்காட்டு தான் இந்த ரோபோக்கள். இது வந்து நம்ம ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருப்போம். ராஜசுந்தரம் மாஸ்டர் ஆட ஆட வந்து அப்படியே ஐஸ்வர்யா ராய் மோஷன் பிக்சர்ல ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது வருஷத்துக்கு 1000 ஷோக்கள் வந்து பூங்காவினுடைய மையப்பகுதியில் அமைந்த ரோபோ அரினா அப்படிங்கிற அந்த கச்சேரி வந்து தினமும் 3 முதல் 6 ஷோக்கள் வீதம் ஷோஸ் வந்து நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் ரோபோ பாக்ஸிங், அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரியே நடித்து காட்டக்கூடிய விளையாடி காட்டக்கூடிய ரோபோக்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இப்போ இந்த ரோபோக்கள் வந்து வேர்ல்டு டூருக்கும் தயாராகிட்டுருக்கு. கலைஞர்களோட உணர்வையும் ரசிகர்களுடனான எமோஷனல் பாண்டிங்கையும் ஒரு இயந்திரத்தால் முழுமையாக பிரதிபலிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வந்து இந்த விஷயம் பதிலளிச்சிட்ருக்கு. நேரம் 8:14, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sunil Verma. The headlines. Prime Minister Narendra Modi chairs 51st Pragati meeting in New Delhi. Reviews 7 critical infrastructure projects worth around 30,000 crore rupees. Union Home Minister Amit Shah asks authorities to demolish all illegal structures within 15 kilometers of international border. Heatwave conditions to continue over central and northwest India during next 2 days. Eid ul Azha being celebrated in different parts of the country today with religious fervor. And in IPL cricket, Rajasthan Royals beat Sunrisers Hyderabad by 47 runs in eliminator match in New Chandigarh. Prime Minister Narendra Modi has emphasized the need for effective implementation of Swachh Bharat Mission 2.0 and underlined that the mission should move beyond infrastructure creation and ensure measurable outcomes through regular monitoring, citizen participation and convergence between various stakeholders. Chairing the 51st

வளர்ந்து பழகிய வீர சாவர்க்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்க்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாதப்பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்க்கிற்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்க்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்க்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்க்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சி அடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்க்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்க்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்க்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது, 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார், கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை, தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்க்கர் பிஏ தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்க்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக்கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்க்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்க்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்க்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்க்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்க்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்க்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபினவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபினவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்க்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்க்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்க்கர் இருந்த 4 ஆண்டு காலம் முழுவதும் இரவும் பகலும் அபினவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்க்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்க்கர்

கலைஞர்களையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 ஆண்டு நடந்த இந்திய விடுதலைப் போரின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை 1907 ஆண்டு சாவர்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன.

லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 தம்பி நாராயண சாவர்கர் மின்டோ பிரபு மீது எறியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியெனத் தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்குச் சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகச செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்குப் பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்துப் போ என்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். ஹிந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்தபின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார்.

0: இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்க்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்க்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்க்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 நாள் இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்க்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்க்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்க்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம், இன்றோ 1000 பிரிவினை வாதம். எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையன் சொல்வோம் வீர சாவர்க்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்க்கரை வணங்குவோம்.
1: வீரப்பெருமகன் சாவர்க்கர். சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 8:44, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிது இனிது படத்துல இருந்த அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம் கார்த்திக்னுடைய வாய்ஸ்ல. நேரம் 8:49. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். என்னதான் டெக்னாலஜியில் நாங்கள் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் வந்து சொன்னாலும், அந்த ஜப்பானுக்கே ஒரு ஷாக் கொடுக்குற விதமாக வந்து தமிழ்நாட்டோட ஒரு குட்டி கிராமம் விவசாயத்தில் பாடம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில் இருக்கிற காத்தான்குடி கிராமம் தான் இப்போ உலக லெவலில் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்க ஆர்கானிக் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்குற விஷயத்தை இந்த கிராமத்து மக்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களோட வாழ்வியலாகவே வச்சுருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சாமை, திணை, கம்பு, வரகுன்னு சொல்லி நம்ம பாரம்பரிய சிறுதானியங்களை அப்படி பியூர் ஃபார்மில் விளைய வைக்கிறாங்க. இந்த விஷயம் பிடிச்சு போய் தான் ஜப்பான் நாட்டுக்காரங்க வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்தான்குடி கிராமத்துக்கு வந்திருக்காங்களாம். ஃபியூச்சர் ஃபுட் செக்யூரிட்டிக்காக தேடி அலைஞ்ச ஜப்பான் நாட்டு வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய பேர் வந்து ஸ்கவுட் டீம் நேராக நம்ம காத்தான்குடிக்கே வந்துட்டாங்க. வந்து நம்ம மக்களோட இயற்கை விவசாய நுணுக்கங்களையும் பூச்சிகளை விரட்டுற பாரம்பரிய அறிவையும் பார்த்துட்டு வாட் அ மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானியர்கள் வாயடைச்சு போயிட்டாங்களாம். நாம என்னடானா உலகத்தரம் வாய்ந்த டெக்னாலஜியை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா உலகமே வியந்து பார்க்குற மாபெரும் ஆரோக்கிய ரகசியம் நம்ம முன்னோர்களுடைய விவசாய அறிவுல இருக்கு. உண்மைதான் இல்லையா? நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர்

0: அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும், அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கள் கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும், அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கே எல்லோரும் பயப்படுவாங்க, அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம், நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவுன்னு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம் அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலிருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டால் கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி போடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுங்களை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள், கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் அந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

கண்களால் கைது செய்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகள். நேரம் 8:59 இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்திருந்தது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப்பகுதியை ஒட்டி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்தவொரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ரலேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின்

0: பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:02.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க பக்ரீத் தின சிறப்பு நிகழ்ச்சி.
4: 103 தீக்குருவி
3: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது அவர்களுடன் சிறப்பு நேர்முகம்.
4: பக்ரீத் தின சிறப்பு நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜி பௌசியா
3: மற்றும் ஆர்ஜி நிஷா.
4: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஆகாஷ்வாணி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
3: உங்களுக்கும் ஈத் முபாரக் சார், இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஓகே சார்,
5: நன்றி.
3: முகேஷ் சார், நீங்க இந்த புனித நாள ஈத் பெருநாள பொதுவா குடும்பத்தோடு எப்படி கொண்டாடுவீங்க?
5: பக்ரீத் அப்படின்னாலே பொதுவா இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்க கொண்டாடுற மிக சிறந்த பெரிய பண்டிகையில ரம்ஜான், அடுத்தது பக்ரீத் தான். பக்ரீத் அடுத்தது எப்படின்னா குர்பானின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நேர்த்து கடன் வச்சு அதை வந்து சில பேர் ஆடு கொடுப்பாங்க, கூட்டு குர்பானியா அப்படின்னு சேர்த்து கொடுப்பாங்க. தன் வீட்டுக்கு ஒரு பங்கு, உறவினருக்கு ஒரு பங்கு, நண்பர்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு 3-4 பங்காலாம் பிரிச்சு கொடுப்பாங்க. பொதுவா ஜக்காத் நிறைய செய்வாங்க, இல்லாத ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறதோ இல்ல பணம் கொடுக்கறதோ ஏதோ ஒரு உதவிகளை பொதுவா அந்த மாதங்கள்லாம் பொதுவா செய்வோம் இந்த பண்டிகைதான்.
3: சூப்பர் சார்.
4: உங்க சிறுவயது பக்ரீத் நினைவுகள் இன்னும் உங்க மனசுல இருக்கும், மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்?
5: ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்துதான் நான் வந்தேன். எங்க அப்பா அம்மா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்க வளர்ந்தோம். அப்படி பார்க்கும்போது எங்க வீட்டுல குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி அப்ப இல்ல. கரெக்டா சொல்லணும்னா எங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் ரிப்பேர் அப்படி ஷாப் வச்சுதான் எங்களெல்லாம் என்ன, எங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, நாங்கெல்லாம் அப்படிதான் படிச்சு வளர்ந்தோம். நாங்க ஒரு படிப்புல 10th வரைக்கும் தான் போனோமே தவிர அதுக்கப்புறம் மேல படிக்க முடியல, வசதியும் இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு இசைத்துறையில இந்த ஆர்வம் இருக்கு அப்படிங்கறதுனால எங்க அப்பா ஒரு இசைக்கலைஞர், அவர் வந்து பாங்கஸ் வாத்திய கறி வாசிப்பாரு, அப்புறம் டாமரின்னு சொல்லுவாங்க இந்த டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாசிப்பாரு. சோ அதெல்லாம் தாண்டி அப்பா அம்மா இயற்கையிலேயே பாடும் ஞானத்தை இறைவன் கொடுத்ததுனால அந்த ஜீன் தான் இருக்கிறதுனால தான் எனக்கு பாடுற ஞானத்தை இறைவன் கொடுத்தாரு. என்ன எங்க அப்பா அதிகமா என்ன கூட்டு போனது ஐயப்ப பூஜை தான். நிறைய வீட்டுல வந்த நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க குறிப்பா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எங்க அப்பா வந்து வாசிக்க போகும்போதெல்லாம் என்னையும் எங்க அண்ணனையும் வந்து ஐயப்ப பூஜைகள்ல ஐயப்பன் பாட்டு, சிவன் பாட்டு, பெருமாள் பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பாடி பூஜைகள் எல்லாம் அப்படிலாம் தான் நான் சிங்கரா வந்தது. கீபோர்ட் பிளேயர் ஆகிறதுக்கு தான் என்னோட குருநாதர் கிட்ட சேர்த்துக்கிட்டாரு, இசையமைப்பாளர் ஏசு திலக்கரன் அவர்கள் கிட்ட. கச்சேரி இருந்தா கூட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நான் பாடி காமிச்சதை பார்த்து நல்லா பாடுறான் நான் கண்டிப்பா கூப்பிடுறேன்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கலைமாமணி எல்லாரும் கச்சேரியில பாடுற பெரிய ஒரு பிளஸிங்ஸ் தான் எனக்கு அது.
3: அப்ப உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்?
5: 15 வயசு. ஆனா நான் 13 வயசுல எல்லாம் ஐயப்ப பூஜை எல்லாம் பாட வச்சுட்டாரு. 15 வயசுலதான் நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு நிகழ்ச்சியில பாடுறேன், அதுவும் எல்லாரும்மா நிகழ்ச்சி கச்சேரியில.
3: ஓகே சூப்பர் சார். இப்ப முகேஷ் அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு வைக்க காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் சிங்கர் முகேஷ் மேல இருந்த ஒரு பற்றுதல உங்க மேல பெயரா வச்சுட்டாங்களா, இல்ல அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது இருக்கு? ஏன்னா முகேஷ் முகமது அப்படிங்கிற பெயரு நம்ம யோசிக்கும் போது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால கேக்குறோம்.
5: ஓகே ஓகே, நான் சொன்னேன் ஐயப்ப பூஜையில பாடிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து என் பேர் பீர் முகமது தான், எங்க அப்பா பேரு அப்துல் காதர், நான் பீர் முகமது தான். அப்போ வரைக்கும் எங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பாய் தான் கூப்பிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் ஏசி திலக்கரன் அவர்கிட்ட நான் கீபோர்டு கத்துக்க போகும்போது அவரு அவர் ஒரு நாள் தான் பண்ணாரு, எல்லாரும் சினிமா கச்சேரி எல்லாம் பாடி ஒரு 4-5 கச்சேரி என்ன கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அவர் முகமதுன்னு கூட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு சொன்னாரு, டேய் உன் பேரை மாத்திடலாம்டா அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம் போது அவரு ரமேஷ் தினேஷ் ராஜேஷ் இப்படிலாம் யோசிக்கல, முகேஷ் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. முகேஷ்னா யாருன்னா அப்ப எனக்கு அப்ப தெரியாது, யாராவது கேட்டா உன் பேரு முகேஷ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்கண்ணா அப்படின்னு, பேரு என்ன தம்பி பழைய பாட்டுலாம் பாடுறீங்க நல்லா இருக்க வாய்ஸ் அப்படின்னு கேட்கும்போது முகேஷ் அப்படின்னு, முகேஷா நீங்க என்ன ஹிந்தியா அப்படின்னா, இல்ல அப்ப ஒருவேளை கேரளாவா மலையாளமா அப்படின்னு, இல்ல தமிழ்தான் முகேஷ்ன்றது நார்த் இந்தியன் பேரு, அப்ப உங்க பேர் எப்படி முகேஷ் வச்சிருக்கீங்க? என்னோட சொந்த பேர் பீர் முகமது, எங்க குருநாதர் தான் முகேஷ் வச்சாரு. அப்படியா, முகேஷ்னா யாரு தெரியுமா பாடினாரு? முகேஷ்னா யாருன்னு எனக்கு தெரியாது, அவரு சொன்னாரே பேர் வச்சுட்டேன் அப்படின்னு. அவர் நார்த்ல பெரிய சூப்பர் ஸ்டார் பா சிங்கிங் சிங்கர்ல, அவர் தான்ப்பா ரவி சாருக்கும் கிஷோர் சாருக்கும் முன்னாடி அவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் சிங்கர்ல. அவர் பேரை உங்களுக்கு வச்சிருக்காரு பெரிய விஷயம். அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சவுத்ல மேக்சிமம் அந்த பேர் இருக்காரு, அதனால ஒருத்தர்கிட்ட நான் அறிமுகமாகும் போது அவங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பேராவும் இருந்தது எனக்கு.
3: உங்களை ஞாபகப்படுத்துற ஒரு பெயரா அது மாறிடுச்சு உங்களோட ஒட்டி.
5: அதுவும் பாருங்க எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஒரு பேராவும் அமைஞ்சிருச்சு.
3: ஆமா, தற்செயலாக அதுவும் அமைஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
5: ஆமா.

0: பாட்ட சொல்லிட்டு அடுத்தது நீங்க நீங்க தான் உள்ளத்து நல்ல உள்ளம் பாடுவீங்க அந்த முகேஷ் தானே நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு இஸ்லாமிய பிறந்து நீங்க இந்த பாட்டை பாடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம் அப்படின்னா கூட என்ன சொல்லுவாங்க. சோ இசைன்னு வரும்போது நாங்க எல்லாமே அது இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்களா இருந்தா நாங்க இசைக்கு பொதுவானவங்களா தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இருக்கோம் எல்லாரும் எங்களோட இசைத்துறையில.
1: ஆமா, இசை வந்து எந்த விதமான பாகுபாடுகளுக்கும் உட்பட்டது இல்ல இல்லையா? ரொம்ப
2: தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: முதல் மேடை பாடல் அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. அந்த முதல் பாடலை எங்களுக்காக ரெண்டு வரி பாடி காட்டினீங்கன்னா ரொம்பவே இனிமையா இருக்கும் சார்.
1: முதல் வந்து நான் ஐயப்ப பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியம் இருக்கும், ஒரு தபேலா இருக்கும், எங்க அப்பா டேமரின் எல்லாம் வாசிப்பாரு, தாளம் வாசிப்பாரு, இப்படிதான் நாங்க போவேன். அங்க ஐயப்ப பக்தர்கள் இருப்பாங்க, பூஜை நடக்கும். அப்ப நான் வந்து சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இப்படி ஒரு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு இப்படின்னு படிப்படியா ஒவ்வொரு கடவுளை பத்தியா பாடிட்டு வருவோம் குடும்பத்தோட, அவ்வளவுதான். அப்படியோட ஒரு கூட்டத்துல நான் பாடிட்டு ஒரு பெரிய மேடை, அதுவும் எல்லாரீஸ்வரியம்மாவுடைய கச்சேரி, என் குருநாதர் அவங்களுக்கு பிரதான கீபோர்ட் பிளேயரு, எல்லாரீஸ்வரியம்மாவை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், பட்டு போடுவேன், அந்த நெத்தில குங்குமம் எல்லாம் வச்சு அம்மன் மாதிரி வராங்க. அப்ப அவங்களை பாத்துட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷம்ப்பா, அவங்கள பக்கத்துல இருந்து பாக்குறோம், இவங்க பாடின பாட்டுலாம் எத்தனை கேட்டிருக்கோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு அவர்கிட்ட குருநாதர் அறிமுகப்படுத்துறாரு, அக்கா இது என் ஃப்ரெண்டோட பையன் முகேஷ்னு, நல்லா பாடுவான், என்கிட்ட கீபோர்ட் கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்படியான்னு கச்சேரி தொடங்குது, அவங்க பாடுறாங்க, அங்கங்க சாமி வந்து ஆடுறாங்க. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு அவங்க 10 மணிக்கு மேல கச்சேரி ஆனது, எனக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு எனக்கு பாட்டு கொடுக்கும் போது. பாய் வர அப்படின்னாரு, என்னடா பாடுறேன் அப்படின்னாரு, ஆனா பழம் நீ எப்பா பாடுறேன், பழம் நீ எப்பாவா அப்படின்னு, பழம் நீ எப்பா என்ன சுருதிரா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஐயப்ப பூஜையில எப்படி பாடுவேன்னா, நான் எப்படி பாடுறேன்னா அப்படி ஹார்மோனியம் வாசிப்பாங்க, நான் ஏதோ ஒண்ணு எடுப்பேன் சுருதிய மாத்தி.

0: ஒரிஜினல் சுருதி எல்லாம் தெரியாது என்னன்னு பாடுவேன், அதுல ஹார்மோனியம் வச்சிருவாங்க, அப்படி பாடி பழகிட்டேன். சுருதி தெரியாது நான், சரி போய் மைக் கேட்டு நீ பாடு அப்படின்னு. இப்ப நான் வந்து பணம் அப்படின்னு அது சுருதி கொடுத்துட்டேன். ஸ்பெஷல் என்னன்னா என்ன நீங்க சுருதி கொடுத்தாலும் அதுல அவ்வளவு அழகா வாசிப்பாரு, அதனாலதான் எல்லா ரிசிடமாக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுல அவர் அப்படி பாடி வாச்சோன்னா எல்லா ரிசிடமா பாத்துட்டு யார் பாடுவேன் இந்த வயசுல இப்படி பாடுறான், இவ்வளவு ஹை பிச் பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லப்பா அதான் சொன்னா என் ஃப்ரெண்டோட பையன் நல்லா பாடுறான் பாரு, பாடி முடிச்சோன்னா இது கேபி சுந்தராம்பாளம்மா பாடின பாட்டு அவ்வையாரா நடிப்பாங்க அப்பெல்லாம், அவங்க தான் அதிக சம்பளம் வாங்கின ஒரு சிங்கர், பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பிளஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கூட எனக்கு ஒரு 20 ரூபா அன்பளிப்பு எல்லாம் கொடுத்தாரு, அது இன்னும் எனக்கு மறக்க முடியல. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு.
1: சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. ஸோ ஒரு 15 வயசு பையன் நம்ம ஒரு மேடை ஏறி ஒரு லெஜண்ட் முன்னாடி பாராட்டுதல பெற்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப அடுத்ததான் உங்களுடைய திரைப்பயணம். ஸோ முதன் முதல்ல திரைப்பட பாடல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? அதுவும் ஏஆர் ரஹ்மானுடைய கண்களால் கைது செய் திரைப்படத்துல நீங்க பாடின பாடலை நாங்க கேட்கறோம். ஸோ எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சது? ஸோ இந்த பாடலுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அதை பத்தியும் சொல்லுங்க.
0: நான் வந்து லைட் மியூசிக் சிங்கரா தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தனியார் தொலைக்காட்சி ராஜ் டிவில வந்து ராஜகீதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அப்போ எங்க அப்பா சொன்னாரு, நீ ராஜகீதம்ல போய் பாடலாமாப்பா, அங்க எல்லாரும் பாட திறமை இருந்தா போதும் தானே கூப்பிடுறாங்க. அது அதுல வாசிக்கிற எல்லாருமே என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சவங்க. அப்பா நீ அதுல பாடலாமே, இப்ப நான் கொஞ்சம் பயந்தேன் எனக்கு. ஆனா ஸ்கூல்ல எல்லாம் நான் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் நான் படிப்புல வாங்கல, ஆனா பாட்டுல நிறைய வாங்கியிருக்கேன் அது மாதிரி. அப்போ எங்க அப்பா சொன்னாரு, நீ அதுல ட்ரை பண்ணு அப்படின்னாரு. அவருடைய வற்புறுத்தல பேரில் தான் நான் அப்போ போய் ட்ரை பண்ணேன். அப்ப அந்த நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கினது உலக அறிவிப்பாளர் என்னுடைய காட் ஃபாதர் பி ஹெச் அப்துல் ஹமீத் ஐயா தான். அப்போ நான் வந்து ஆடிஷன் போறேன், பாடும்போது ஒரு 5-6 TMSR பாட்டு பாடுகிறேன், இசை கேட்டால், அப்புறம் வந்து வசந்த முல்லை போலே வந்து கண் போன போக்கில், இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு TMS ஐயாவோட பாட்டு பாடினோன்னு எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, நீங்க எந்த பாட்டு பாடுறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா பாடுங்கன்னாரு. வசந்த முல்லை பாடலாமா, ஓகே. ராஜகீதம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அங்க ஜட்ஜு கிடையாது, இங்க மக்கள் தான் ஜட்ஜு, நீதிபதி அவங்க தான் ஓட்டு போடுறது. அவங்க யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு 2 male சிங்கர் 2 female சிங்கர் பாடுவோம், அதுல மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுல அப்துல் ஹமீத் ஐயாக்கு வசந்த முல்லை ஓகே ஆயிடுச்சு. நான் வந்து கச்சேரியில பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய தெரிஞ்ச பாடகர் ஒருத்தர் கருமாரி கர்ணன் அப்படின்னு சொல்லி அவரு அண்ணன் பாடுவார், அந்த அவர் சங்கீதம் படிச்சவர், அந்த ராகத்துல ஒரு 10 பாட்டு பாடுவார். அவர் பாடிட்டு இருந்த கேட்டு கேட்டு எனக்கு பழகி போய் நான் அந்த சேனல் ராஜகீதம் போய் பாடும் போது இந்த மாதிரி பாடி காமிச்சேன். அது எப்படி வரும்னா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து

0: வசந்த முழுதை போனே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா ஓடி வா. வசந்த முழுதை போனே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படி பாண்ண
1: சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்தது.
0: நன்றி. இது என்னன்னா, இது எல்லாமே ஒரே ராகத்துல ஒரே தாளத்துல அமைஞ்ச பாட்டு. இது அவர் சொல்லிதான் எனக்கு தெரியுது, சார்கேசி என்ற ராகத்துல வந்த பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாடி கேட்டு கேட்டு அவர் பாடுறத பார்த்து எனக்கு அதே மாதிரி போய் அந்த சேனல்ல ராஜ்டிகில ராஜகீதம்ல பாடிட்டேன். அவரு அப்துல் அமீத் ஐயா அது வரைக்கும் இப்படிதான் நான் பாட போறேன்னு அவருக்கும் தெரியாது, ஆடியன்ஸுக்கு தெரியாது, ஆர்கெஸ்ட்ராக்கும் தெரியாது. நான் இப்படி பாடணும்னா அப்துல் அமீத் சாருக்கு ஒரு ஆச்சரியம், ஆடியன்ஸுக்கு பாட பாட அடுத்த அடுத்த பாட்டு மாத்தி மாத்தி பாட பாட அவங்க கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க.
1: எங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது, பாடல் வந்து அதோடைய பல்லவியில வரும்னு பார்த்தா புது பல்லவியா வந்தது, ரொம்ப அருமையா இருந்தது, வித்தியாசமா இருந்தது.
0: இந்த புகழ் எல்லாமே அந்த கருமாரி கருணா அண்ணனுக்கு தான் போய் சேரும். அவரு தான் இந்த மாதிரி அழகா கோர்வையா கொண்டு வந்திருப்பாரு. அப்ப கூட அப்துல் அமீத் ஐயா சொன்னாரு, சாருகேசி ஒரு ராக மாலையை தொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில அவர்

0: பாடி கடைசியில நான் சேனல்ல பாடி எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருச்சு.
1: ரொம்ப அருமைங்க சார். இப்ப இது மூலம் டைட்டில் வின்னரும் ஆயிட்டீங்க இல்லையா, பல பாடல்கள் பாடி மக்களுடைய மனதுல இடம் பிடிச்சு.
0: ஆமாமா, 2001 நினைக்கிறேன் அது பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து 2nd ரவுண்டு மருதமலை மாமணி முருகையா, 3rd ரவுண்டு வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம், 4th ரவுண்டு இசை தமிழ் நீ செய்தாரும் சாதனை, ஃபைனல் வந்து 2002 நடக்குது. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு கிடையாது, ஜட்ஜு பண்ண போறாங்கன்னு எனக்கு பயம் ஜாஸ்தி. ஐயோ மக்கள் சப்போர்ட் இருந்தது, பட் ஜட்ஜிங் வரும்போது நம்மளுக்கு சங்கீதமே தெரியாம பாட போறோமே அப்படின் போது பாசும் தானே வேற அந்த ஃபைனல்ல நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஜட்ஜா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிசை மன்னர் MSC ஐயா.
1: வாவ் சூப்பர்.
0: எனக்கு அப்படியே வைத்த கலக்குது, ஐயோ MSC ஐயா முன்னாடி எப்படி இந்த பாடம் நான் பாடுவேன், சுரங்கள்லாம் கரெக்டா வரணுமே பாடணுமே அப்படி. நான் நிறைய மேடை கச்சேரிகள் அதை பாடி இருந்தாலும் MSC ஐயான்ற ஒரு பயம் எனக்கு இருக்கதானே செய்யும். அப்போ ஒரு பதட்டத்தோட ஒரு பாடின, நான் நிஜமா எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில 100 நான் வாங்கினது அந்த ஒரு நிகழ்ச்சியில தான், அது MSC ஐயா கையில, பெரிய பாக்கியம் அது.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க சார்,
0: நன்றி. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இசை புயல் ஏ ரஹமான் சார் கிட்ட அந்த நிகழ்ச்சியில வெற்றி பெறவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அடுத்த நாளே அப்துல் ஹமீத் ஐயா வந்து ரஹமான் சார் ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் எனக்கு கண்களால் கைது செய்ய திரைப்படம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாருடைய இயக்கத்துல வந்த அந்த படத்துல தீக்குருவியாய் தீங்கணியன அப்படிங்கிற பாட்டு ஜான்சன் சார் நானு அறிந்த அவர்கள் பாட்டு.
1: சூப்பர் சார். அந்த பாடல் ஒரு 2 வரி நேயர்களுக்காக பாடி காட்ட முடியுமா சார்?
0: பாட்டு மட்டும் இல்ல, எனக்கு சாப்பாடு போறது என்னோட தமிழ் தான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த நிறைய TMS ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாட்டுலாம் நிறைய பக்தி கச்சேரியில பாடி பழகுறதுனால எனக்கு இந்த தமிழ் கொஞ்சம் எனக்கு ஈஸியா பாட முடிஞ்சது. உதாரணத்துக்கு முத்தை தெரு பத்தி திருநவி மாதிரியான பாட்டுலாம் பக்தி கச்சேரியில பாடுவேன். சோ எனக்கு முதல் பாட்டு ரஹ்மான் சார் கொடுத்தது ஒரு மாதிரி டஃபான ஒரு தமிழ் வர மாதிரி. அது டீ குருவியாய் தீங்கன தீ கைகளி தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய் அப்படின்னு வார்த்தை வரும். அது எப்படின்னா தீக்குருவியை தீங்கனியன தீ கைகளி தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய், நந்திதா தீக்குருவியை தீங்கனியன தீ கைகளி தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய், நந்திதா பூ வந்தின தீ துண்டுகிறாய், தீனை தீனதினில் தேடுகிறாய், நந்திதா அப்படி ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சங்கதியோட வர முடியும். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங்கா அமைஞ்சது அது. இந்த அதுக்கெல்லாம் காரணம் கூட நான் சொல்ல வர்றது அந்த பழைய பாட்டுங்களை பாடினேன் நான்.

0: கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி 103 தீக்குருவி.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது அவர்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்.
0: போட்டி நிகழ்ச்சிகள்ல இருந்து இப்போ திரைப்பட பின்னணி பாடகரா வந்திருக்கீங்க, அந்த பயணத்துல மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: அது கண்டிப்பா வந்து ராஜகீதம் தான். அதுவும் ஏன்னா மெல்லிசை மன்னர் MS வையா கையா கிட்ட வந்து 100 வாங்குறதுங்கிறது எல்லா பாடகருக்கும் ஏங்குற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இப்ப எல்லா சிங்கர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு MSC சார் காலத்துல MSC சார் கிட்ட ஒரு பாட்டு பாடிட முடியுமா, அடுத்த ஜெனரேஷன் ராஜா சார் கிட்ட ஒரு பாட்டு பாடிட முடியுமா, அதுக்கடுத்த ஜெனரேஷன் ரஹ்மான் சார் கிட்ட ஒரு பாட்டு பாடிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஏக்கத்தை கடவுள் உண்மையில சொல்றேன், எனக்கு பெரிய ஆசீர்வாதமா தான் நான் நினைக்கிறேன். MSC சார் கையால 100 நான் வாங்கினதுதான் என் லைஃப்ல
1: கோழி
0: கூவுது படத்துல வரக்கூடிய பூவே இளைய பூவே அப்படிங்கிற பாடல ரொம்ப சூப்பரா பாடி இசைஞானி இளையராஜா சார் கிட்ட சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனை வாங்கினீங்க.
1: மேடையில இந்த பாடல் பாடி அவர்கிட்ட பாராட்டும் பெற்றிருப்பீங்க. சோ அந்த வீடியோவும் நல்லா வைரலா பிரபலமாச்சு. சோ இந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது இசைஞானி இளையராஜா
2: எனக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணதாக அவர்கிட்ட ஒர்க் பண்ண சொல்லும் போது மறக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய கனவு ஆசை வந்து இசைஞானி இளையராஜா சாரோட இசை நிகழ்ச்சியில ஒரு பாட்டு பாடிட முடியுமா, அவருடைய இசையில பாட முடியுமா, அவர் இசை நிகழ்ச்சியில பாட முடியுமான்ற ஒரு கனவு இருந்தது. அப்பதான் MSC ஐயா இறந்த டைம்ல அவர் என்னுள்ளில் MSC அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இசைஞானி இளையராஜா சார் பண்ணும்போது எனக்கு அதுல பாடுற வாய்ப்பு கிடைச்சது. ஜெயிச்சான அண்ணா பெர்க்யூஷன் அவர் அங்க, அவரு தான் என்ன கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாரு ஒரு கச்சேரி பண்றாரு நீங்க பாடணும் போது அதுல KR ராமசாமி சார் பாட்டுலாம் பாடும்போது அன்னைக்கு மேடையிலயே என்ன வந்து அப்ரிசியேட் பண்ணாரு ராஜா சார். எப்படின்னா அந்த ஒரு பாட்டு கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணே உனது காட்சியே அப்படின்னு ஒரு பாட்டு அதை பாடினோம்னா சார் வந்து அப்பவே அப்ரிசியேட் பண்ணி எனக்கு சொல்லும் போது, உதாரணத்துக்கு குசேலன்ல ஒரு சீன் வரும், வடிவேல் சார் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லுவாரு, அண்ணா சண்முகம் சொல்லுங்கண்ணே, சண்முகம் சலூன் கடை சண்முகம் சொல்லுங்கண்ணே, சலூன் கடை சண்முகம் அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அது ஒரு காமெடி பண்ணிருப்பாரு. அந்த மாதிரிதான் MSC சார் இளையராஜா சார் வந்து பேரை சொல்லும் போது எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சந்தோஷம். ராஜா சார் அன்னைக்கு பேரை சொன்னோன்னே எனக்கு அப்படி சந்தோஷத்தை உச்சத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ராஜா சார் அவரோட இசை நிகழ்ச்சியிலே பாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுப்பாரு, நான் நினைச்சே பாக்கல, அது ஒரு பெரிய கனவு நிறைவேறின சந்தோஷம் எனக்கு. அப்பதான் பூவேலைய பூ பாடும்போது எனக்கு எனக்கு அதுவும் எனக்கு வந்து பர்சனலா TMS சார் SPP சார் அப்புறம் எனக்கு மலேசியா வாசிகன் சார் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, அவர மாதிரி பாடல்கள் பாடி நிறைய ரசிகர்கள் வந்து உங்களை பாராட்டியிருந்தாங்க. கண்ணை மூடிட்டு கேட்டா மலேசியா வாசுதேவன் சார் பாடின மாதிரியே இருந்ததுன்னு அத பத்தியும் கேட்கணும்னு நினைச்சோம்.
2: ஆமா, எனக்கு ஆச்சரியம், எனக்கு அப்படிலாம் ரசிகர்கள் கிட்ட இருந்து வாழ்த்து கிடைச்சதுன்றது மறக்க முடியாது. அதுக்கெல்லாம் இறைவனுக்கும் நல்ல என்ன வாழ்த்து, அந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட ரசிகர்கள் தான் காரணம். நிறைய மேடைகள்ல வந்து நிறைய அவருடைய பாட்டு தான் நான் நிறைய பாடுவேன். கட்ட வண்டி கட்ட வண்டி, ஒத்தடி ஒத்தடி, ஓரமா ஒத்தடி, சமீபத்துல இது கூட பாடின ஒரு ஊர்ல மதன மோக ரூபே மதனாங்கி பவழமே.

0: பொதுவா அந்த மெட்ராஸ் ஸ்லாங் பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாம வூடு மச்சி வூடு பருசம் போட்டது குச்சி வூடு அப்படின்னு ஒரு பாட்டு, அது சென்னை தமிழ்ல மலேசியா வாசகம் சார் பாடினாரு. அது பாடும் போது சாருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சென்னை தமிழ்ல பேசுவேன். அது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய வித்தியாசமான பாட்டெல்லாம் வந்து, அதுவும் நாங்கெல்லாம் எங்க நாங்க பக்கத்துல இருந்து பாப்போமா அவரை அப்படின்னு நினைச்ச ஒரு இசை ஞானி பக்கத்துல நின்று பாடுற ஒரு பாக்கியம் கடவுள் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு நல்ல அந்த ஒரு வாழ்த்து கிடைச்சது மறக்க முடியாது.
1: சூப்பர் சார். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: சரித்திரம், 500க்கும் மேற்பட்ட பாடல்கள் நீங்க திரைப்படங்கள்ல பாடியிருக்கீங்க. நீங்க பாடிய பாடல்கள்ல இந்த பாடல் உங்களுடைய மனதிற்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னா எந்த பாடலை சொல்லுவீங்க?
1: எனக்கு வந்து எல்லா டைப் சாங்ஸுமே கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு மெலடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட இசையில எனக்கு வந்து உருக்கல் ஒரு கண்ணாடி படத்துல வந்து இந்த மாதிரி மெலடி ரொம்ப நாள் ஆசை. ஒரு சிங்கரா இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெலடி பாட்டு ஒரு பாட்டாவது படத்துல கிடைக்குமா அப்படிங்கறது அந்த படத்துல அந்த பாட்டு எனக்கு ஒரு ரொமான்டிக் சாங் கிடைச்சது.
0: ஒரு ரெண்டு வரி பாடி காட்டுங்க சார்.
1: ஓகே.

0: சார் ரொம்ப அருமையா
1: அது
0: இருந்தது.
1: நரேஷ் ஐயர், ஆலப்ராஜு, நார் மூணு பேரும் படிப்போம். அதுக்கப்புறம் நண்பன் படத்துல வந்து அந்த ஆலிஸ் வெல்,
0: பண்ணிட்டு போவீங்களா? என்ன லைவா பாடினாலும் சரி, இல்ல ரெக்கார்டிங்ல பாடினாலும் சரி, குரல் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா சார்? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதுவும் குறிப்பா மழைக்காலங்கள்ல, இல்ல உடம்பு சரியில்லாத சூழல்ல எல்லாம் வரக்கூடிய ரெக்கார்டிங்க எப்படி சமாளிப்பீங்க?
1: நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிட ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சில கோல்டான பொருளோ இல்ல ரொம்ப ஹீட்டான பொருள் சாப்பிட்டாலும் ஓவர் ஹீட்ல கோல்டு வந்துடும். சோ நிறைய விஷயங்கள், ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, காரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி சிங்கர்ஸ் எல்லாருக்குமே அசிடிட்டின்ற ஒரு பிரச்சனைகள் நிறைய எல்லாருமே இப்ப வந்துட்டு இருக்கு. காரணம் இப்ப இருக்கிற சாப்பாடுடைய கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு. சில காரங்கள் சாப்பிட்டா அன்னைக்கு பார்த்து தொண்டை கட்டிடும், இல்ல ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா பாட முடியாது. உதாரணம் பிரியாணி சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் வந்து பாட ஒத்துழைக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணணும்னா, இப்போ 7 மணிக்கு கச்சேரினா ஒரு 4-5 மணிக்கு நாங்க ஒரு நிறைய ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், பாடி பாத்துட்டே இருக்கணும் அந்த த்ரோட் ஓபன் ஆகுற வரைக்கும். அது மாதிரி இப்ப மழை காலத்துலன்னா உடனே த்ரோட் கட்டும், மூக்கு அடைக்கும், அந்த இதெல்லாம் ஒத்துக்காது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில கச்சேரியில நல்லாவும் பாடிடுவோம், சில கச்சேரியில
2: மறக்க முடியாத ரெக்கார்டிங் பத்தி சொல்லுங்க சார்.
1: நிறைய பாட்டுகள் இருந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் காவிய தலைவன் படத்துல எனக்கு இசை ரகுமான் சார் பாட்டு கொடுத்தாங்க. அவர் சாருக்கு வந்து நான் 3 படம் பண்ணியிருக்கேன். ஒண்ணு கண்களால் கைது செய், ரெண்டாவது அஜித் சார் நடிச்ச வர்ணார் படத்துல தொத்தாபுரம் போய் பண்ண, மூணாவது எனக்கு காவிய தலைவன்ல ஒரு பாட்டு கொடுத்தாங்க, அதுவும் சோலோ தான். அதுல என்னன்னா, ஒரு பாட்டு எப்பவுமே டியூன் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் பாடுவேன், இல்லைன்னா யாராவது பேக் பாடிருப்பாங்க அதை கேட்டு பாடுவேன். பட் இது வந்து அந்த பாட்டு உருவானதே நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். ரகுமான் சார் அப்பதான் எனக்கு என் முன்னாடிதான் அந்த டியூனை கம்போஸ் பண்றாரு, அப்பவே என்ன பாட வச்சாரு, அவரே டேக் எடுத்தாரு. அப்படி ஒரு உருவான பாட்டு, அதுவும் ரொம்ப எமோஷனலான ஒரு பாட்டு தான். எப்படி உள்ளத்தினால உள்ள கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணுவார மாதிரியே, இது வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட பாடுற மாதிரி பாட்டு. சொல்லிவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு இறுதி தீர்ப்பை நீ சொல்லிவிடு, அந்த மாதிரி வரும். அந்த ஒரு தாளத்துல ஆரம்பிச்ச பாட்டு, அது பயங்கர எமோஷனலான ஒரு லிரிக்ஸ், சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அப்பவே ரிட்டம் போட்டு, அப்பவே கார்ட்ஸ் போட்டு, அப்பவே கம்போஸ் பண்ணி நான் பாடி பாட்டு அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி நான் நிறைய பாடியிருக்கேன். என் குருநாதர் இசையமைச்சி பக்தி பாட்டு பாடியிருக்கேன். பட் மூவின்னு சொல்லிட்டு அது ரகுமான் சார் கிட்ட இப்படி ஒரு பாட்டு தான், மறக்க முடியாது.

0: முகேஷ் சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பழைய கோல்டன் ஹிட்ஸ் உங்களை மாதிரி கலைஞர்கள் மூலமா இப்பவும் ரசிகர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அப்படி உங்களுடைய பாடல்ல இன்னொரு பாடலும் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலர், நிறைய ரசிகர்கள் உங்களை இதுக்காக பாராட்டி இருக்காங்க. பலே பாண்டியா திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்புல கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்ல நீயே உனக்கு என்றும் நிகர், இந்த பாடல் உங்களுக்கு நிறைய பெயர் வாங்கி கொடுத்தது. அந்த பாடல் எங்களுக்காக ரெண்டு வரி, இதனுடைய இந்த பாட்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தாலும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க சார்.
1: கண்டிப்பா. நான் சொன்னேன், சங்கீதம் தெரியாமதான் பாடிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து எனக்கு என் குருநாத திரங்கரண்ணா எனக்கு சுரங்கள்லாம் எழுதி கொடுத்து அழகா சொல்லி கொடுத்து என்னை புரிய வச்சு பாட வச்சிட்டாரு. அப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது பொதுவா எனக்கு எமோஷனலா பேர் வாங்கி கொடுத்தது உள்ளத்தின் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் பாருன்னா பாட்டும் நானே ராஜகீதம்ல வெற்றி பெற்ற பாட்டு. அப்ப இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை, கொஞ்சம் கர்நாடிக் பாட்டா இருந்தாலும் நகைச்சுவையான பாட்டு தான் இது, படத்துலயும் ஒரு நகைச்சுவையா இருக்கும். சோ இத வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் இதுல நான் ஸ்கோர் பண்றதை விட என்னுடைய நண்பர் ஷியாம், அவர் சீரியல் ஆக்டர், அவர் நீங்க பாத்துருப்பீங்க, நாங்க ரெண்டு பேரும் பாடின வீடியோ தான் மக்கள் நிறைய எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நானு டிஎம்எஸ்ஆர் போர்ஷன் வந்து சுரங்கள் பாடுவாங்க, ஜதி போர்ஷன் வந்து அவர் தான் பாடுவாரு ஷியாம். அந்த ஜதி போர்ஷன் சுரமும் ஜதியும் சேரும் போது வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பதான் ஷியாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஜாலி டைப். ஷியாமோட சேர்ந்து பாடும்போது அந்த பாட்டு இன்னும் மக்கள் ரசிப்பாங்க. நிறைய ஷோல ஒன்னா போகும்போது இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சாங்க கச்சேரியில பாடும்போது. அது குறிப்பா அந்த சனி சகம துணி பாடும் அப்படின்னு பண்றாங்க இல்லையா, அவர் வேற அந்த வாய்ஸ் அவ்வளவு மாத்தி அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுவாரு. இன்னும் சொல்ல போனா நான் பாடுற இது கூட ஈஸி தான், டிஎம்எஸ்ஆர் போர்ஷன் கூட பாடிடலாம். ஆனா அந்த வாய்ஸை இமிட்டேட் பண்ணி பாடும்போது தொண்டையே புண்ணாயிடும். அவன் அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுவாரு ஷியாம். அந்த அப்படி பண்ணும்போது ஆடியன்ஸ் அவ்வளவுதான், அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க சிரிச்சு கை தட்டி. ஆனா எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அந்த பாட்டு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு அது. அந்த
2: நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிகழ் போல் குடல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன்.
1: உங்க
3: நினைவுக்கு வரக்கூடிய பாடல் என்ன, ரெண்டு வரி பாடி காட்டுங்க சார்.
1: நாகூர் அனிஃபாயாவுடைய வாய்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, மதசார்பற்ற குரல், எல்லா மதத்தினருக்கும் பிடித்தவர் அவர். இறைவனிடம் கையெழுந்து நிகழ்ச்சி உள்ள நிறைய பேர் பாடியெல்லாம் நான் பாத்துருக்கேன் வீடியோ. அண்ணா நகர் ஐயப்பன் கோயில்ல நான் ஐயப்பன் பாட்டு பாடிட்டு இருக்கேன், எனக்கு தம்பி நீங்க இறைவனிடம் கையெழுந்துங்கள் பாடி பாடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஐயப்பன் மாலை போட்டவங்க என்கிட்ட, எனக்கு ஆச்சரியம் என்ன இது, இந்த பாட்டை கேட்கிறாங்களே அப்படின்னு. நாங்க

0: எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்பா, நீங்க பாடி கேட்டிருக்கோம், நீங்க பாருங்க அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ இறைவனிடம் கேட்கறதுங்க கூட பாண்டேன். அதுல நான் ராஜா சார் கச்சேரியிலேயும் கூட நான் இது பாண்டேன், கடலிலே தனிமையா போனாலும் கண்மணியில் நினைவு களைப்பாருவே அப்படின்னு ஒரு பாட்டு. நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு செம்பருத்தியில பாடிப்பார். அது வந்து சாரோட நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா, சென்னையில வந்து இளையராஜா 80 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்ப சார் வந்து என்ன கூப்பிட்டு, நாகரணி பாட்டுலாம் பாடுவியான்னு, சார் நான் இறைவனிடம் கையெழுத்துலாம் பாடியிருக்கேன் வந்து நீ பாடு, அவரை மாதிரி நினைச்சு பாடி காட்டு முடியுமாடுன்னு பாடி காமிச்சோம்னா, அவர் ரொம்ப அதாவது அவர் பாராட்டாட்டாலும் எதுவுமே சொல்லலைங்கிறது இன்னைக்கு அது ஒரு பாராட்டு தான். அப்ப அன்னைக்கு நான் பாட வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆஸ்திரேலியால பெர்த்ல அந்த பாட்டை பாடும்போது என்னை அப்ரிசியேட் பண்ணாரு. அவர் கையை தூக்கி ரசிச்சாரு. எப்பா இது போதும் எனக்கு, அவரு அவரு நல்லா பாடினான்னு சொல்ல வேண்டாம், அந்த கையை தூக்கிட்டாரே அது போதும் அப்படிங்கறத எனக்கு மறக்க முடியாது. யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, அது பார்த்துதான் இருக்கா ஒரு தடவை அதை பார்த்து எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு அது பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது.
1: சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி 103 தீக்குருவி.
2: ஹாட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல், தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஹாட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல்,

0: ஹிட் ஸ்பெஷலா
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது அவர்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்.
0: நம்ம இப்போ முகேஷ் சார் கூட ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாட போறோம்.
1: இதுல ஃபன்னியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்போம், நீங்க அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்.
0: முதல் கேள்வி, ஸ்டுடியோவா அல்லது லைவ் கச்சேரியா?
2: லைவ் தான்.
1: ஓகே, ஏன்?
2: லைவ் தான், ஆடியன்ஸ் இருப்பாங்க, நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, ப்ரொடியூசர் டைரக்டர் இருக்கலாம், சவுண்ட் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னா. லைவ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்க கூட்டு அந்த கைத்தட்டுக்கு நிகரே ஆகாது, அது வந்து தனி சந்தோஷம் தான்.
1: சூப்பர் சார். அதே மாதிரி அடுத்ததா, இது ஒரு ஃபன்னான ஒரு க்வெஸ்சன் தான். ஒரு வாரம் பாடாம இருக்கணும் இல்லாட்டி ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருக்கணும், உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க?
2: மொபைல் இல்லாம கூட நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், பாடாம இருக்கவே முடியாது.
1: ஓகே,
0: உங்க பிளேலிஸ்ட்ல அதிகமா ஓடிக்கிட்டே இருக்க பாட்டுனா எது?
1: அது உங்களோடதா இருக்கலாம், இல்ல வேற ஒரு சிங்கரோடதா கூட இருக்கலாம்.
2: என்னோட பிளேலிஸ்ட்ல என்னோட பாட்டுன்னு சொல்லலாம், எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து பீ குருவியா தான், ஃபர்ஸ்ட் சாங் ரஹ்மான் சார் கிட்ட பாடின பாட்டு.
1: ஓகே,
2: பழைய பாட்டு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து நிறைய இருக்கு, நீங்க ஒண்ணுதான் சொல்றதுங்கிறதுனால நான் பாட்டும் நானே பாவம் நானே TMS சார் பாடின பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, அந்த பாடல் ரெண்டு வரையும் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா?
2: கண்டிப்பா.

0: சூப்பர் சார், ரொம்ப அழகா இருந்தது. மெலடி, ஃபோக், கானா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சாங் நீங்க பாடியிருக்கீங்க, எது உங்களுக்கு ஃபேவரட்?
1: எல்லாமே கஷ்டம் தாங்க. நான் கூட நினைச்ச மெலடி தான் ரொம்ப ஆசையா நினைச்சது. ஆனா கானாவும் சரி போக்கும் சரி, கிடைக்கிற சில சங்கதி எல்லாம் இருக்குல்ல, அது பாடவும் முடியல. அது பாடும் போது தான் நாங்க எல்லாம் ஓ அதுலயும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. மெலடினா கூட ஸ்லோல அந்த சங்கதி பாடிடலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் பாடின கச்சேரி பாத்தீங்கன்னா, உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப தகுரிய கரண்டா இது சரியா தப்பா மது போல
2: உங்களுடைய பிளான் பி என்ன?
1: பிளான் பி என்னவா இருந்திருப்பேன் சத்தியமா தெரியல என் தகுதிக்கு. ஆனா நான் சிங்கர் ஆனதுனால கடவுள் எனக்கு இசைய பெரிய பிச்சை போட்டாரு, அதனால ஏதோ நல்லபடியா இருக்கேன். என்னுடைய படிப்புக்கும் சரி என்னோட தகுதிக்கும் சரி பெரிய வேலையில நான் இருந்திருக்க மாட்டேன். அதனால பிளான் பி நான் நினைக்கிறதே இல்ல, நினைச்ச பயம்தான் வரும்.
0: ஓகே, பிளான் பி பத்தி யோசிக்க வேணான்ட்டீங்க?
1: யோசிக்கிற மாதிரி இல்ல.
0: ஓகே சரி, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு ஆசையை நோக்கி நீங்க போயிட்டு இருப்பீங்க இல்லையா, அது எது?
1: என்னோட நீண்ட நாள் ஆசை அப்படின்னா எனக்கு வந்து இசையில இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய பாடணும்னு ஆசைப்படுறவங்கள முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச அவங்கள நாங்க ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஆசை தான்.
0: ஓகே சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ அடுத்ததான் நிறைவா நம்ம கேட்க போறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்க நிறைய சிங்கர்ஸ் கூட பாடியிருக்கீங்க, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஃபேவரட்

0: அப்படிங்கறது யாரும் சொல்ல முடியுமா? இது எல்லா சிங்கர்ஸுமே டஃப்பான கேள்வியா பாக்குறாங்க.
1: ஒரே ஒரு ஆன்சர் நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருடைய பாட்டு கேட்டு கேட்டு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுல எம்எஸ்சி சார் இருக்காரு, ராஜா சார் இருக்காங்க, ரஹ்மான் சார் இருக்காங்க. அப்படிங்கும் போது இதுல வந்து ஒருத்தர் சொல்ல முடியாது எனக்கு. அது மட்டும் இல்ல, நான் அதுக்கப்புறம் பாண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே இருக்காங்க இதுல. தேவா சார் இருக்காரு, ஸ்ரீகாந்த் தேவா சார், ஹாரிஸ் சார், டி இமான் சார், தேவேஷி பிரசாத் சார், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்துதான் இன்னைக்கு நான் ஒரு பிளேபேக்னு எனக்கு பின்னாடி பாடகன் நான் போட்டிருக்கேன். அப்படி இப்போ இவங்க எல்லாரும் தான், அதுல ஒருத்தர்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒருத்தராதான் நான் சொல்ல முடியும்.
0: ஓகே சார். சோ பக்ரீத் அப்படின்னா இந்த பாடல நீங்க பாடணும் அப்படின்னா எந்த பாடல பாடுவீங்க? இன்னைக்கு ஒரு பக்ரீத் ஸ்பெஷலா கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்கு ஒரு இசை வாழ்த்து, ஒரு ரெண்டு வரி பாடி காட்டுங்களேன்.
1: எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இறைவனிடம் கையெழுங்கள், அதையே நான் பாடுறேன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையினை இல்லாத கருணை உள்ளவன், இன்ன பத்து எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை.
0: இந்த பக்ரீத் நாள்ல உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு அழகான செய்தி?
1: கண்டிப்பா, இசை ரசிகர்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகாஷவாணி நேயர்கள், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. சோ ரொம்ப சந்தோஷம் இந்த பக்ரீத் திருநாள்ல உங்களோட நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துகிட்டது. சோ இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மத சாயமும் இல்லாம என்ன நீங்க எல்லாருமே சேர்த்துக்கிட்டீங்க. உங்களாலதான் இன்னைக்கு இந்த நிலை. உங்களுடைய பிளஸிங்ஸ் எப்போதும் எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி எல்லாருக்கும் நீங்க எப்போதும் கொடுத்துட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிறதா என்னுடைய வேண்டுதலா வச்சுக்கேன்.
0: இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பா நன்றிகள் சார். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மென்மேலும் வெற்றிகளை பெறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இவ்வளவு நேரமும் திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது இணைஞ்சிருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பக்ரீத் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே பௌசியா மற்றும்
0: ஆர்ஜே நிஷா.
2: ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. பத்திரண்டுக்கு பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழியது உயிர்நிலை திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப் பகுதியை ஒட்டிய 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்தவொரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 116000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 10:02.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிக்கவிருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழி எது உயிர்நிலை. இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, திருக்குறள் அன்வர் பாஷா அவர்கள். சோ இவர்கிட்ட நிறைய

0: இன்னைக்கு சுவாரஸ்யமா பேச போறோம். வணக்கம் சார், உங்களுக்கு இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.
1: உங்களுக்கு முடித்தாகட்டும். கோவை வாழ் அகில இந்திய வானொலி நிலைய நேயர்களுக்கு இனிதான இதயம் நிறைந்த மனமார்ந்த பக்ரீத் தின வாழ்த்துக்களோடு உங்கள் சந்திப்பு இனிதாக அமையட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே.
0: சூப்பர் சார், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பக்ரீத் திருநாளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. தியாகம்னா என்ன? நீங்கள் ஒரு முனைவர் பட்டம் வாங்கிய ஒரு திருக்குறள் ஆர்வலர், தியாகம்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: அழகான வினா தொடுத்தீங்க. இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத். இந்த நாளை தியாக திருநாள் என்றுதான் அழைக்கிறார்கள். இஸ்லாமிய ஆண்டின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையை நினைவு கூறுகிறது. அல்லாஹ் இறைவனின் கட்டளைக்கு இணங்க தன் மகன் பாலகன் இஸ்மாயில் அவர்களை தியாகம் செய்ய தயாரானார் இப்ராஹிம் நபி அவர்கள். அவரின் ஆழமான நம்பிக்கையும் நிகரில்லாத கீழ்ப்படிதலையும் அசராத மன உறுதியையும் பார்த்த இறைவன் அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் தியாகத்தின் உச்சமாக வழியிட துணிந்த அவரது அருமை மகன் பாலகன் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு விலங்கை, ஆடு, அதனை தியாகமாக மாற்றினார். இதற்கு குர்பானி என்று பெயர். அரபு மொழியில் குர்பானி என்பதற்கு தியாகம் என்று பொருள். தியாகம் உள்ள சமூகம் அழியாது, இதுதான் வாழ்வியல் சிந்தனையின் உயரிய தத்துவம். தியாகம் என்பது நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், சொத்துக்கள் அல்லது விலைமதிப்பில்லாத நேரம், அதை விட நம்மால் மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றை நாம் விட்டு கொடுப்பது, அதுதான் தியாகம். நம் வாழ்க்கையில் தியாகத்திற்கான சான்றுகள் பொதுவா எல்லோருக்குமானது. பெற்றோர் தம் குழந்தைகளுக்காக தங்கள் சுகத்தை விட்டு கொடுக்கிறாங்க. மாணவர்கள் வெற்றிக்காக தம் நேரத்தை தியாகம் செய்கிறார்கள். சமுதாய நலனுக்காக ஒருவர் தம்முடைய வசதிகளை பகிர்ந்து கொள்வதும் ஒரு வகையில் தியாகம் தான். இதனால் மன நிறைவு, சமுதாய ஒற்றுமை, இறைவனின் அருள், உள்ளார்ந்த மன நிம்மதி, அமைதி நமக்கு கிடைக்கிறதுமா.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ உங்களுடைய தமிழ் ஆர்வம் அண்ட் இந்த திருக்குறள் ஆர்வம் பத்தி பேசலாம். ஸோ நீங்க 1977 இருந்து கோயம்புத்தூர் காந்தி பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் கடையில தினமும் ஒரு திருக்குறளை எழுதி அதனுடைய பொருளை கரும்பலைகளை எழுதி வந்திருக்கீங்க. அதன் மூலமா புகழ் பெற்று இப்போ திருக்குறள் ஆர்வலர் அப்படிங்கறது போய் உங்களுடைய பெயர்லயே அந்த திருக்குறள் அன்வர் பாஷா அப்படின்னு அடைமொழியையும் இணைத்து இருக்கீங்க. எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது? இதோட ஆரம்ப புள்ளி எங்க இருந்து தொடங்குச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
1: தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதியார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பேராசன். 1976-77 நான் பள்ளி பருவம் முடிந்தவுடனே தொடங்கணுமா? இந்த ஆண்டோடு 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. பொன்விழா ஆண்டு கொண்டாட போறோம். வாழ்த்துங்க.
0: நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மிதிவண்டி நிலையத்தில் இருந்தவன். 4 வயதிலே தந்தையை இழந்தவன். தந்தையோட சுகமெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. பிறகு என்னை நான் பள்ளி பருவம் முடிந்த உடனே குடும்ப சூழல், தொடர்ந்து படிக்க முடியல, கல்லூரிக்கு போக முடியல. இந்த காலத்துல 11வது வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிட்டி முனிசிபல் ஹைஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த கோவை பகுதியில வெரைட்டியால் ரோட்ல அந்த பள்ளியில தான் படித்தேன். பிறகு தொடர முடியாத கல்வியை அஞ்சல் வழியாக அந்த பியூசி என்பதை முடித்தேன், அடிப்படை நிலை 2ஆம் ஆண்டுன்னு. பிறகு பிஏ முடித்தேன், எம்ஏ படித்தேன், பிஎட் முடித்தேன், எம்எட் முடித்தேன், எம்பில் முடித்தேன், பிஹெச்டிக்கு வந்தேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரைனிங் கோர்ஸ். இப்படியாக 10 டிகிரி வாங்கினமா அதனே.
0: சூப்பர் சார்.
1: மாவட்ட அளவுல போட்டிகள் எல்லாம் நடத்தும், திருக்குறள் போட்டிகள். என் கடையின் பணிமனையின் முன்னால் ஒரு கரும்பலகையில நாளும் ஒரு குறள் எழுதி விளக்கம் எழுதுவேன். போகும் வரும் குழந்தைகள் எல்லாமே என்னன்னு பாத்துட்டு வந்து அவர்களை அழைத்து சிறு சிறு பரிசுகள் இந்தாங்க வச்சுக்கோங்க. அந்த காலத்துல இருந்து ஒரு எழுதுகோள் தருவேன், ஒரு சிறு புத்தகம் தருவேன், மிட்டாய் இனிப்பு தருவேன். மிட்டாய் மாமா, மிட்டாய் அங்கிள்னு சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்துல. பிறகெல்லாம் வரும்போது மிட்டாய் தம்பின்னு பெரியவங்க எல்லாம் சொல்ல தொடங்கினாங்க. அந்த திருமணமான சமயத்துல எல்லாம் குழந்தைகள் எல்லாம் வரும்போது அப்பா அவர் சொல்லும்போது அந்த குழந்தைகள் எல்லாம் என் குழந்தைகளோட சேர்ந்து மிட்டாய் அப்பா மிட்டாய் அப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்க பேர பிள்ளைகள் வந்து மிட்டாய் தாத்தா மிட்டாய் தாத்தா என்று சொல்கிறார்கள். எத்தனை படிநாம வளர்ச்சி,
0: தலைமுறை தலைமுறையினருக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. ரொம்ப அருமை சார்.
1: அந்த நாளும் ஒரு குறள் எழுத தொடர்ந்து இன்று வரை 12 சுற்றுகள் முடிந்து 13வது சுற்றில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன்மா. ஒரு சுற்று முடியணும்னா 4 ஆண்டுகள் ஆகும், 1330 குறள் மணிகளுக்கு. அப்ப அந்த 12 சுற்று முடியும் போது 48 ஆண்டு முடிந்து இப்ப 50 ஆண்டுகள் நிறைவடை போகுது. இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. துபாயில தமிழ் சங்கம் தொடங்கி வைக்கிற வாய்ப்பு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. குவைத் நாட்டில் தமிழ் சங்கம் தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அரபு தேசங்கள் மஸ்கட்ல சவுதியில இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. மலேசியால உலக திருக்குறள் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் சுவாசம் முழுவதுமே திருக்குறளாகவே அப்படியே கலந்து போயிடுச்சுமா. அப்படியே
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும்

0: ஏன் திருக்குறளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? நிறைய தமிழ் காவியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, அதுல குறிப்பா நீங்க திருக்குறளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஏதாவது காரணம் இருக்கா? உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாராவது இருந்தாங்களா? அதை பத்தியும் சொல்லுங்க.
1: காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள் இருக்கு, சிறுங்காப்பியங்கள் என்று கோடிக்கணக்கான நூல்கள் வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்குது. இதுல இஸ்லாமிய இலக்கியங்கள் இருக்கு, கிறிஸ்துவ இலக்கியங்கள் இருக்கு, பௌத்த இலக்கியங்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் எல்லா நூல்களையும் படிக்க முடியுமா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. எல்லாம் முடியும். அப்போ கற்றிலன் ஆயினும் கேட்க, படிக்க முடியலன்னா கூட கேளுங்கிறாங்க. அது கேட்ட அளவுக்கு உனக்கு துணை புரியும். இப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை எல்லா நூலும் ஒருவன் படிப்பதை விட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி படைத்த நூல், அது பொதுவான நூல். அது வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இனம், மொழி, மதம், சமயம் எல்லாம் கடந்து எல்லோருக்கும் பயனரும் ஒரு நூலாக இருந்தா நல்லா இருக்குமே. அந்த சிந்தனை உதிக்கும் போதுதான் என் பள்ளி பருவத்திலே, நீங்க கேட்டீங்களே அந்த வினா எப்படி இது தூண்டுதல் அமைஞ்சதுன்னு, என் பள்ளியில் படிக்கும் போது என் ஆசிரியர் அங்க ஆறுமுகம் என்ற ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார், ராசி அண்ணன் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். இவர்கள் எல்லாம் வந்து வித்திட்டவர்கள், மிக முக்கியமானவர்கள். ஆரம்ப காலகட்டத்துல 6வது 7வது படிக்கும் போதே எல்லோருக்கும் நேராக வந்து திருக்குறள் சொல்ல சொன்னா மனநப் பகுதியில எனக்கு முடியும் ஈற்றுக்கீரை சொல்லி முடிக்க சொல்லுவாங்க. இப்படி அலுசும் மாணவர்களையும் இவருக்கு எல்லா குரலும் தெரியும், எல்லா குரலும் தெரியும் என்று சொல்லும் போது இது கடைசியில இப்படி வந்து எல்லாம் தெரியும் சொல்லிட்டு சொல்ல தெரியாம போயிடக்கூடாது என்பதற்காக என்னை நான் மேரி கேட்டி கொண்டு மேலும் மேலும் படிக்க தொடங்கினேன். அந்த ஒரு 10-20 குரல், 50 குரல், 100 குரல் தெரிந்ததுதான். 1330 குரலும் படிப்பதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அது இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 250 முறைக்கு மேல மீண்டும் மீண்டும் மீண்டும் படித்து திருக்குறளை நான் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்வதை விட வள்ளுவ பேராசானின் திருக்குறள் என்னை பிடித்துக் கொண்டது என்றுதான் சொல்லணும். இது சமூகம் கலந்து எடுத்து போகணும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நூல். இது வரைக்கும் 18 நூல்கள் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு.
0: சூப்பர் சார். சோ இந்த படைப்புகளை பத்தி சொல்லுங்க.
1: திருக்குறள் உரை ஆசிரியர்களுள் யானும் ஒருவன், பரிமேலழகர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எழுதியிருக்கின்ற, அரசு பதிவேற்றப்பட்ட 212 உரை ஆசிரியர்களுள் 108வது உரை ஆசிரியராக என்னுடைய பெயரும், கூகுள்ல விக்கிபீடியால பெயர் அடிச்சாலே என் பெயரில் அது வருகிறது. ஒரு பெரிய சிறப்பான ஒரு பதிவு. எளிமையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே 2 வரிகளில் குரல் போலவே மிக எளிமையாக நேரடி பொருளாக அந்த குரல் விளக்கம் எழுதியிருக்கிறேன். அதுல அது கிட்டத்தட்ட ஒரு 7 பதிப்பு வந்துருச்சு. அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு எளிமையா போய் செல்லணும், மாணவர்கள் வந்து எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எல்லா மாவட்டத்தில இருக்கிற எல்லா பள்ளி கல்லூரிகள்ல போட்டிகள் நடத்துவேன். திருக்குறளுக்கு 1000கணக்கான போட்டிகள் அப்பவே கூடுவாங்க. அப்ப அந்தந்த பள்ளியில இருக்கிற, பள்ளி கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள், முதல்வர்கள், அந்த தகுதி படைத்த துறை தலைவர்கள் எல்லாம் அழைத்து விழா நடத்தும் போதுதான் அந்த SBOA பள்ளின்னு சொல்லி கோவையில் ஒரு புகழ் பெற்ற ஒரு தனியார் பள்ளி தான், அந்த முதல்வர் வந்து எங்க நீங்க ஏன் வந்து ஒரு பணிமனையில இருக்கிறீங்க, ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கிறீங்க, அதை வந்துட்டு வேலைக்கு கூட ஒருத்தர் வச்சுக்கலாமே, சம்பளம் கொடுத்து நடத்தலாம், அது மேன் பவர் தான், ஆனா கல்வி கற்றுக்கொண்டு ஏன் நீங்க இப்படி இங்க இருக்கிறீங்க, நம்ம இப்போன்ற பள்ளிக்கு வரக்கூடாதான்னு என்று என் உள்ளத்தில் வித்திட்டார். அதனாலதான் அந்த SBOA பள்ளியில் நான் ஆசிரியராக செல்லும் ஒரு வாய்ப்பு. அதை நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். 1/4 நூற்றாண்டு காலம் தமிழ் ஆசிரியரா, மொழி ஆசிரியரா பணியாற்றினேன். அந்த சமயத்துல எழுதப்பட்ட நூல்கள் தான் வள்ளுவனிடம் கேட்டதும் கிடைத்ததும் என்று ஒரு நூல் எழுதினேன். மாணவர்களுக்காக 500 குறளுக்கு மேல் இலகுவாக மனனம் செய்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி. அப்புறம் சிந்தனை சிதறல், சிந்தனையை தூண்டும் வாழ்வியல் நிஜங்கள் ஒன்று எழுதினேன். உலக அமைதிக்கு குரல் காட்டும் வழி என்ற ஒரு பாதை ஒன்று எழுதினேன். வெற்றியின் ரகசியம் என்றும், அவன் உழைப்பு தரும் உலக முகவரி என்றும் சமீபத்துல ஒரு நூல் வெளியிட்டோம். குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் என்று எழுதினேன். ஒரு 100 குரல் ஆய்வுக்கு, என்னோட PhD ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட நூலை வந்து தொகுத்து ஒரு எளிமைப்படுத்தி உலகம் பயனுற, சமூகம் பயனுற நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகவே அந்த நூல் வந்து எழுதினதுமா. அன்பின் வழி அது உயிர்நிலை, அன்போடு வாழணும், புறம் கூறக்கூடாது, அது வாழ்க்கையே இல்லை, மற்றவர்களுக்கு உதவி வாழணும், பண்புடையவனா வாழணும், பணிவோடு வாழணும், அடக்கமுடையவனா இருக்கணும், நட்பண்புக்குரியவனா இருக்கணும். 100 குரல் தான் எடுத்திருக்கேன். அந்த 100 குறள் மணிகளுக்கு 100 நபிமொழிகள் என்று எடுத்து இரண்டும் வள்ளுவன் சொன்னதையும் நபி பெருமானா சொன்னதையும் அப்படியே தொகுத்து விட்டு மிகச் சிறப்பான ஒரு இதா போயிட்டு இருக்கும் அப்படின்னு. சமீபத்தில் எழுதின ஒரு நூல் வந்துட்டு கற்றதும் பெற்றதும் என்ற நூல் எழுதி நிறைவு செஞ்சேன். அதுல
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: அவசியமான வினா, தேவைப்படக்கூடிய ஒரு வினா இது. இன்றைய காலகட்டம் கல்வி என்பது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். ஆனால் இந்த கல்வி முழுவதும் தகுதியானவர்களை கொண்டு முழுமையாக மக்களை சென்று அடைய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆனா அதே சமயத்துல தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லி ஏஐ ஆகட்டும், சில அலைபேசி ஆகட்டும், கையில எல்லாம் இப்ப விரல் நுனியில் உலகம் வந்து விட்டது. அந்த காலத்துல எல்லாம் நீதி போதனைன்னே ஒரு வகுப்பு இருக்கும் பள்ளிக்கூடத்துல, ஒரு பாடவேலை. மாணவர்களுக்கு கதை சொல்லுவாங்க, தத்துவம் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை பிரச்சனை, எப்படி பயம் இல்லாம எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது, தன்னம்பிக்கையோடு எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது, நேர்மையோடு எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது, முயற்சியோடு எப்படி வாழ்க்கையில ஜெயிச்சு வர்றது, உழைப்பினுடைய மேன்மை என்ன, இதெல்லாம் மிக மிக மிக முக்கியமான தகவல்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் திருக்குறளோட இணைச்சு நீதி போதனை வகுப்பு வந்து எல்லா பள்ளி கல்லூரியில கட்டாயமாக்கப்பட வேண்டும். அந்த ஒரு தமிழ் ஆசிரியராக பாரத மாநில வங்கி பள்ளியில் கடந்த கால் நூற்றாண்டு காலம் பணியாற்றி லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்களின் மன வயலில் நல்லொழுக்க, திருக்குறள், சமூக சிந்தனை விதைகளை வித்திட்டவன் என்ற பெருமைக்கும் நான் சொந்தக்காரன் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்மா.
1: உங்க மூலமா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் ஒரு பற்று கிடைச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்த நாங்க நம்புறோம். சோ ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சார். அடுத்ததா பக்ரீத் தினத்தை பத்தி மறுபடியும் பேச வரும்போது கூட இப்ப நபிமொழி குறித்தும் நீங்க ஒரு புத்தகம் கொடுத்திருக்கீங்க. சோ இந்த ஒற்றுமையை நீங்க என்றைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? திருக்குறள் கருத்துக்களுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை.
0: எல்லா சொற்களும் பொருள் குறித்தானவே, இதுல இதே கிடையாது. நான் எல்லாம் சொல்றது எல்லாமே நன்மைகளை, நல்ல கருத்துக்களை தான் பெரியவங்க சொல்லி இருக்காங்க. திருக்குறள் என்பது பொதுவான கருத்து சொல்லப்படுது.
1: எல்லா மதங்களுமே போதனை செய்கிறது வந்து அன்பு, அறம், தானம், அதைதான் திருக்குறளும் சொல்லுது இல்லைங்களா?
0: அப்போ நம்ம இஸ்லாம் எங்க இங்க வருதுன்னு சொன்னா, இஸ்லாம் என்ற ஒரு கட்டமைப்பு நமக்கு எந்த இடத்துல வடிவமைக்கப்படுதுன்னு சொன்னா, ஐந்து தூண்களின் மீது கட்டமைக்கப்படுகிறது. அந்த ஐந்து தூண்களின் கட்டமைப்பு சொல்லும் போதுதான் முதல் கட்டமைப்பு, முதல் கடமை, முதல் தூண் என்பது கலிமா சொல்லுதல், இறைவன் ஒருவனே என்று சாட்சி சொல்வது. தனக்கு உவமை இல்லாதான் வள்ளுவன் இங்கே வந்துடுறார். இந்த வகையில கம்பாரிசனா பண்ண முடியாது நிலை இறை ஆற்றல். அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறை நபி, கடைசி நபி வந்து இறை தூதராக இருக்கிறார் என்று ஒப்புக்கொண்டு சாட்சி பகிர்வதுதான் முதல் தூண். இரண்டாவது தூண் வந்துட்டு தொழுகை. தொழுகை பேணுதல் மிக மிக முக்கியம். ஒரு நாளைக்கு ஐந்து வேளை இறைவனுக்கு தலை வணங்க வேண்டும். இறைவணக்கம் என்று சொல்வது இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு தலை வணங்குதல், இறைவனை போற்றுதல், அவன் புகழ் பாடுதல், அவன் பெருமைகளை உணருதல், அதை அறிந்து கொள்ளுதல், அதை தெரிந்து கொள்ளுதல், அதை புரிந்து கொள்ளுதல், அதை உணர்ந்து கொள்ளுதல் தான் தொழுகையினுடைய தாத்பரியம். இரண்டாவது தூண். மூன்றாவது தூண் நோன்பிருத்தல். ஆண்டிற்கு ஒரு முறை 30 நாட்கள் இறைவனுக்காக உண்ணாதிருத்தல். உண்ணாதிருப்பது மட்டும் இல்ல, உடல் சுகம், பசி, பசி என்று சொல்லக்கூடியது அதை விடுத்திருத்தல், இச்சைகளை விடுத்திருத்தல், முழுக்க இறைவனை நம்பியிருத்தல், ஒழுக்கத்தோடு இருத்தல், நேர்மை தவறாதிருத்தல், பிறருக்கு உதவுதல், ஈந்துவக்கும் தன்மை, அதை சார்ந்துதான் நாலாவது தூணாக ஜகாத் அதில் வருகிறது. ஜகாத் என்பது பெயர் ஏழை வரி என்று பொருள். நான் ஈட்டும் பொருளில் 2.5% கட்டாயமாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஜகாத் என்று சொல்கின்றோம். ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லப்படுகிறது திருக்குறள்ல. எவ்வளவு பெரிய கொடுத்து வாழ்றதுதான் இந்த உடல் உனக்கு உயிரா இருக்குதே, இந்த உயிருக்கு நீ தரக்கூடிய கூலி சம்பளம் என்று சொன்னால் நீ ஈதல் இசைபட வாழ்தல். இந்த ஈதல் கொடுப்பதை இஸ்லாத்தின் ஐந்து சட்டங்கள் தூண்களான நான்காவது தூணாக ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரி அது சட்டமே ஆக்கி இருக்கிறது இஸ்லாம். அடுத்தது ஐந்தாவது தூணாக ஹஜ் பெருநாள் என்று அடுத்து இப்ப இந்த கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த ஹஜ் பெருநாள் அன்று வாய்ப்பு கிடைத்தவர்கள், யாரெல்லாம் ஜக்காத் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் வசதி படைத்தவர்களோ, யாரெல்லாம் இயல்பவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் வாழ்நாளில் ஒரு முறையாயினும் இறைவனின் இல்லமான காபாவை சென்று அந்த ஹஜ் கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் ஐந்து தூண்கள். இந்த ஐந்து தூண்களும் இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. ரம்ஜான் மாதத்தில் தொழுகை, ஈமான் வந்துவிடும், கலிமா வந்துவிடும், தொழுகை வந்துவிடும், நோன்பு வந்துவிடும், ஜக்காத் வந்துவிடும், ஹஜ்ஜுக்கு போற வருவாய். இந்த மாதம் நாம் வந்து சென்று வருகின்றோம். இதுதான் வந்து முக்கியமான ஐந்து தூண்கள்.
1: ரொம்ப அருமைங்க சார். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழி அது உயிர்நிலை. திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். சோ இப்போ நீங்க ஒரு தமிழ் ஆர்வலரா, மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் இந்த படிப்பதற்கான ஆர்வத்தை எப்படி கொடுக்கலாம், முக்கியமா தமிழ் மொழி மேல அவங்களுக்கு பற்று வரணும்னா என்ன செய்யலாம், ஒரு ஆர்வலரா உங்களுடைய அறிவுரை என்ன இது சார்ந்து?

நமது ஆகாஷ்வாணி ஒன்ஸ்.

0: তার টেলিলকে অ্যাপ, ওয়েবসাইট www.tele-law.in या টোল ফ্রি নম্বর 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: பக்ரீத் ஸ்பெஷலா திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள்லயும் ஒரு நினைவு ஞாபகம் வரும். இப்பவும் உங்களுக்கு அடிக்கடி நினைவுக்கு வரக்கூடிய மறக்க முடியாத பக்ரீத் நினைவுகளை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய சிறுவயது பக்ரீத்தா இருக்கலாம், இல்ல சமீபத்திய பக்ரீத்தா இருக்கலாம், கொண்டாடும் போது ஏதோ ஒரு மறக்க முடியாத நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா?
3: நாம் வாழும் வரை யாரும் நம்ம இருக்க கூடாது, வாழ்ந்து முடித்த பின்பு நம்ம யாரும் மறக்க கூடாது, அதுதான் நம் வாழ்வினுடைய வெற்றிக்கான இலக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஆள் மனதில் விதைந்த இது அந்த பள்ளி பருவத்திலிருந்து அந்த பக்ரீத் திருநாள்ல நான் அந்த பனிமனையில நான் இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்துருவாங்க. என்னுடைய இல்லத்திலிருந்து உணவு வந்துடும், அந்த பிரியாணி உணவு, அது எல்லாம் உண்டு கழித்து மகிழ்ந்து. அப்ப அந்த நேரத்துல கூட அன்பர் நீ ஏதாவது நீ சொல்லுவிய சொல்லு. அப்ப தியாகம்னா என்ன, அன்புனா என்ன, அடக்கம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, அவர்களின் மன வயலில் நல்லொழுக்க திருக்குறள் சமூக சிந்தனை விதைகளை வித்திட்டவன் என்ற பெருமைக்கும் நான் சொந்தக்காரன் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்மா.
2: திருக்குறள்ல உங்களுக்கு பிடித்தமான

0: ஒரு அதிகாரம் என்ன?
1: 133 அதிகாரமும் சிறப்புக்குரியதுதான். தேனை தொட்டுட்டு எந்த புகை இனிக்குதுன்னு கேட்டா நான் எதை சொல்ல? முயற்சிய சொல்றதா, உழைப்ப சொல்ல, 10 பாயிண்டா சொல்லிருட்டுமா?
0: சொல்லுங்க சார்.
1: மனிதனா பிறந்தா இந்த 10 குணங்கள் இருக்கணும். 10 அதிகாரத்துல அழகா சொல்றாரு. அன்பு, அடக்கம், ஒழுக்கம், பொறுமை, கருணை, அறிவு, ஊக்கம், முயற்சி, நாணம், பண்பு. இது 10 ஒவ்வொன்னுக்கும் அதிகாரம் அடித்து 10 குரலா விரிவா போகும். நான் 10 வார்த்தைகள்ல முடிச்சுட்டேன். அப்படி இந்த 10 பண்பு நம்ம கிட்ட இருக்குதான்னு தெரிந்து கொண்டாலே அவன் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு நம்ம போய் சேர முடியும். எது நம்ம கிட்ட இருக்கு, எது நம்ம கிட்ட இல்ல, எதை நம்ம பெருக்க வேண்டும், எதை கழிக்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும், எதை வகுக்க வேண்டும் என்று திட்டமிட்டாலே என்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. சரி, ஒரு அதிகாரம் நீங்க கேட்டதுனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவசியமான தேவை நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிவு மிக மிக முக்கியம். அந்த அறிவுடைமையை விட மிக முக்கியம் அந்த அறிவு எதுக்குன்னு சொன்னா கல்விதான். கல்விங்கிற 40 அதிகாரத்தை பதிவு செஞ்சுக்கங்க. அதை சொல்றேன், கல்வினாலே அறிவுதான், அறிவுனாலே கல்விதான். கல்வி அறிவு பெற வேண்டும், அறிவு கல்வியோடு இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம்.
0: அருமையா சொன்னீங்க. இன்னும் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பிரபலங்களை சந்திச்சிருக்கீங்க, பட்டிமன்ற நடுவரா நிறைய மக்களுடைய மனதுல நிறைய கருத்துக்களை பதிவு பண்ண சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்கட்டும், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கட்டும், இன்னும் நடிகர் சிவகுமார், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு புகழ் சேர்த்து கொடுத்த சைலேந்திர பாபு சார் IPS அவரு, இன்னும் நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. சோ இதற்கு பின்னணி என்ன? நீங்க தமிழ் மேல வச்சிருந்த பற்றா இல்ல இவர்கள் மீது வச்சிருந்த பற்றா, இத பத்தி சொல்லுங்களேன்.
1: தமிழ் தந்தவரம் காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு தெளிப்புற வரிதான் நினைவுக்கு வருகிறது. இப்ப இந்த வகையில பார்க்கும் போது பல சான்றோர் பெருமக்களை VIP-களை எல்லாம் பார்த்தேன். இந்த நம் தமிழ் மண்ணில மண்ணின் மைந்தராக முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு உழைப்பாளி SM ஹைதர் அலி என்பவர், டாக்டர் SM ஹைதர் அலியாக குவைத் நாட்டுல இன்று உலகம் முழுவதும் கோலோச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வளர்ந்து உயர்ந்து மலர்ந்திருக்கின்றார். ஆச்சரியமா இருக்குது என்னன்னா, அவருடைய உழைப்பை பாராட்டி நம்ம லண்டன்ல நம்ம இங்கிலாந்து நாட்டினுடைய பாராளுமன்றத்துல வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. சமீபத்துல கூட அவர்ல வந்துட்டு அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு விதமாக குவைத் நாட்டின் அந்த கோல்டன் விசா என்று சொல்லக்கூடிய 19th விசா என்ற சிறப்பு இதை கொடுத்து பாராட்டி இருக்கிறாங்க. இது போன்ற அறிஞர் பெருமக்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த ஆற்றலும் திறமையும் வலிமையும் வல்லாண்மையும் படைத்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய திறமையால், அவர்களுடைய உழைப்பால், அவர்களுடைய நல்லெண்ணத்தால் இந்த சமூகம் பயனுற வேண்டும். இவர்களைப் போல ஆயிரம் ஆயிரம் பேர் உருவாகி வர வேண்டும். அதுதான் உண்மையான சிந்தனை. அதற்கு இந்த திருக்குறள் வந்து பயனுற வேண்டும்.
0: தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.
2: அபிநய ராஜா, கோகுல பாலா, கோட்டி பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் எங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இப்போ நம்மளுடைய சிறப்பா போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை இன்னும் கூடுதல் சிறப்பாக்குறதுக்காக ஒரு ஃபன் ராபிட் ஃபயர் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. நீங்க நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது?
3: விவசாயி படம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த காலத்துல MGR மக்கள் திலகம் நடித்தது. உழைப்பு தான் முக்கியம் அதுல. அதுல வந்துட்டு கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயம், அந்த தொழில் இன்னைக்கு இதாகிட்டு இருக்குது. அந்த வேளாண்மை வந்து மலர்ந்து வரணும், அதுதான் வந்து உலகம் இன்னைக்கு வாழ்விக்கும். அந்த நிலையில வந்து அந்த படம் அன்னைக்கு பிடிச்சது.
2: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததான், உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் கவிஞர் யாரு?
3: தமிழ் கவிஞர்னா இப்ப இருக்கிறதுல சொல்லும் போது வந்துட்டு நம்ம அப்துல் ரஹ்மானுடைய கவிஞர் ரொம்ப பிடிக்குமா. கவிக்கோ
2: அப்துல் ரஹ்மான் அவர்கள்.
3: அப்துல் ரஹ்மானுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், மிகப்பெரிய சாதாரண இருக்கிற இதையும் சொல்லுவாரு, கசல் பத்தி சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நல்ல ஒரு பாடல்.
2: அடுத்தது, அமைதி கிடைக்கக்கூடிய இடமா நீங்க எதை நினைக்கிறீங்க? ஒரு புத்தகமோ இல்ல ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அமைதியான இடம் வேணும் இல்லையா? உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய இடமா நீங்க எதை பார்க்கறீங்க?
3: அது நம்ம தான் காரணம், வேற என்ன இல்ல. தன்னுடைய நெஞ்சம் வந்து அமைதி இல்லைன்னா, எந்த அமைதியா இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்மை கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம். அது இடி இடிக்கும் போது கூட எந்த விதமான அலர்ச்சி நடுமாற்றம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா மனம் வந்து கட்டுப்பாடுதான். அந்த மனநிலை எப்போது ஒருங்கிணைகிறதோ அந்த இடத்துல தான் நம்ம சாதனையாளரா இருக்க முடியும். அந்த மன அமைதி இழந்துட்டானா எப்போ பார்த்தாலும் மன அழுத்தத்தோட டென்ஷன்லயே இருக்கிற மாதிரி ஒரு குழப்பத்தனமாயி போகும். அதற்கு நாம் இடம் கொடுத்தா அதற்கு

0: இருக்கும். எங்க போனாலும் நமக்குள் இருக்கிறது அமைதி, அந்த அமைதி நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம்.
1: இடம் சார்ந்தது அல்ல, நம்மளுடைய மனது சார்ந்தது தான் அமைதி இல்லையா? ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்க்கையே மாற்றிய ஒரு புத்தகம்னா அது எது? உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு புத்தகம் ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றுச்சு உங்களுடைய மனமாற்றத்துக்கோ, இல்ல உங்களுடைய வந்து மெருகேற்றிக்கிறதுக்கோ? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கிய அங்கம் வகித்த ஒரு புத்தகம் எது? திருக்குறள் தான் சொல்லுவீங்களான்னு தெரியல, சொல்லுங்க.
0: அதுதானே நிஜம், உண்மையை வந்து உண்மையை தானே சொல்லி ஆகணும். அதை சார்ந்து எத்தனையோ நூல்கள், தன்னம்பிக்கை நூல்கள் இருக்கு நிறைய இருந்தாலும், வடிவமைக்கிறது வந்து குறித்து வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மடைமாற்றம் செய்ததுமா. அது இன்னைக்கு ஒரு உலகம் முழுவதுமே நமக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இது.
1: அப்ப திருக்குறள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு புத்தகம்.
0: குரான் வந்து சுவாசத்திலேயே இருக்கு, திருக்குறள் வந்து உணர்வு பூர்வமா இருக்கு, இந்த இரண்டையும் பிடித்துக் கொண்டேன், பற்றி கொண்டேன், அது அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறது.
1: சூப்பர் சார். வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஒரு எழுத்தாளரா, தமிழ் ஆர்வலரா, முன்னாள் தமிழ் ஆசிரியரா, திருக்குறள் அன்வர் பாஷாவாக நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன?
0: மனிதநேயம், நம் சுவாசம், அவன் யாரா வேணாலும் இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், பௌத்தனா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அனைவரும் மனித குலம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உலக பெரிய தத்துவம் நம் சுவாசம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், யாராக இருந்தாலும், நம் சுவாசம் ஒன்றாகி காற்று ஆகும் போது இனம் என்ன, மதம் என்ன, ஒரு பூமி மீது இறைவன் நம் உடலுக்குள் ஓடத்தான் ரத்தத்தை படைத்தான், அதை தெரிவில் ஓட விடலாமா? விடக்கூடாது. உயர்ந்த சிந்தனையில் உண்மையான உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உழைப்பின் மூலம் உச்சம் தொடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு எந்த சூழலிலும் நேர்மை தவறாமல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் சகோதரத்துவம் மிளிர வேண்டும். அந்த வகையில் மனிதம் மிளிர வேண்டும், மனித நேயம் ஜொலிக்க வேண்டும் என்பதை மைய கருத்தாக, வாழ்வியல் சிந்தனையாக நான் பதிவு செய்கிறேன்.
1: இப்ப நிறைவா என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது சார்?
0: யாரும் தனி மனித ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டேன், அந்த இது இருக்கும் போது என் மனசுல உடனே தோன்றது, அடுத்தவர்கள் பொருள் நமக்கு சொந்தமாக கூடாது, நீ உழைத்து முன்னேற வேண்டும், பிறர் பொருளை கவரக்கூடாது. திருடாதே பாப்பா திருடாதே என்ற அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். சிந்திச்சு பாரு, செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ என்ற பாடல் ரொம்ப பிடிக்கும். யாரும் தெரிஞ்சு தெரியாம செஞ்சுட்டா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியமானது, இன்றைய காலகட்டத்துக்கு செலவு நம்ம தேவை இருக்குதுன்னு சொன்னா அதற்கு தகுந்தது போல நம்ம வரவை அதிகமாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும், இல்லையா இருக்கிற வருமானத்துல செலவு செய்ய திட்டமிடணும். இந்த இரண்டும் மாற்றிக்கிட்டா விட்டுவிட்டால் அது வந்து தொலையா போகும். அதற்கான பாட்டு தான், வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் தொந்தனா தொந்தனா தொந்தனா என்று ஒரு பாடல் வரிகள் இருக்கும். பழைய பாடல்கள் தான், ஆனால் சிந்தனைக்குரிய ஒரு பாடல் வரிகள் இவையெல்லாம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, பாடியும் காட்டினீங்க.

0: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழி அது உயிர்நிலை. திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். இப்ப நீங்க தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது 2019 வாங்கியிருக்கீங்க. ரொம்ப பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் கோவை மண்ணிலிருந்து நீங்க போய் இவ்வளவு பெரிய விருது வாங்கியிருக்கீங்க. இத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க சார்.
1: உண்மையில வாழ்க்கையில ஒரு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் அது. அது வள்ளுவன் தமிழ் தந்த பரிசு. 1976 தொடங்கி இன்று வரை 50 ஆண்டுகள் வள்ளுவ பணி, தமிழ் பணி, இலக்கிய பணியில் பயணித்துக் கொண்டிருக்கும் எமக்கு 2019 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது கிடைத்து சிறப்பிக்கப்பட்டது. அந்த இது வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களில் ஒருவருக்கு கிடைக்கிற ஒரு விருதுமா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். இறைவனுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2020 அதே தமிழக அரசின் கோவை மாவட்ட தமிழ் செம்மல் என்ற ஒரு விருது பெற்று அதுவும் எனக்கு ஒரு தகுதி நிலை பெற்றேன். அதுவும் ஒரு மகிழ்ச்சி. அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2021 வந்து அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என்ற ஒரு சிறப்பு தகுதி நிலையும் பெற்றேன். உண்மையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். தமிழ் மண், தமிழ் வள்ளுவம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அதை நான் என்றும் நினைவு கூறுகிறேன். என் தமிழ் மக்களுக்காகவும் திருக்குறள் ஆர்வலர்களுக்காகவும் என் அனைத்து உறவுகளுக்கும் அதை நான் சமர்ப்பித்து விடுகிறேன், படையல் செய்கிறேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இது கோயம்புத்தூருக்கும் சரி தமிழுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பெருமை நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ நிலையத்தின் சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளையும் சொல்லிக்கிறோம்.
1: நன்றி, நன்றி.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இவ்வளவு நேரமும்

0: மக்களுக்கு தேவையான, ஒரு மனிதருக்கு தேவையான நிறைய விஷயங்களை, தத்துவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த தியாக திருநாளான பக்ரீத் தினத்தன்னைக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அளப்பரிய வாழ்வியல் அறச்சிந்தனைகள் எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரம் போல் நம் முன்னோர்கள் வாரி வழங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தலையாயது என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியங்களுள் ஒன்று நம் வள்ளுவ பேராசான் வழங்கிய திருக்குறள்னு சொன்னா அது மிகையாகாது. அனைவரும், அதுவும் குறிப்பா தமிழர்கள் அனைவரும் ஒரு முறையேனும் 1330 குறளையும் பொருளோடு புரிந்து படிங்க. மனப்பாடம் கூட பண்ண வேண்டாம். அதுவே நம்மை மடைமாற்றம் செய்து அந்த வள்ளுவ பேராசன் விரும்பிய அறவழி சிந்தனையில் புதியதோர் சமுதாயம் நிச்சயமாக உருவாகும் என்ற ஒரு பதிவை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். வள்ளுவ பேராசன் வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பங்கிறார். இதை சொல்லும் போது அந்த பக்ரீத் திருநாளுடைய இதுல வந்துட்டு ஒரு அழகான கவிதை எனக்கு மனசுல உங்ககிட்ட சொல்ல தோணுது, அத சொல்றேன். தியாகம் சொல்லும் திருநாள் இது, அன்பும் அறமும் நிரம்பிய நாள் இது, அன்பை பகிர்ந்திடும் நன்னாள் இது, அறம் மலர்கின்ற பேரின்ப நாள் இது. இதயம் திறந்து உதவிகள் செய்வோம், இதயங்கள் இன்னிக்க நன்மைகள் செய்வோம், ஏழைகளின் முகத்தில் சிரிப்பு மலரச் செய்வோம், ஏற்றமுடன் நம் கரத்தால் நன்மைதனை செய்வோம். இறைவன் அல்லாஹுவின் அருள் ஒளியும் இத்தியாக திருநாளில் அமைதி ஆனந்தம் வீடெங்கும் நிரம்பட்டும், நம் மாணவரின் வாழ்வும் வளத்தால் அமைதியால் மகிழ்ச்சியால் நம் அனைவரின் நிலையும் நிலைக்கட்டும் உயரட்டும். இதயம் நிறைந்த பக்ரீத் திருநாள் நல் வாழ்த்துக்களோடு உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
0: ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கவிதை. இன்றைய நாள இன்னும் சிறப்பு செய்யக்கூடிய வகையில ரொம்ப அழகான ஒரு கவிதை சொன்னீங்க. இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்களுக்காக கொடுத்ததற்கு நிலையத்தின் சார்பா உங்களுக்கு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றறியேன் பராவரமே. இறைவனை வேண்டி மனதார வாழ்த்துகிறேன்மா.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இவ்வளவு நேரமும் திருக்குறள் அன்வர் பாஷா அவர்கள் இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஈத் முபாரக், இனிய பக்ரீத் நல் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது RJ நிஷா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தவிக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: என்றும் நீங்கள்
2: நேரம் 11:02 ஆகுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் இது இன்றைய நேயர் நிகழ்ச்சி. இன்றைக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து அன்புராணி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், அன்புராணி பேசுறேன்.
2: ஓகேமா, சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க.
3: ஆமா, சென்னையில இருந்து.
2: ஓகே, வெரி குட். நீங்க நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நம்மளுடைய கோயம்புத்தூர் பண்பலைக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. நிறைய மெசேஜஸ் உங்களோடது ரெகுலரா வரும். கண்டிப்பா உங்களோட மெசேஜஸ் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். ரெகுலரா எங்களோட FM நீங்க கேட்டு உங்களோட மெசேஜஸ் எல்லாம் கன்வே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம்.
3: நன்றி மேடம்.
2: ஓகே, நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் என் வீட்டின் இல்லத்தரசி.
2: சூப்பருங்க. யாருலாங்க வீட்டுல?
3: என்ன மேம்,
2: நீங்க வேற யாருலாங்க வீட்டுல?
3: நானு என் மாம்ஸ் தான் இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு சன் தான், அவன் பேரு ராஜேஷ். அடையர்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாம்.

0: ஒர்க் எல்லாம் அடையறல அவங்களுக்கு பக்கத்துலயே.
1: சரிங்க சரிங்க.
0: மாமா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் அங்க பக்கத்துல.
1: ஓகே, நீங்க எவ்வளவு வருஷமா நம்மளுடைய பண்பலை கேக்குறீங்க?
0: நான் வந்து இப்ப ரீசெண்டா அதிகமா கேக்குறேன். முதல்ல வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால இருந்து கேக்குறேன். அதாவது நம்ம பட்டிமன்றம் சேர் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: ஆமா, அதுல இருந்து நான் கேட்டு இருக்கிறேன்.
1: சரி சரி சரி. தொடர்ச்சியா நம்மளோட எஃப்எம் கேட்டு உங்களோட மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எதுலங்க எஃப்எம் கேக்குறீங்க?
0: ஆன்லைன்ல கேட்டு இருக்கிறேன்.
1: ஆன்லைன்ல நியூஸ் ஆனர் ஆப்ல கேக்குறீங்க?
0: ஆமா.
1: ஓ சூப்பர்ங்க. ஓகே, நம்மளுடைய ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க?
0: மார்னிங் வந்து 6:00 இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே எனக்கு பிடிக்கும்.
1: ஓகே,
0: ஆனா அந்த 8:00 வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்டா நமக்கு அறிவுக்கெல்லாம் நிறைய கொடுத்தீங்கல்ல.
1: ஆமா,
0: குட்டிஸ் நிகழ்ச்சி, அந்த நலம் அறி நலம் வலை, அப்புறம் அந்த இன்றைய நாளுக்குரிய சிறப்பு, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே கேட்பேன்.
1: எல்லா நிகழ்ச்சிகளுமே அப்ப நீங்க கேக்குறீங்க? எல்லா நிகழ்ச்சியுமே
0: மார்னிங் 8:00 வரைக்கும் விட மாட்டேன். அது வந்து கரெக்டா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன்.
1: ஓகே ஓகே. ஆமா, நாங்க கேக்குற GK க்வெஸ்சன்ஸ்க்குலாம் உங்களோட ஆன்சர் ஃபர்ஸ்டே வந்துடும்.
0: அதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்போம்.
1: ஓ, நீங்க கேக்குறது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல எல்லாருமே கேக்குறாங்களா?
0: வீட்டுல நான் வந்து என்னுடைய சன் வந்து ஆண்டவேல இப்ப வரைய இதுல போயிட்டு இருக்கும் போது கேட்பாங்க. சில நேரம் அவங்க பேர் வந்துச்சுமா அப்படிம்பா அங்க இருந்து. ஆன்லைன்ல அவங்க கேட்டு இருப்பான், கார்ல டிராவல் பண்ணும்போது
1: கேட்பான்.
0: அப்ப சொல்லுவாங்க, ஐயோ உங்க வாய்ஸ் வந்தது ஆண்டி அப்படிம்பா என்னுடைய டாக்டர் எல்லாம்.
1: சரிங்க, நீங்க சென்னையில இருந்து நம்ம பண்பலை கேக்குறதுக்கு முக்கியமான காரணமா என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க?
0: காரணம் வந்து எங்களுக்கு இந்த ஹெட்செட் கோர்லாம் நீங்க வந்து இதுல நிறைய
1: சிறப்பு நிகழ்ச்சிகள்
0: பிடிக்கும். அப்புறம் அந்த இதம் இதம் ரிதம் அதெல்லாம் ரொம்ப இசை ரொம்ப ரசிப்பேன். மயிலிறகு வரைக்கும் கேட்பேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, உங்களோட மெசேஜஸ் நாங்க பாக்கும்போதே நினைச்சிருக்கோம், சென்னையில இருந்து இவங்க ரெகுலரா நமக்கு மெசேஜ் பண்றாங்க, எல்லா நிகழ்ச்சியுமே கேட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு எங்களுக்குமே மகிழ்ச்சி.
0: இசையில அப்படியே முழுகிடுவேன் உங்களுடைய இசையில. ரேரா கிடைக்கிற சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மயிலிறகுல ரேர் சாங் வரும்.
1: ஆமா
0: ஆமா, கேட்காத ஒரு பாடல் வரும்போது ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: ஓகே, நம்மளுடைய எஃப்எம்ல எல்லா சோர்ஸ்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரேர் சாங்ஸ் தான் செலக்ட் பண்ணி போடுறோமே. ஸோ அதனால எல்லா சாங்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு நீங்க உங்களுடைய விருப்ப தொகுப்புல பாடல்கள்லாம் கேட்கலாம். என்ன பாடலாம் விரும்பி கேட்க போறீங்க?
0: எனக்கு முதல்ல வந்து எங்க அம்மா நிகழ்ச்சியில வந்து ரொம்ப ஆசைப்படுவேன். அது எங்க அம்மாவுடைய நினைவுகளை சொல்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து JJ மேம் வந்து நம்ம CM முன்னாள் CM வந்து அம்மா என்றால் அன்பு படிப்பாங்க,
1: கேட்டலாம்
0: அடிமை பண் படத்துல. அப்புறம் வந்து என்னுடைய மகன் வந்து கருவில இருக்கும் போது நான் நினைச்சு அத்தனவும் பாடனை பார்த்தது போல போல சிரிக்கும். ஆமா, அது எனக்கு ரொம்ப அவனுடைய பேரெல்லாம் வச்சு அப்பவே நான் பேச ஆரம்பிச்சிருவேன் என்னுடைய கருவிலேயே. அதே மாதிரி இந்த கவிதைகள் விரியும் விழியிலே, விழி வந்து வந்து கவிதைகளுக்கு கவிஞர்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நம்முடைய கண்கள்
1: இல்லையா,
0: கவி அந்த கவி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கவிதை நயத்தோட இருக்கும் பாடல்.
1: சரிங்க.
0: அப்புறம் வந்து ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவுக்கு நான் வந்து ஒரு டிராவல்
1: போறேன்.
0: ஒரு குறிஞ்சி மலரில் அதுவும் நல்ல அந்த ரிதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இசை. அது மாதிரி அப்புறம் டெடி வந்து என் இனிய தனிமையே, நான் போகிறேன் மேலே மேலே, அது எல்லாம் பிடிக்கும்.
1: ஓகேங்க, உங்களுடைய விருப்ப தொகுப்புல பாடல்கள் கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வந்து அரை மணி நேரம் தான் நிகழ்ச்சி வழங்க போறதுனால உங்களுடைய விருப்ப தொகுப்புல முடிஞ்ச வரைக்கும் நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாம் வழங்குறதுக்கு நாங்களும் காத்திருக்கிறோம்.
0: நீங்க என்னுடைய என்னை தேர்வு செய்ததற்கு ரொம்ப நன்றி மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெற்றது எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க.
0: என்றும் உங்களோட நண்பராணி. வணக்கம், நன்றி
1: நன்றி.

இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அன்புராணி. சென்னையிலிருந்து அவங்களுடைய விருப்பு தொகுப்புல பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த விதத்துல அடுத்த பாடல் உயிரே உனக்காக திரைப்படுத்திருக்காங்க.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்றைக்கு அன்புராணி சென்னையில இருந்து பங்கு பெற்றாங்க. அவங்களுடைய விருப்ப தொகுப்புலதான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப கேட்டு ரசித்த பாடல் வருவான் வடிவேலன் திரைப்படத்திற்காக.
1: ஆகாஷ்வாணி.

0: கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: இதனடா நாட்டோடு வில்லையோடுன்னு என்னென்னு பார்த்தா நாட்டோடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அந்த ஓட்டினுடைய வெயிட் வந்து இந்த வில்லையோட்டு வந்து ஒரு 3 ஓட்டில் இது 1 ஓட்டுக்கு சமம்.
0: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: இன்றைய நேயர் நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. நீங்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில புதுசா பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய பெயரும் தேர்வு செய்து நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்கு உங்களுக்கும் அழைப்பு நிச்சயம் வரும். சோ அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கலாம் நேயர்களே.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: நேர்களே. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

11:30 ஆகுது. இது ரெயின்போ கிளாசிக்ஸ். இனிமையான காவிய காணங்கள்லாம் இடம்பெற இருக்குது. நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள். நிகழ்ச்சியில் பாடல், முதல் பாடல் உங்களுக்காக.

பாடுதே. குணசுந்தரி திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. ஏ எம் ராஜா பாடியது, இசை கண்டசாலா. நிகழ்ச்சியில் தொடர்வது காவேரி திரைப்படத்திற்காக பாடல்.

ரெயின்போ கிளாசிக்ஸில் கேட்டு ரசித்த இந்த பாடல் நல்ல தங்கை திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி, இசை ஜி ராமநாதன்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இனிமையான பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல் புதையல் திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் பி சுஷிலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோடு இப்ப கேட்டு ரசிச்ச பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ்ல கேட்டு ரசிச்ச அந்த பாடல் மருத நாட்டு வீரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: சிங்கிள் லைனா இருந்துட்டு இருந்தா தான் சார் கரெக்டா மரத்துக்கு மரம் இடைவெளி கரெக்டா இருக்கும்.
3: என்ன இடைவெளியில் வச்சிருக்கீங்க பாக்கு?
2: 9×9 சார், 9 அடி
3: மரத்துக்கு மரம், 9 அடி.
2: 8 அடி வச்சாலும் நான் தப்பு இல்ல சார், அதாவது 7×8 வைக்கலாம் தோப்புக்குள்ள. ஏன் 7×8 வைக்க சொல்றேன்னா,
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதா

0: சிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
1: ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, 12 மணிக்கு நம்ம வசந்த எல்லாம் ஹலோ தோழி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில நீங்க புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கும் போது உங்களால முடியாது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குமே வரும் இல்லையா? சோ அதையும் மீறி நான் இந்த தயக்கத்தையும் தாண்டி 2026 கண்டிப்பா இந்த விஷயத்த செஞ்சு நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்க கையில எடுத்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணியும் நீங்க பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் என்ன 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.

எல்லாருக்கும் மதிய வணக்கம். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்க போறேன். பெண்கள் மட்டும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நிறைய நேரங்கள்லாம், ஆனா நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அந்த தயக்கத்தையும் தாண்டி இந்த வருஷம் நான் கண்டிப்பா இந்த விஷயத்த செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையோ ஒரு சேலஞ்ச், அது என்ன அப்படிங்கறத பத்தி சுவாரஸ்யமா நீங்க பகிர்ந்துக்கணும்னா நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்லலாம். 0422 அப்படிங்கிற கோவினுடைய கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ரொம்ப பிஸி, கால் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பெயரையும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் போட மறக்காதீங்க. ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

0: இங்கிலீஷ் இங்கிலீஷ் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம் ஷில்பா ராவனுடைய வாய்ஸ்ல. நேரம் 12:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி அதாவது கேட்டிருந்தேன் அப்படின்னா, புதுசாக நீங்கள் ஒரு ஸ்கில் அதாவது ஒரு தையலோ அதாவது ஒரு டிராயிங்கோ ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அந்த தயக்கத்தையும் தாண்டி இந்த வருஷம் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை இந்த சேலஞ்சை நான் வந்து முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்த சபதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமிங்க.
0: விஜயலட்சுமி மேம் சொல்லுங்க, நீங்க என்ன முடிவு பண்ணீங்க இந்த வருஷம், அது எப்படி போயிட்டு இருக்கு?
1: இந்த வருஷம் வாருங்க கைத்தறி போட்டுக்கறங்க, அதுக்கு பட்டு புடவைக்கு வேற பக்கம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கறங்க.
0: ஓகேம்மா.
1: ஆ டிசைன் நல்லா போட்டு புடவை கொண்டு போய் நல்ல முறையா கொடுத்தாதான் பைசா கொடுப்பாங்க.
0: ஓ சூப்பர். ஆனா உங்க வேலை வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு.
1: அது நல்ல முறையா வேறு
0: வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க எடுத்த அந்த வேலை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும் இந்த வருஷம். நீங்க பண்ற ஒவ்வொரு டிசைனுமே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனா உங்க வேலைய பத்தி சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கும் உங்களுடைய வேலை?
1: அர்த்தமா இருக்குது மேடம். கண்டிப்பா சுத்தணும், பட்டு சுத்தி கொடுக்கணும் எங்க வீட்டுக்காரருக்கு. அவரு படம் கொண்டு போய் கொடுத்துட்டு படம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருங்கன்றதுதான்.
0: ஓ அருமை அருமைமா. இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது இப்போ என்ன டிசைன் எல்லாம் வந்து எல்லாரும் விரும்பி கேக்குறாங்க? கைத்தறி வேலையை வந்து ரொம்ப அருமையா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க புது மெஷின் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வருஷம். கண்டிப்பா இதே மாதிரி நீங்க
1: ஒரு வண்டி வாங்கி இருக்கிறோமே நம்ம டிவிஸ்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி.

0: நன்றி
1: நீங்கெல்லாம் நல்லா
0: நன்றி.
1: இருங்க மேடம்.
0: கண்டிப்பா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நல்லா இருந்தா
0: நன்றி.
1: தான் பேச முடியும்.
0: ஆமா ஆமா ஆமா ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விஜயலட்சுமி அம்மா வந்து ரொம்ப அருமையாக அவங்களுடைய வேலையை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் ரொம்ப அருமையாக வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் யாராவது நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு நேயர் வந்து கேட்டிருக்கீங்க பங்கு பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். நம்பர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பதில்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

0: மனிதன் திரைப்படத்தில் இருந்த அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். பிரதீப் பிரியா ஹேமேஷ் வாய்ஸ்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. நேரம் 12:14 காசிவாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்கள் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புதுசாக ஒரு ஸ்கில் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் இல்லையா, அந்த கற்றுக்கும் போது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தயக்கம், நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த தயக்கத்தை தாண்டி இந்த வருஷம் கண்டிப்பாக நான் இதை வந்து செஞ்சு முடிப்பேன், பார்த்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன, அதுக்காக என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்டேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ராணி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. நீங்க என்ன முயற்சி பண்ணிட்டு
1: இருக்கீங்க
0: ராணி அம்மா, சொல்லுங்க என்ன முயற்சிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முடிவெடுத்தீங்க ஃபர்ஸ்ட்?
1: நான் ரொம்ப நாளா இந்த வயர் கூட போடுவேன்.
0: ஓகே.
1: நெல்லிக்காய், சிவன் கன்றுகள் அதெல்லாம் போடுவேன்.
0: ம்,
1: அதெல்லாம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன்.
0: ஓகே. இப்ப வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: எல்லாருக்கும்
0: மறந்து போன ஸ்கில்ல வந்து மறுபடியும் தூசி தட்டி எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க ஒயர் கூடையெல்லாம் போடுவேன்னு சொன்னீங்க இல்லையா, முன்ன எப்படி போட்டுட்டு இருந்தீங்க? இப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாம் புதுசு புதுசா வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சோசியல் மீடியால. நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இப்போ ஒயர் கூடை வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டுல இருந்து.
1: ஆமா, அது முதல் ஒரு தடவை போட்டு பழகிட்டோம்னா அடுத்த தடவை ஈஸியா வந்துடும்.
0: ஓகே ஓகே. நிறைய பேர்த்துக்கு கத்து தருவீங்களா நீங்க? இந்த ஒயர் கூட பின்றது எப்படின்னு சொல்லி கத்து தரதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: கத்துக்கிறது ரெடியா இருக்கு, நான் நிறைய இது கூட போட்டிருக்கேன்.
0: ஓ, நீங்க போட்டிருக்கீங்க முன்னாடி, இப்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க அப்படிதானே?
1: ஆமா.
0: ஓகே, திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ முடிவு எடுத்துட்டீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிமா. ஓகே, ராணி அம்மா போத்தனூர்ல இருந்து அருமையா சொன்னாங்க. இந்த ஸ்கில் வந்து இருந்துச்சுங்க, ஆனா கொஞ்ச நாளா வந்து நான் வந்து கவனிக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நமக்குள்ள யாருக்குள்ளயுமே வந்து திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய விஷயம் சின்ன வயசுல இருந்து கத்துட்டு இருந்திருப்போம், ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வந்து ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருப்போம். யாருக்கு தெரியும், அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கலாம், முன்னேற்றத்தை கொடுக்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து தென் பொன்முடியிலேருந்து நாகமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கைத்தறி நெசவு தொழில் வந்து செஞ்சுட்டு வரேன். இதில் வந்து புதுசாக ஆரணிப்பட்டு சீலை ரகம் வந்து போட்டு நெசவு செய்யலாமா அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 3 புடவைகள் வந்து நெஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 புடவை வந்து நெஞ்சிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. நம்ம முயற்சி செஞ்சா எந்த தொழிலையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தென் பொன்முடியிலேருந்து நாகமணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாபு மகாதேவன் அவங்க என்ன சொல்ல, பாபு மாதவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். பெண்கள் நீங்க வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள், அந்த மறந்து போன ஸ்கில், அதை எப்படி தூசி தட்டி எழுப்ப போறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்படி கொண்டு போக போறீங்க அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வெளியே சொல்லணும். சொன்னாதான் நமக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும், கண்டிப்பா நம்ம அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க சொல்லலாம், 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஓகே, ஸ்டே டியூன்ல இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

மாரா படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம் பத்மலதா வாய்ஸ்ல. நேரம் 12:23, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, பெண்களாகிய உங்களை பார்த்து தான் கேட்டேன். என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக வந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த தயக்கத்தையும் நான் வந்து இந்த வருஷம் பிரேக் பண்ணி நான் இந்த வருஷம் இந்த விஷயத்தை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து நீங்கள் கால் பண்ணீங்க, ஒரு 2 நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து

0: நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பேர் வந்து கலைவாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டெய்லரிங் கற்றுட்ருக்காங்க, ஒரு கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாம்மா. கண்டிப்பாக அதுவும் இந்த வாரத்துக்குள்ளேயே முடிவு பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கலைவாணி மேம், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கடை போடுறதுக்காகட்டும், அந்த ஸ்கில்ஸை மறுபடியும் வந்து வளர்த்துக்கிறதாகட்டும், நம்ம நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆகாஷ்வாணி சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு கலைவாணி மேம். ஓகே, நேயர்கள் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். கண்டிப்பாக தயக்கம் இல்லாமல் பேசுங்க. உங்களுடைய ஐடியாஸ்லாம் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனோ இதிலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்புகிறேன். வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

கரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். உதித் நாராயணன் வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேரம் 12:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இன்னைக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஒரு ஸ்கில் கற்றுக்கும் போது ஒரு தயக்கம் வரும், ஆனாலும் அதையும் மீறி நான் இந்த வருஷம் இதையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் 2 நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அதை பற்றியெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருமே வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே. என்னன்னா அதை நம்ம சரியா கவனிக்காம விட்டுருப்போம். அப்படி கவனிச்சு நம்ம வந்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதுல நிறைய விஷயங்களை எல்லாத்துலயுமே போய் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அதுல வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி கத்துக்கிட்டே போகும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கில் வந்து நம்மளால வளர்த்துக்க முடியும். அதுதான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆஸ் அ ஒரு ஃப்ரெண்டா வந்து ஒரு தோழியா வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கோல் இதையெல்லாம் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஓகே, நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படிங்கும் போது ஒரு நேயர் வராங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. ஓகே, கண்டிப்பாக எல்லா பெண்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி நம்மளுக்கான வெற்றி நம்மளை தேடி வரும். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் இது உங்களுக்காக.

பத்ரி படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம் ஸ்ரீனிவாஸ் சுனிதா வாய்ஸ்ல. நேரம் 12:36, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திரை செவ்வானம் நச்சினு 4 நிகழ்ச்சியில் மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் வி திவ்யா அவர்களின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இன்று இரவு 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம்.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதி சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 100

0: மக்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையினை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை

0: அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைய போறோம். நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு கழிச்சிக்கலாம்.

0: ஜெயிலர் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டுகள் விஷால் மிஷ்ரா வாய்ஸ்ல அனிருத் மியூசிக்ல.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக அவங்களோட உடலை தகுதியாக வச்சுட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோன்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்தாங்கன்னா பல உறுப்புகளோட பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பிளட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதோட ரிப்போர்ட் வந்து ஒரே சாம்பிளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்.

0: செக்கப்புன்னு சொல்கிறோம். மாஸ்டரல் செக்கப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்புல எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

எல்லாருக்கும் மதிய வணக்கம். நேரம் ஒரு மணி 18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான திரைப்பட கதைகளோட எல்லாருமே நாங்கள் வந்து மீட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அருமையான ஒரு படம் தான் காத்துட்ருக்கு. இன்றைக்கி எந்த படத்தினுடைய கதையை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், அதிலிருந்து என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம ஃபைண்டிங் டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2016 வெளிவந்த ஹாலிவுட் 3D அனிமேஷன் மூவி, இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வந்துட்டு பொதுவாக நம்ம வந்து கார்ட்டூனில் எல்லா விஷயமே குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன்லலாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய வந்து எல்லா விஷயமே பேசும், வீடு பேசும், மனுஷங்க எப்போவுமே பேசுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம குழந்தைங்க பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். வீடு பேசும், அதுக்கப்புறம் கல் பேசும், மரம் பேசும், குரங்கு பேசும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா எல்லா கார்ட்டூன்ஸ்லேயும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு ஃபிஷ், அதனுடைய பாச போராட்டம், அது என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நம்ம கதைக்குள்ளே போகும்போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டோரி அப்படிங்கிறது வந்து, இந்த மீன் வந்து ஒரு வித்தியாசமான மீன், இந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு, நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் அந்த பிக்சர் போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே போய் கூட பார்க்கலாம் அந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் ஃபோனில் கூட பார்க்கலாம். இந்த மீன் வந்து ஒரு குட்டியான அழகான ப்ளூ கலர் மீன், ஓகேங்களா. இந்த மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த மீன் வந்து ரொம்ப நல்ல மீன் தான், ஆனால் என்னென்னா நம்ம கஜினி சூர்யா மாதிரி ஷார்ட் டம் மெமரி லாஸ் இருக்குது இந்த குட்டி மீனுக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு கேரக்டர் மெர்லின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இது வந்து ஒரு அப்பா ஃபிஷ்ஷு, ஓகேங்களா. இந்த படம் வந்து 2 பாகம் ஃபைண்டிங் நிமோ அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து முன்னாடி வந்திருக்கு, அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிற படம். ரெண்டும் எப்படி மெர்ஜ் ஆகுது, எந்த புள்ளியில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் கதையில் வரும். அது மட்டும் இல்லாமல் நிமோ அப்படிங்கிறது அந்த அப்பா மீனோட குழந்தை, குட்டி மீன் அப்படின்னு வச்சுக்கோங்களே. அதுக்கப்புறமா ஹங்க்னு ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து ஆக்டோபஸ் கேரக்டர். அப்புறம் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து திமிங்கல சுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையான ஒரு மீன். அதுக்கப்புறம் பெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய திமிங்கலம், இவங்க எல்லோரும் தான் இந்த ஸ்டோரியில் வர போகிறாங்க. இந்த ஸ்டோரியில் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் வந்து இந்த கதையில் இவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்படியெல்லாம் பயணிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

நேரம் ஒரு மணி ஏழில் நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிற 3D அனிமேஷன் படம், அந்த படத்தை பற்றி தான், என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இது ஒரு மீனினுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். கதையினுடைய ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பெரிய கண்ணோட ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் மீனை வந்து அந்த சீனில் காட்டுறாங்க. அந்த மீன் தான் நம்மளுடைய கதாநாயகி டோரி. ஓகேங்களா, கதாநாயகி டோரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பா அவங்களுக்கு ஒன்று வந்து சொல்லித்தராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, டோரிக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், அதாவது நம்ம கஜினி சூர்யா மாதிரி அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்டுப்பாங்க. அதனால அம்மா அப்பா வந்து சொல்லித்தராங்க, நீ எப்போ தொலைஞ்சு போனாலும் உனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கிறத நீ வந்து அவங்க கிட்ட சொல்லு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த டோரியும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அப்போ என்ன என்ன அவங்களுக்கு ஆகுதுன்னா, அவங்களுக்காக இப்போ அடிக்கடி மறந்து போகிற ஒரு குழந்தையாக இருந்தால் அம்மா அப்பா பாதுகாப்புக்காக சில விஷயங்கள் சொல்லித்தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டோரிக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லித்தராங்க. டோரியோட அம்மா அப்பா பேர் ஜென்னி சார்லி, சரிங்களா, இவங்க தான் அவங்க அம்மா அப்பா சொல்லித்தராங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான சிப்பி எல்லாம் இருக்கும் இல்லையா கடலில், அதையெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு நீ வீட்டுக்கு வர்றதுக்கான வழியை வந்து ஒருவேளை மறந்துட்டா இதை பார்த்து இந்த சிப்பி எங்கெல்லாம் அப்படியே கடந்து வருதோ அந்த அதை பார்த்து நீ

அப்படியே அந்த வழித்தடத்தை பிடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தராங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கடலில் வந்து பலத்த ஒரு சூறாவளி காற்று நீரோட்டம் வருது. அப்போ அந்த நீரோட்டத்தில் வந்து டோரி வந்து காணாமல் போயிடுறா. அவளோட பேரண்ட்ஸை வந்து பிரிஞ்சிடுறா. அப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. அங்கேயும் இங்கேயுமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாத்துக்கும் பயந்து ஒரு பெரிய ஒரு மீனாகவும் அவங்க மாறிடுறாங்க டோரி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபைண்டிங் நிமோ அப்படிங்கிற படத்தினுடைய முதல் பாகத்தினுடைய அந்த இணைப்பு வந்து இங்கே வருது. முதல் பாகத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனை தொலைச்சிடுவார். அது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நம்மலாம் சின்ன வயசில் வளர்த்துவோம் இல்லையா, அந்த கோல்டன் ஃபிஷ் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபிஷ் தான். அந்த ஃபிஷ்ஷு வந்து அந்த மீன் வந்து அப்பா மீன் குழந்தை அதாவது பையனை வந்து தொலைச்சிடுறாங்க. அப்போ வந்து இவங்க கடல் நீரோட்டத்தில் தொலைஞ்சு போன அந்த டைமில் தான் வந்து இவங்க அந்த அப்பா மீனை பார்க்குறாங்க. அப்பா மீன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என் பையனை தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி போகிறாங்க. டோரியும் அப்பா மீனுமே தேடி போகிறாங்க. அப்போ தேடி போகும்போது எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த பையனை தொலைச்ச பையனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையன்தான் நிமோ. ஓகேங்களா, இப்போது இவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற டோரி. டோரிக்கு வந்து மறந்து இருக்கு இல்லையா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்து போயிருக்கா. ஆனால் எப்போவோ நடந்த விஷயங்கள் சில நேரம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த பாட்டு ஏற்கனவே கேட்டிருக்கோமே, இந்த மனுஷனை ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் நமக்கே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டோரிக்கு ஒரு நாள் வந்து ஞாபகம் வருது. அப்படியே வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் நிமோவோட ஃபேமிலியில் தானே இப்போ டோரி வந்து வளர்ந்துட்டு வந்துட்ருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது அண்டர் கரண்ட் அப்படிங்கிற நீரோட்டத்தை வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன விபத்து வந்து ஏற்படுது. அப்போது டோரியோட மனசில் வந்து பல வருஷங்களாக புதஞ்சிருந்த ஒரு பிம்பம் வந்து மறுபடியும் தூண்டப்படுது. கலிஃபோர்னியோட மொராஃபோ மொராஃபோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப டோரிக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அப்போ தான் டோரிக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கு, எனக்கு அம்மா அப்பா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டோரிக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் டோரி வந்து அவங்க இப்போ இருக்கிற ஃபேமிலி தானே மர்லினும் நெமோ, அதாவது அந்த அப்பா மீன்கிட்டையும் அந்த பையன் மீன்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நெமோவும் டோரியும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. அதனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக உதவியே ஆகணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் நெமோ வந்து அப்பா ஃபிஷ்ஷை வந்து அப்பா மீனை வந்து வற்புறுத்துறாங்க. கண்டிப்பாக டோரிக்கு வந்து நம்ம உதவியே ஆகணும் அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இப்போ தான் பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பாவை தேடி போகும்போது ஒரு கடல் ஆமைகளோட உதவியோடு வந்து அந்த கடையை அந்த பெருங்கடலை வந்து கடந்து கலிஃபோர்னியா கடற்கரைக்கு மூணு பேரும் போகிறாங்க. அப்பா ஃபிஷ்ஷும் மகன் ஃபிஷ்ஷும் டோரியும் போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கடலுக்கடியில் இருக்கிற பயங்கரமான ஒரு பெரிய ஸ்குவிட்டு, கணவாய் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து தப்பிக்கிற முயற்சியில் நெமோ வந்து நூலிலையில் உயிர் தப்பிக்கிறான். அந்த ஒரு பெரிய ஃபிஷ்ஷுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ அப்பா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏற்கனவே மகனை தொலைச்சி மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, அப்பா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. டோரியோட மறதி இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் டேம் மெமரி லாஸ், அதை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு மெர்லின். இதனால் ரொம்ப சோகமாயிடுறாங்க நம்மளுடைய கதையுடைய ஹீரோயின் டோரி. அதனால் கடல் மேல்மட்டத்துக்கு நீந்தி போகலாம், சரி நம்ம ஏன் இவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி கடல் மேல்மட்டத்துக்கு நீந்தி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீந்தி போகும்போது பார்த்தா அங்கே சில மனுஷர்கள் வந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, மீனை பிடிச்சிடுறாங்க. அதாவது நம்ம டோரியை வந்து பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அங்கே அவங்க எங்கே டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடல்சார் உயிரின காப்பகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மரைன் லைஃப் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மீன்களெல்லாம் பாதுகாத்து வைப்பாங்க இல்லையா, எக்ஸிபிஷனுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காக பாதுகாத்து வைப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போயிடுறாங்க. என்னடா இது, ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி டோரியோட ஸ்டோரி அப்படியே போகுது. அடுத்து டோரியோட ஸ்டோரியில் என்னெல்லாம் விஷயங்கள் வரப்போகுது, அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான கதை வந்து கடந்து போகும்போது கேட்கலாம். சின்ன ஒரு பிரேக், அதுக்கப்புறமா ஒரு பாடல், பாடலுக்கு அப்புறமா இன்னும் தொடர்ந்து கதையை கேட்கலாம்.

கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். கே கே ஸ்ரேயா கோஷல் தான் விஷா வாய்ஸில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேரம் 1:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபைண்டிங் டோரி அப்படின்னு சொல்லப்படுற 3D அனிமேஷன் மூவி, இது வந்து அதாவது ஃபிஷ்ஷினுடைய ஸ்டோரி அப்படி தான், அந்த ஸ்டோரி தான் நம்ம வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, கதையில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். டோரி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கக்கூடிய ஒரு மீன். அம்மா அப்பாவை தொலைச்சிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிமோவோட அப்பாவை பார்க்குறாங்க, நிமோவை கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் வாழ்கிறாங்க. ஒரு விபத்துனால வந்து நிமோவோட அப்பா வந்து மெர்லின் வந்து திட்டுறதுனால சரி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலோட மேல்மட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மளுடைய டோரியை பிடிச்சிட்டு போய் ஒரு மெரைன் லைஃப் டைம் இதில் இருக்கிற அங்கே காப்பகத்தில் வச்சிடுறாங்க. மெரைன் லைஃப் இன்ஸ்டியூட்டில் வச்சிடுறாங்க. அங்கே தான் வந்து இப்போது ஒரு புது ஃப்ரெண்டு நம்மளோட கதையினுடைய ஹீரோயின் டோரிக்கு வந்து கிடைக்கிறாங்க. அந்த நண்பர் யாருன்னா ஹேங் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆரம்பிக்கும் போதே. ஹேங் யாருன்னா ஆக்டோபஸ். இவங்க தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அந்த காப்பகத்தில் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி, அதாவது குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து டோரியை கொண்டு போய் வச்சிடுறாங்க அங்கே இருக்கிற மனுஷங்க. அப்போது அவளோட துடுப்பில் வந்து அடையாளமாக ஒரு டேகும் போட்டு விட்டுறாங்க. இந்த டேகை வச்சுட்டு அவளை வந்துட்டு அந்த கிளீவ்லேண்ட் நகரில் இருக்கிற ஒரு பெரிய மீன் காட்சியகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அனுப்புறதுக்கு அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து திட்டமிடுறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால் அங்கே தப்பிச்சு திரிகிற அங்கேருந்து தப்பிச்சு தான் ஆல்ரெடி நம்மளுடைய ஹேங்க் வந்து ஆக்டோபஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புத்திசாலித்தனமாக திகழ்நூலில் 7 கால் ஆக்டோபஸை வந்து டோரி அங்கே தான் வந்து சந்திக்கிறாங்க. ஹேங்குக்கு மனிதர்கள் நடமாடுற கடலில் வாழ்கிறதுக்கு பிடிக்கலையாமா, அவனுக்கு வந்து பாதுகாப்பான கிளீவ்லேண்ட் காட்சியத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து காப்பகத்திலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஆள் காப்பகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து டோரியோட துடுப்பில் இருக்கிற அந்த டேகை வந்து அவன் வாங்கிக்கிட்டான். அவன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இருக்கலாம், டோரி வந்து அவங்க பேரண்ட்ஸை தேடி போகலாம் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு டீல் போடுறாங்க. இந்த டீலிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா காப்பகத்துக்குள்ளே ஒரு தேடல் பயணம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஹேங்கும் டோரியும் ஒரு காஃபி ஜாடியில் வந்து அடைச்சி காப்பகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான தண்ணீர் குழாய்கள், அது மட்டும் இல்லாமல் தொட்டிகளின் வழியாக வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ஹேங். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது இதுக்கிடையில் தான் டோரி வந்து தேடி வர்றாங்க மெர்லினும் நெமோவும். அதுதான் மெர்லினும் நெமோ கிட்டேருந்து தானே கோச்சிட்டு கடல் மேல்மட்டத்துக்கு டாரி வந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க ரெண்டு பேரும் டாரியை தேடி வராங்க. அப்போது ரெண்டு கடல் சிங்கங்கள், சீ லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பெக்கி அப்படிங்கிற ஒரு விசித்திரமான பறவையும் வந்து நிமோக்கும் அவங்க அப்பாவுக்கும் உதவி பண்ணுறாங்க. காப்பகத்தோட குழாய் பாதையில் பயணிக்கிற டோரி வந்து அதோடைய சிறு வயது குழாய் தோழியான சின்ன வயசில் அந்த குழாயில் இவங்களும் இன்னொரு தோழியும் வந்து பயணிச்சிருக்காங்க. பார்வை குறைபாடு உள்ள திமிங்கலமான சுரா, அதுக்கு பேர் டெஸ்டினி அப்படிங்கிற தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை வந்து டோரி பார்க்குறாங்க. அந்த டோரிக்கு அதாவது டெஸ்டினிக்கு வந்து ஒளியிலை அப்படிங்கிற ஒளியலை திறன் வந்து பழுதாகியிருக்கு. அதனால வந்துட்டு பெலுகா திமிங்கலம் அப்படின்னு சொல்லப்படுற பெய்லி அப்படிங்கிற அந்த மீனையும் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி டாரிக்கு வந்து உதவி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை அடுத்த கட்டமாக நம்ம வந்து பயணித்து போக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம்.

லிட்டில் ஜான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். சுஜாதா வாய்ஸ்ல, பிரவீன் மணி மியூசிக்ல. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 1:30, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு மணி 1:00 நிகழ்ச்சியில ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு 3D அனிமேஷன் மூவி. இது ஒரு ஃபிஷ், அதாவது மீனை பத்தின கதை. ஒரு குட்டி மீன் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை தொலைச்சிடுறாங்க. தொலைச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு இடத்துக்கு, ஃபைண்டிங் நிமோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கதையும் இந்த இடத்துல வருது. அவங்க மர்லினு கூடயும் நிமோ கூடயும் வந்து அவங்க ஃபேமிலியில வாழ்றாங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுமே அங்கிருந்து போகலான்னு நினைக்கும் போது ஒரு காப்பகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்க அவங்க அம்மா அப்பாவை தேடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. டெஸ்டினி, பைப்பல் அப்படின்னு சொல்லி, சீ லயன்ஸ், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க டோரி. அப்போ எல்லாருக்கும் டோரியோட கதையை தெரிஞ்சு போகுது. டோரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போதான் இந்த இடத்துல டச் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது குழந்தைகள் வந்து அந்த மீன்களை வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து டோரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, குழந்தைங்க ஏதாவது நம்மளை தொட்டுட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஆக்டோபஸ் வந்து அப்படியே பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் வந்து ஹேங்கோட ஆக்டோபஸ் வந்து உருமாறும் இல்லையா, அந்த மாதிரி உருமாறி அவங்களுக்கு தைரியம் சொல்லி டோரியை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மீன்கள் வந்து, இந்த மீனும் ஆக்டோபஸும் எங்கே போகணுன்னா, டோரியும் ஆக்டோபஸும் இப்போ நீல நிற மீன்கள் இருக்கிற அந்த தொட்டிக்கு வந்து போகணும். அப்போ தான் வந்து அங்கே அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்னு தேடி வந்து டோரி வந்து கண்டுபிடிக்க முடியும். அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போனாலும் டோரிக்கு ஏமாற்றம் தான். டோரி வந்து குழாய்கள் வழியாக வந்து லாரி இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்கல்ல, அப்படி வந்து அதுக்குள்ளே போய் பார்க்கலாம், அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மர்லினும் நெமோவும் அவங்கள வந்து தேடிட்டு, டோரியை தேடிட்டு வந்துடுறாங்க. அந்த அப்பாவும் பையனும் மீனும் தேடிட்டு வந்துடுறாங்க. மூணு பேரும் அந்த லாரியில் இருக்கிற ஒரு தொட்டிக்குள்ளே குதிக்கிறாங்க. அங்கே போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மற்ற மீன்கள் எல்லாரும் டோரியோட பெற்ற, அதாவது பேரண்ட்ஸ் வந்து பல வருஷங்களுக்கு முன்பு இங்கே வந்து தேடி வந்தாங்க, உன்னை வந்து தேடி வந்தாங்க டோரி, ஆனால் அப்போவே வந்து பார்த்துட்டு காப்பகத்தை விட்டு வெளியே வந்து கடலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து டோரிக்கு சொல்கிறாங்க. டோரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதே நேரத்தில் காப்பக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே வேலை செய்கிற மனிதர்கள், அவங்க வந்து லாரியை வந்து பூட்டணும் அப்படின்னு வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ஹேங் இருக்கு இல்லையா அந்த ஆக்டோபஸ், அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டோரியை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி வெளியே இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஹேங் அந்த ஆக்டோபஸ் வந்து முயற்சி பண்ணுது. ஆனாலும் மர்லினும் நெமோவும் லாரிலேயே மாட்டிக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக வந்து ஊழியர்களான அந்த போராட்டத்தில் ஹேங் வந்து மாட்டிக்கிறான் உள்ளுக்குள்ளே அந்த லாரியில். அப்போ டோரி மட்டும் தனியாக ஒரு கழிவுநீர் குழாய் வழியாக கடல்லேருந்து வெளியே தள்ளப்படுறா. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ தான் வந்துட்டு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் வந்து டோரிக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, மறுபடியும் கடலுக்கு நடுவே ஒரு தனியாக எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டோரி வந்து ரொம்ப திகச்சு நிற்கிறா. அப்போது வந்து மறதி வந்து அவளை ரொம்ப பயமுறுத்துச்சு. என்னடா இது, எல்லா விஷயங்களையும் நம்ம மறந்து போயிட்டுருக்கோமே அப்படிங்கிறது டோரி வந்து ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ தான் கடலோட மணற்பரப்பில் வந்து, ஏற்கனவே கதையினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, டோரிக்கு வந்து ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிப்பிகள், கலர்ஃபுல்லான சிப்பிகள் வந்து எங்கே அப்படியே லைனாக அடிக்கிருக்கோ, நீ வந்து அந்த தடத்தை வந்து பிடிச்சு நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கடலோட மணற்பரப்பில் வந்து ஒரு சிப்பி இருக்கிறத வந்து பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அங்கேருந்து தள்ளி போய் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சிப்பிகள் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்க்குறா.

அப்போது அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து அப்படியே அவளுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. சிப்பிகளோட பாதையை வந்து பின்தொடர்ந்து அப்படியே வந்து அந்த எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே போகிறாள். அங்கே வந்து பல வருடங்களாக தன்னோட மகள் ஒரு நாள் இந்த சிப்பிகளை பார்த்து தங்களை தேடி நம்ம அம்மா அப்பாவை தேடி வருவாள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தினமும் சிப்பிகளை வந்து அடுக்கி அடுக்கி அடுக்கி வச்சு காத்திருக்காங்க டோரியோட பேரண்ட்ஸ் ஜென்னியும் சார்லியும். அதை வந்து டோரி பார்க்குறா. பல வருஷம் பிரிவுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தோடு சேர்றது அப்படிங்கிறது டாரிக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாலும் மேர்லினும் நெமோவும் லாரியில் சிக்கியிருக்காங்க இல்லையா, அப்போ டோரிக்கு வந்து அதுவும் நினைவு வருது. அவள் வந்து தன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெஸ்டினி பெய்லி இவங்களோட உதவியோடு தான் காப்பகத்தை விட்டு வெளியேறணும், அந்த லாரியை வந்து துரத்துறா. அப்போ வந்து லாரியோட கண்ணாடியில் மோதி ஹேங்கோட உதவியோட டோரி வந்து லாரியோட உள்ளே போகிறான். போனதுக்கப்புறமா மெர்லின் நெமோ அந்த மீட்கிற வேலையில் வந்துட்டு அவள் ஈடுபடுறா. லாரியை ஓட்டும் மனிதர்களை வந்து அச்சுறுத்தி ஹேங்கோட கரண்ட் கண்ட்ரோல் உதவியோட லாரியை அப்படியே திருப்பி, இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பணும், ஏன்னா வந்து இது வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டோரி, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மீன்களும் ஆக்டோபஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரி கதையில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த லாரியோட கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு கடற்கரை சாலையிலேருந்து நேராக கடலுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே டோரி வந்து அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. லாரியிலிருந்து அத்தனை கடல் உயிரினங்களும் சுதந்திரமாக கடலுக்குள்ளே குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஸ்டோரி. ஓகே, அடுத்து என்ன நடக்குது, தப்பிச்சிட்டாங்க, இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

காதல் வைரஸ் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுகள் சோமுனி கிருஷ்ணன் ஹரிணி வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. நேரம் 1:41, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம். இன்னைக்கு ஃபைண்டிங் டோரி அப்படின்னு 2016 வெளிவந்த திரைப்படம், அந்த 3D அனிமேஷன் திரைப்படத்தினுடைய கதையை தான் நம்ம பார்த்தோம். எப்படி டோரி வந்து ஒரு இடத்துலேருந்து தொலைஞ்சு போகிறான், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, அந்த காப்பகத்தில் மெரெயின் லைஃப் டைம் காப்பகத்தில் என்ன பண்ணுறா, அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கதை வந்து பயணிச்சுது. கடைசியாக அந்த லாரியில் இருக்கிற அந்த லாரி அப்படியே திருப்பி கடலுக்கு வந்து விடுறாங்க, எல்லா மீன்களும் சுதந்திரமாயிருது. புதுசா ஒரு நிகழ்ச்சியான ஒரு சுமூக முடிவுதான் இந்த கதை. வந்து டோரி வந்து பெற்றோரான ஜென்னி, சார்லி, அது மட்டும் இல்லாம புது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டோபஸ், ஹேங், எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா அந்த கடல் பகுதியில வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து ஃபைண்டிங் டோரியோட ஸ்டோரி. சூப்பரா இருக்குல்ல? மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இதுவரை உங்களோட பயணித்த நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15 மாநிலமாகவும், வடகிழக்கு பகுதியில் 3 மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு, சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன் கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35 கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிக்குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ள

0: நடத்தப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6-7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவேக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
2: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில போறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போறது நல்லது. டைரக்டா வந்து சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகாம, அதாவது ஒரு 11 மணிலிருந்து 4-4.5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது 3-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
0: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணைய வழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று

0: மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்றும் நீங்கள்
2: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்களினை கேட்கலாம். சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வெதர் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லிருந்து வந்த வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: சிங்கிள் லைனா இருந்துட்டு இருந்தா தான் சார் கரெக்டா மரத்துக்கு மரம் இடைவெளி கரெக்டா இருக்கும்.
2: என்ன இடைவெளியில் வச்சிருக்கீங்க பாக்கு?
1: 9x9 சார், 9 அடி
2: மரத்துக்கு மரம், 9 அடி
1: 8 அடி வச்சாலும் நான் தப்பு இல்லை சார். அதாவது 7-8 வைக்கலாம் தோப்புக்குள்ள. ஏன் 7-8 வைக்க சொல்றேன்னா,
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நேரம் 1:59, 43 நொடி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டத்தின் கீழ் 9 முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் அவை கிராமப்புறங்களில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பது குறித்தும் பல்வேறு தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஐக்கிய நாடுகள் சபையின் 17 உலகளாவிய நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஒரு கிராம ஊராட்சி நேரடியாக செயல்படுத்துவது கடினம் என்பதால் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அவற்றை 9 எளிய உள்ளூர் மயமாக்கப்பட்ட கருப்பொருள்களாக மாற்றியுள்ளன. கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சியை மதிப்பிட பஞ்சாயத்து வளர்ச்சி குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. இதில் மொத்தம் 144 இலக்குகளும் 577 குறியீடுகளும் உள்ளன. இந்த 9 முக்கிய கருப்பொருள் பகுதிகள் குறித்து காண்போம். முதலில் வறுமையற்ற மற்றும் மேம்பட்ட வாழ்வாதார கிராமம். இதன் நோக்கம் தீவிர வறுமையை ஒழித்தல் மற்றும் கிராமங்களிலேயே நிலையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் என்பதாகும். முக்கிய குறியீடுகள் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை குறைதல், நியாய விலை கடைகள் மூலம் 100% ரேஷன் விநியோகம் மற்றும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் ஆகியன. இரண்டாவதாக ஆரோக்கியமான கிராமம். இதன் நோக்கம் கிராம மக்கள் அனைவருக்கும் முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உறுதி செய்தல். முக்கிய குறியீடாக விளங்குகிறது 100% மருத்துவமனை பிரசவங்கள், தாய் சேய் இறப்பு விகிதம் 0% இருத்தல், குழந்தைகளுக்கு முழுமையான தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிறப்பாக செயல்படுதல் என்பதேயாகும். மூன்றாவதாக குழந்தைகள் நல்வாழ்வு பேணும் கிராமம். இதன் நோக்கம் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்வதற்கான சூழலை உருவாக்குதல். இதன் முக்கிய குறியீடு என்பது பள்ளிகளில் இடைநிற்றல் 0% இருத்தல், அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமான குடிநீர் மற்றும் தனித்தனி கழிப்பறை வசதி, குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணங்களை முற்றிலும் ஒழித்தல் என்பதேயாகும். நான்காவதாக காண்பது போதுமான தண்ணீர் உள்ள கிராமம். இதன் நோக்கம் வீடுகள், விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு தூய்மையான பாதுகாப்பான தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்தல். இதன் முக்கிய குறியீடு என்பது 100% வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு, கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் இருத்தல் என்பவையே ஆகும். ஐந்தாவதாக சுத்தமான மற்றும் பசுமையான கிராமம். இதன் நோக்கம் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு. இதன் முக்கிய குறியீடு என்பது 100% வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்தல், திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமம், சூரிய சக்தி தெருவிளக்குகள் மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் என்பன. ஆறாவதாக சுயசார்பு உள்கட்டமைப்பு கொண்ட கிராமம். இதன் நோக்கம் என்பது கிராமப்புற மக்களின் தொடர்பு மற்றும் பொது பயன்பாட்டிற்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் என்பதேயாகும். முக்கிய குறியீடு அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ற தார் அல்லது சிமெண்ட் சாலைகள், சொந்த பஞ்சாயத்து கட்டடங்கள், பொது சேவை மையங்கள் மற்றும் டிஜிட்டல் நூலகங்கள் என்பது. ஏழாவதாக சமூக நீதி மற்றும் சமூக பாதுகாப்புள்ள கிராமம். இதன் நோக்கம் முதியவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாத்தல் என்பதே. முக்கிய குறியீடு என்பது தடையற்ற சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்குதல், பொது இடங்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் மாற்றுதல் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்தல் என்பதாகும். எட்டாவதாக நல்லாட்சி கொண்ட கிராமம். இதன் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, முழுமையான டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் மக்கள் பங்கேற்பு என்பது. முக்கிய குறியீடு முறையான மற்றும் அதிக மக்கள் பங்கேற்கும் கிராம சபை கூட்டங்கள், சான்றிதழ்களை ஆன்லைனில் விரைவாக வழங்குதல் மற்றும் இ கிராம் ஸ்வராஜ் செயலி மூலம் வெளிப்படையான கணக்கு மேலாண்மை ஆகியன. ஒன்பதாவதாக பெண்கள் நல்வாழ்வு பேணும் கிராமம். இதன் நோக்கமானது பாலின சமத்துவம், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு. முக்கிய குறியீடானது கிராம சபைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பு, மகளிர் சுய உதவிக் குழுக்களின் வளர்ச்சி மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் உள்ளூர் குழுக்கள் ஆகியன. இவை எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன, இந்த

0: இலக்குகளை வெறும் திட்டங்களாக மட்டும் வைக்காமல் நிதியுடன் இணைத்து செயல்படுத்த முறையான வழிமுறை பின்பற்றப்படுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற கேட்டோம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: இனி தொடர்வது திரையிசை. இதோ முதல் பாடல், செங்கோட்டை படத்திலிருந்து.

0: திரை இசை நிறைவு பெறுகின்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடிப்படை தேவைகள்ல ஒன்றான உறைவிடம், அந்த உறைவிடம் கனவு இல்லமா? எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு இல்லத்தையும் இயற்கையோடு இணைந்த மரபு கட்டுமானத்துல வீட்டை கட்டியிருக்காரு இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஜவஹர் குமார் அவர்கள். இந்த மரபு கட்டுமானத்தை பத்தியும் தொட்டி கட்டு வீட்டை பத்தியும் அவர் சொல்லவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
3: வணக்கங்க, வாழ்க வளமுடன். வணக்கங்க, என்னுடைய பெயர் வந்து ஜவஹர் குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் சேர்ந்த பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் முதல்ல என்னங்கன்னா, இந்த கட்டுமானத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துங்க, இந்த என்ஜிஓவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு தான் மரங்கள் எல்லாம் நடுறதுல, அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த குளங்கள் தூர்வாடுறது, இது போல் நீர் மேலாண்மை மட்டுமில்லை, எனக்கு இயற்கை விவசாயம் இதெல்லாத்த பற்றி ஆர்வம் மிகுதியாக இருந்ததுங்க. அப்போ நமக்கு இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறதும் நம்ம படிக்கிறது ராமையான இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் நிறைய ஆய்வு பண்ணி வாழ்வியல்லே வந்துட்டு அப்படி இருக்கணும், மரபு சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக தான் நம்ம போய் இங்கே பார்த்திங்க. பக்கத்துல எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் போய் சுற்றி பார்த்து தான் வந்துட்டு, அதில் ஒரு பழைய வீடு ஒரு 2-3 வீடு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்களுங்க. அதுலேங்க எங்கள் ஊர் வெள்ளவில் குறுக்கத்தியில் வந்து பசுபதி மாம் வீடு அப்படியே இருந்ததுங்க. அவங்க வீட்டை போய் பார்த்தோம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே எடுத்தோம், எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முயற்சி. இது எப்படி வந்து இது சாத்தியப்படுத்துறது அப்படின்னா, அதுக்கு அன்றைக்கி எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்கே புதுசாக இன்ஜினியரிங் முடித்து நம்ம மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்களுங்க, அவங்க அரவிந்த் போக்குவரத்து எல்லாம் தான், அவங்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இது இந்த அந்த அமைப்பு படியே அதை கெடாமல் ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும்தான் பண்ணவங்க. அந்த இது வந்து இந்த வீட்டை வந்து சதுரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது. இப்போ நார்மலான ஒரு கட்டடத்தை வந்துட்டு சதுரிக்கிறதுல இருக்கக்கூடிய வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு ரூம் இருக்குது ஒரு இத்தனை அடி இத்தனை கணக்குன்னு சொல்லி பண்ணிடுறேன். ஆனால் இந்த முற்றம் வச்ச வீடை வந்து சதுரிக்கிறது வந்து பெரிய சவாலான விஷயம். அப்போ தான் தெரிஞ்சது பழைய முறை, அதாவது எப்படிங்கன்னா 4 பக்கம் வந்துட்டு நீங்கள் ஒரு ரூம்னால் நீங்கள் அளந்து செவரு வச்சுருவீங்க, ஆனால் 4 பக்கமும் வந்து அளந்து சென்டரில் வந்து முற்றத்தை கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை நிறுத்தினீங்கன்னாத்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மேலே வரும். இது பெரிய எங்களுக்கு ஒரு 1.5 நாள் டைம் எடுத்துச்சுங்க. ஸோ அதிலிருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் கட்டுமானத்தில் வந்து அதுக்குண்டான கட்டுமான தொழிலாளர்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல. பழைய ஆட்கள் எல்லாம் ஒரு 70-80 வயசானவங்களையெல்லாம் போய் தேடி போய் இந்த சுண்ணாம்பு வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் கேட்டோம்ங்க. நிறைய டன்னு கணக்கில் சுண்ணாம்பு கொண்டு வந்து போட்டு அது வேஸ்டாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டேன். அப்புறம் போய் தமிழ்நாடு மொத்தம் போய் எல்லாம் எங்கெங்கே இந்த வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த விதத்தில் ராஜபாளையத்து பக்கத்தில் சங்கரன்கோயில் பகுதியில் வந்துட்டு எல்லாம் இன்னும் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்புறம் அங்கே வந்து இந்த சங்கரலிங்க நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் அங்கே இருந்தது. அதில் ஒருத்தர் இங்கே அந்த கட்டுமானத்தில் இருந்தவருடைய நண்பர் இங்கே இருந்தாருங்க, அவர் நமக்கு சொல்லி நாங்கள் அங்கே தேடி போனோம். அப்புறம் அங்கே இருந்து அந்த ஒரு கிராமமே நல்ல அவங்ககிட்ட ஒரு பெரிய பிடிச்ச விஷயம், கட்டுமான தொழில் செய்கிறாங்க கூட விவசாயம் செய்கிறாங்க. மழை காலத்தில் விவசாயம் பண்ணிட்டு கட்டுமானத்தில் அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. எனக்கு அந்த இந்த கட்டுமானத்துக்கு வந்து அந்த சங்கரலிங்க நல்லூர் அந்த காளி அவங்க டீம் அவங்க பெரியவங்க, அந்த அவங்கள இன்றைக்கி நான் மறக்கவே முடியாது. அவங்கள அத்தனை பேரும் வந்தாங்க அந்த கிராமத்தில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சேர வந்து அந்த சுண்ணாம்பு வேலைக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்களுங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டோம். அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி நம்ம வீடு இன்றைக்கி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நிறைய தமிழ்நாடு மொத்தம் கூட்டிகிட்டு போய் அவங்கள ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த சுண்ணாம்பு வேலை வந்து மிஸ் ஆகாமல் இருந்தது வந்து அந்த பகுதியில் இருந்தது. அப்படி தான் கொண்டு வந்து முயற்சி பண்ணணும். அந்த சுண்ணாம்பு மட்டும் இல்லை, மற்ற எல்லா வேலைகளுமே ஆய்வு தான். இப்போ தட்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்டோடு கொண்டு வந்து ஒரு 80,000 ரூபாய் கொண்டு வந்து எல்லாம் கழுவி எல்லாம் பண்ணி பார்த்தோம்ங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது முத்தூர், எங்கள் ஊர் முத்தூருக்கு வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓடு வேறு,

இங்கே இருக்கிற ஓடு வேறு. அப்புறம் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா நாட்டோடு, அது வில்லையோடுனாங்க. இதனடா நாட்டோடு வில்லையோடுன்னு என்னென்னு பார்த்தா, நாட்டோடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, அந்த ஓட்டினுடைய வெயிட் வந்து இந்த வில்லை ஓட்டு வந்து ஒரு மூணு ஓட்டில் இது ஒரு ஓட்டுக்கு சமம். இது தெரியாமல் நான் ஒரு 80,000 ஓட்டு கொண்டு வந்து கழுகி அது விரையமாச்சு. ஏன்னா அந்த ஓடு நாட்டோட ஏற்றிட்டிங்கன்னா மரங்களுக்கு வந்து வெயிட்டு, அப்போ இது ஒரு 50 வருஷம் வரும்னா அந்த ஓட்டை போட்டோம்னா 30 வருஷம் தான் வரும். அப்புறம் இன்றைக்கி அது அது மாதிரி நிறைய நிறைய விரையம் பண்ணும். அப்புறம் பழையபடி வில்லையோடு கொண்டு வந்துங்க, அதையெல்லாம் கழுகி அப்படியெல்லாம் தான் செய்தோம். ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு ஆய்வுக்குட்பட்டு தான் நடந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு 3.25 வருஷம் இந்த வீடு வேலை நடந்தது. அது நிறைய உங்களையாட்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு இடையில வந்து இந்த நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பெருசாக மனசுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா பிளாங்க் ஆயிடுவேன், என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு வழியும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டை முதல் முறையாக தொடங்கினதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அப்புறம் மறுபடி கிடைக்கும், அப்புறம் 2 நாள் வேலையை நிறுத்திடுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் கிடச்சி போய் போய் அந்த மாதிரி தான் செய்தோம். இப்போ வார்னிஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலைங்க, முந்திரி ஆயில் தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம். முந்திரி தோல்லேருந்து கிடைக்கிற எண்ணெய் எப்படின்னா, பழைய காலத்தில் இப்போ அந்த துளாக்கட்டைக்கு வந்து உள்ளே வச்சுருக்கிறது வந்து கரையாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அன்னைக்கு பயன்படுத்தின எண்ணெய்ங்க. அந்த எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் பட்டாலே ஒரு பிப்பு எடுக்கும், அந்த எண்ணெய் வந்து கரையானுக்கு வந்து அது செட் ஆகாது. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த கட்டைக்கு வந்து அந்த எண்ணெய் பூசி அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாழை இலை இல்லாமல் இருந்தால் தாமரை இலையை வந்து அதில் பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வாழை இலையோ அல்லது தாமரை இலையை பேக் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா 100 வருஷம் ஆச்சுனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பழைய முன்னோர்கள் ஆய்வு பண்ணி அதை செய்த விஷயம். இதெல்லாம் ஒன்றுனா ஒன்றுனா அப்படியே கண்டுபிடிச்சி தான் பண்ணி இப்போ இந்த வீட்டில் எல்லா பக்கமே வந்து உள்ளே வந்து வாழையில் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கதவு நிலவுக்கு எல்லாம் இப்போ கரையானுக்கு நிறையா பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா வீடுகள்லேயுமே வந்து அந்த கதவு நிலவு வைக்கிற இடத்துல வந்து வாழை இலையை வந்துட்டு உள்ளே பேக் பண்ணி முந்திரி ஆயில வந்துட்டு நீட்டாக அதுக்கு அடிச்சுட்டு அந்த வாழை இலையை வச்சு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மறந்து போன விஷயங்கள், இதெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டியது. இப்போ வாழையில் கிழிச்சலில் வேஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு நீ குப்பையாக போகுது, அது சரியாக பயன்படுத்தினா வாழலைக்கு வாழலை பயன்பாடு 1000 விதமான பயன்பாட்டில் இது ஒரு பயன்பாடு. தாமரை இலை பார்த்தீங்கன்னா தாமரை பூ வந்து கோயிலில் நிறைய விற்குது, தாமரை இலை வந்துட்டு வேஸ்ட் தான் ஆகுது. தாமரை இலை போட்டுட்டிங்கன்னு இன்னும் விசேஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள்லேயும் வந்து அதே மாதிரி வெள்ளை வைக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுண்ணாம்பு வந்து இப்போது நீர் வாழ் நிலம் வாழ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம விபூதி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். விபூதி என்னென்னா, நம்ம பகுதியில் இருக்கிறது வந்து நாம் நிலம்பால், அதனால் பசுவனுடைய வரட்டியை வச்சு நாம் வந்து விபூதியை பயன்படுத்துகிறோம். திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த கிழிஞ்சல் எடுத்து பண்ணுவாங்க, அது வந்து நீர்வாள், அந்த கடல் சார்ந்து இருக்கிற மக்கள் வந்துட்டு அப்படி பயன்படுத்துனது. இப்போது இதுவே வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு வந்துட்டு நாம் வெள்ளை வைக்கிறதுக்கு வந்துட்டு சுண்ணாம்பு கல்லிலிருந்து எடுத்துக்கிற சுண்ணாம்பையும் பயன்படுத்தலாமுங்க, கிழிஞ்சல்லிருந்து எடுக்கக்கூடிய சுண்ணாம்பு பயன்படுத்தலாம். கிழிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல நைஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே இந்த வீட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இன்னும் வந்து இப்போ நீங்கள் தரைத்தளத்துக்கு நாம் இதை பயன்படுத்தியிருக்கிற டைல்ங்கிறது என்னென்னா, இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது, அது வந்து எப்படின்னா வந்து இப்போ நம்ம இப்போ செட்டிநாடு வீடுகளில் அவங்க வந்து செட்டியார் அவங்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து தான் திரைக்கடலோடையும் திரவியும் தேடுங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை பூம்புகார் அழிஞ்சு நீங்கள் அங்கே அவங்க வந்து கட்டுமானம் பண்ணியிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய பொக்கிஷம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த வீடுகள் அழிகிறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. நம்ம நண்பர்கள் அவங்க அங்கே எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொல்லிட்டு வர்றேன். அதற்கெல்லாம் காப்பாற்றி தயவு செய்து, ரொம்ப அற்புதமான, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளங்கள் அது முக்கியமான ஒன்று. அது நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ திருச்சியோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ வந்து ஒரு ஃப்ளைட்டு இருக்கும்போது அது மேலே இதாகும்போது பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா திருச்சியிலே எடுத்துங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழி பறச்ச மாதிரி இருக்குது. அதே ஃப்ளைட் அங்கே கீழே போய் மலேசியாவிலேயோ சிங்கப்பூரில் இருக்கிறப்போ கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரைக்குடி செட்டிநாடு வீடுகளில் தான் இந்த காணாடு காத்தான் பள்ளத்தூர் கடியாவட்டியெல்லாம் ரொம்ப பிளான்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ கானடகாத்தான் வந்து அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு அருமையாக பண்ணி அத்தனை வீடுகளுக்கும் வந்துட்டு அந்த கழிவு நீர் வெளியிட்டுறது மட்டும் இல்லைங்க, குடி தண்ணீருக்கு தனியாக, குளிக்கிற குளம் தனியாக, எல்லா வீடுகளுக்கும் சேர்ந்து அந்த இடத்துல டாய்லெட் கட்டி மொத்தத்துக்கு செப்டிக் டேங்க் வந்துட்டு 14 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு இறங்கியிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் அவங்க அதெல்லாம் வந்து நம்ம பாராட்டுக்குரியது. அது அவங்க என்னென்னா அந்த டைல்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து கப்பலில் கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து இந்த ஆக்சைடை வந்து கொண்டு வந்து ஏன் நம்ம ஊரில் செய்யக்கூடாது அப்படிங்கிற முயற்சி பண்ணித்தான் அந்த ஆத்தங்குடிங்கிற ஊரில் வந்து அவங்க சில ஒரு 2-3 குடும்பத்தை வச்சு முதல்ல முயற்சி பண்ணி அந்த செய்தது தான் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது. அது சுண்ணாம்பில் தான் பண்ணாங்க. சுண்ணாம்பில் பண்ணி 8 கட்டுங்கிற அளவு தான் அந்த பழைய காலத்தில் பண்ணது. அந்த என்ன ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்னைக்கு 10x10 தான் வருது. அந்த 8x8க்கும் 10x10க்கு என்ன வித்தியாசம்? ஏன் 8x8 போடுறது? அது ஏன் போட்டாங்க? எதுக்காக விட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு டெப்த்தாக போய் பார்த்தேன். அந்த 8x8 அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து நல்ல லைஃப், லாங் லைஃப் வருதுங்க. 150 வருஷமான வீடுகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு இந்த அச்சுகளை எல்லாம் பிடிச்சி அதுக்கே ஒரு வருஷம் வேலை செய்தோம்ங்க. நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ண வந்துட்டு நிறைய பேர் கிடச்சி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்ததுனுடைய விளைவு தான் இந்த வீடு மோதம். ஏன்னா முதல் முறையாக பண்ணோம், அப்புறம் இப்போ வந்து செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ நிறைய கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு வந்து என்ன செலவாச்சு அப்படின்னு. ஏன்னா எங்கள் சுற்றி எல்லார்த்தையும் விளக்கமாக கேட்பாங்களேங்க, கடைசியாக வந்துட்டு இதில் வந்து நின்றுவாங்க. அது அவங்கள தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி பொருள் எல்லாருக்கும் இவ்வளகம் இல்லைங்கிற மாதிரி. அது என்னென்னா வந்து இப்போ நார்மலாக எனக்கு இது இந்த கோடை பண்பலை நேயர்களுக்கு வந்துட்டு முக்கியமாக இது ஒரு பெரிய ஒரு செய்தியாகவே போய் சேரட்டுங்க. அதாவது மரபு கட்டுமானம்ங்கிறது ஏதோ வசதியாக இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ராஜபாளையத்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வீடு கட்டினாலுமே வந்துட்டு பனைமரத்தினுடைய இதை வச்சு கூட வந்து கட்டைக்குத்து போடுறாங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக ரூஃப் வந்துட்டு இந்த கட்டைக்குத்து அப்படிங்கிறத வந்து எல்லோரும் பயன்படுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக அதை பயன்படுத்துறது ரொம்ப அரிது, ரொம்ப விசேஷம். தயவு செய்து வந்து அதை எல்லோரும் பயன்படுத்துங்க. இப்போது இன்னும் சொல்லப்போனால் சிமெண்ட் சீட் அப்படிங்கிறது கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, அது பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது புற்றுநோய் வருது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டே நிறுத்திட்டாங்க. இன்னும் நம்மளால் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து சிமெண்ட் சீட்டை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மூளையில் வந்து பிரெயினில் வந்துட்டு இந்த நரம்பு வெடிச்சு நிறைய பேர் உயிரிழக்கிறது. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தையும் நாம் விட்டுட்டோம். எண்ணெயே தேய்க்கிறது இல்லை. 10வதுக்கு நம்மளுடைய ரூஃப் வந்துட்டு சிமெண்ட் சீட்லேயெல்லாம் வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நிறைய பேர் இளம் வயதுலேயும் இளம் நிறையில வருது இல்லைங்களா. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே இந்த சூடு தான். ஸோ இந்த சூடை வந்து தணிக்கிறது வந்து இந்த மெட்ராஸ் ரூஃப், இந்த கட்டைக்குத்தல் வந்து ரொம்ப நல்லது. கான்கிரீட்டுக்கு வச்சு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு பெரிய வித்தியாசம் வராது. தயவு செய்து வந்து இந்த கட்டைக்குத்து அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரும் வந்து சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறதுல வந்து எப்படின்னா, இப்போ சிமெண்ட் பில்டிங் வந்து நார்மலாக எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு 2500 ரூபா சதுர

ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு வந்துட்டு இதிலிருந்து ஒரு 1000 ரூபா எச்சு வரும். இது இந்த 1000 ரூபா எச்சு வர்றதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மருத்துவத்துறைக்கு போகிறதுக்காக கொடுக்குற பணத்தை வந்து நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணிக்கிறதா, உங்கள் ஆரோக்கியத்துக்கு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பண்ணினீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்கபடி நீங்கள் பிளான் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 3500 ரூபாய் வச்சு வகுத்து அதுக்கு தக்கபடி நீங்கள் இப்போ டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் வந்து மரபு கட்டுமானத்தில் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கருத்தே இல்லை. வசதியாக இருக்கிறவங்க தான் செய்ய முடியே அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. எந்த மாதிரி ரொம்ப குறுகிய மண்ணில் ஒரு 10 லட்சம் ரூபாயில் வந்து ஒரு மரபு கட்டுமானம் கட்டணும்னு கண்டிப்பாக முடியும். மாற்றுக்கருத்து இல்லை, அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தலைமுறைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய மெனக்கெடலும் இதில் இருந்துன்னு சொன்னால் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்க

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய

0: தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மல்தோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று கெம்ஸ்போரில் நடைபெறுகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். நேர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத்தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த விடுமுறை நாளில் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உற்சார் உறவினர்களோட. ஸோ அந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். 04-22 அப்படின்ற முன் இணைப்பு எண்ணோட 2316-312 இல்லைனா 2317-046 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அடிக்கடி நீங்கள் கூப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் கூப்பிடலாம். ஸோ நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு பாடல் கேட்பதற்கான வாய்ப்பே கிடைக்காம இருக்கு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட உங்க ஆஜி உதயா கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், சதன் மற்றும் குழுவினர் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தொடர்ந்து கேளுங்க ஆகாஷவாணி 103 FM.

0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா,
1: என்ன வேகம் பாமா,
0: பாமா என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா.

சொன்ன பாடம் என்பதென்ன?

0: Alama.
1: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் டி டைம் கேட்டுருக்கோம். 3:06 அது வணக்கங்க.
2: வணக்கங்க
1: சார். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் பிஜன் ரோடு மணி பேசுறேன்
1: சார். சொல்லுங்க மணி, என்ன பாட்டு வேணுங்க?
2: படகோட்டி பட்டத்துல இருந்து தொட்டால் பூ மலர் பாட்டு.
1: ஓகேங்க, கேட்கலாம்.

0: டைம் கேட்டுருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 3:11 ஆயிட்டு இருக்குங்க. ஹலோ, வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேன்.
0: சையத் ரசூல், இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்து துலாபாரம் படத்துல வந்து வாடி தோழி கதாநாயகிங்கிற பாடல்.
0: சரிங்க, ஓகே.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:18 ஆகுது. டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0422 அப்படின்றது நம்ம கோயம்புத்தூரோட ஸ்டடி கோட். இதுக்கப்புறமா நாங்க சொல்லக்கூடிய 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 23 16 312 இல்லனா 23 17 0 46 அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க. இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் ஆலோசகர் டாக்டர் திவ்யா அவர்களோட இன்டர்வியூ இருக்கு. சோ கேக்க தவறாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கோலர் வெயிட்டிங். வணக்கம், டீ டைம்.
1: மாலை வணக்கங்க.
0: மாலை வணக்கம். யார் சொல்றீங்க? சொல்லுங்க ஜனார்த்தன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: படம் தாரங்க தாரா.
0: ஓகேங்க.
1: பாடல் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
0: ஓகேங்க, பாட்டு கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: ஓகேங்க, வெல்கம்.
2: வசந்தம்.

0: எஃப்எம் 103ல கேட்டுட்டு இருக்கோம் டீ டைம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, இருக்கீங்களா இணைப்பில்? ஹலோ
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: ஹலோ, வணக்கம். ஓகே, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி 103 எஃப்எம்ல.

0: டீ டைம் கேட்டு இருக்கிற நேரம் 3:27 ஆகாஷவாணி எஃப்எம் 103 அடுத்த காலர் இருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் சாமுடியவரம் பகுதியிலிருந்து முதல் முறையாக இணைவது வடிவேல் சார்.
0: வடிவேல், சூப்பருங்க. இவ்வளவு நாளா ஏன் காண்டாக்ட் பண்ணவே இல்லை? என்ன பாட்டு கேக்கலாங்க?
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர், 3:31 டீ டைம் கேட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம். 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து பாட்டு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோடோட நாங்க சொல்லக்கூடிய ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு எண்ணெய், அதுக்கப்புறமா அதாவது அந்த எஸ்டிடி கோடுக்கு அப்புறமா ஆட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 23 16 312 இல்லைனா 23 17 046 அப்படின்னு நம்பர் இருக்கு. நிகழ்ச்சி இன்று 7:25 to 7:30 நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தைச் சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இப்ப அடுத்த கோளர் இருக்காரு, இனிப்பில பேசலாம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: தாய் சொலை தட்டாத படத்திலிருந்து காட்டுக்குள்ளே பெருவிழா அந்த படம்.
0: ஓகே.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டு இருக்கீங்க டி டைம் நிகழ்ச்சி. 3:35 ஆச்சு. ஸோ ஒரு நேயர் சொல்றாங்க, பழைய நேயர்களை நீங்க வந்து கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல. அப்படியெல்லாம் இல்லை, அடிக்கடி தொடர்பு இல்லாம வீக்லி ஒன். ஸோ அந்த மாதிரி நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிறைய நேயர்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதான். யாரையுமே ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த நேயர் இருக்காரு. ஸோ அவரு கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முதல்ல வந்து அனைவருக்கும் மலர் மாலையுடன் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோவை பண்பலை அரசை உங்களுக்கும் மக்கள் சொந்தம் அனைவருக்கும். என்னுடைய பேர் சிவரஞ்சனி, நான் புதுச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, சூப்பர். சோ ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க நியூஸ் ஆன் ஏர்ல?
1: எஸ்.
0: ஓகேங்க, தொடர்ந்து கேளுங்க. ஓகேங்களா?
1: எஸ் சார்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: குங்குமம், சாரி, குடியிருந்த கோயில் படத்துல இருந்து குங்கும கொட்டின் மங்களம்.
0: ஓ சூப்பர்.
1: இரண்டின் சங்கமம்.
0: இப்ப சங்கமம் மாதிரி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டு இருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சி 3:40 ஆயிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே சங்கமம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து யார் பாட்டு கேக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கேரளம் திருச்சூர்ல இருந்து குருவாயூரப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க குருவாயூரப்பன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம் நாங்க எல்லாம்.
1: அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்து.
0: எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேக்கலாங்க?

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு ஃபேவரட்டான படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும் இந்த நிகழ்ச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316 312 இல்லைனா 2317046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாங்கள் ப்ளே பண்ணுவோம் சரிங்களா. இப்போ அடுத்த காலர் இருக்காரு, ஸோ அவருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ராஜேந்திரன்
0: சொல்லுங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
2: டீ டைம் கேட்டுட்டு இருக்க நேரம் 3:49 103 FM கோயம்புத்தூர்ல. வணக்கங்க.
3: என்ன
2: பாட்டு கேக்கலாம்?
3: கற்பகம் படத்திலிருந்து அத்தை மடி மத்தையடி.
2: அத்தை மடி, ஓகேங்க. அந்த பாட்டு நம்ம கேக்கலாம். ஸ்டேட் விடாருங்க.

0: எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டி டைம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நடராஜ் பேசுறேங்க.
0: சொல்லுங்க நடராஜ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: நானாயிட்டா படத்திலிருந்து நல்ல வேலை நான் தெளித்துக் கொண்டேன்.
0: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான தருணத்துல நிறைவான நேயர் இருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் காட்டூர் சக்தி வடிவேல் சார்.
0: சக்தி வடிவேல், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? அதான், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா பாங்க, TM சவுந்தரராஜன் சார் பாடினதுங்க சார்.
0: ஓகேங்க.

0: நேர்களை கேட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டோட டீ டைம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.
1: ये आकाशवाणी है, प्रस्तुत है हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स।

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்கா அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது.

0: ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு நாளும் கூட, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமன்ஸ் ஹெல்த், அதாவது மகளிர் ஆரோக்கியத்திற்காக சர்வதேச நடவடிக்கை தினம் தான் இன்னைக்கு. அதாவது பெண்களினுடைய உடல் நலமாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய பெண்களினுடைய உடல்நலம் உரிமைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. ஸோ அதை சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மகளிர் ஆரோக்கியத்திற்காக சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் அவர்கள், வணக்கம் மேடம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: இன்னைக்கு இந்த நாளினுடைய முக்கியத்துவம் பத்தி நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க எங்களுக்காக.
1: இப்ப ரீசெண்டான காலகட்டத்தில் விமன்ஸோட ஹெல்த், அதாவது நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், பொதுவாகவும் சரி கவர்மெண்ட்டும் சரி, ஏன் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா, எப்படி ஒரு வீட்டுக்கு தூண் பில்லர் அதாவது ரொம்ப அவசியமோ, அந்த பில்லர் இல்லையானா எப்படி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருமோ, அதே சேம் கான்செப்ட் தான் ஒரு ஃபேமிலி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா, இல்லை சோஷியல் லைஃப்பில் நல்லா ப்ரோக்ரெசிவ் ஆகணும்னாலும், எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலிக்கு முக்கியமான காரணம் அந்த ஃபேமிலியில் உள்ள லேடிஸ். ஸோ அந்த லேடிஸு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தூண் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஒரு பில்லர் மாதிரி அந்த ஃபேமிலிக்கு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அம்மாவோ அவங்களோட பொண்ணோ பாட்டியோ பெரியம்மாவோ யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு அம்மா வீட்டில் வந்து சிக் ஆயிட்டாங்க, திடீர்னு வந்து எந்த வேலையும் செய்ய முடியலையனா அப்படியே அந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக க்ரஷ் ஆன மாதிரி டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள வந்துட்டு காலையில் சாப்பாடு செய்ய முடியாது, குழந்தைங்கள கிளப்ப முடியாது ஸ்கூலுக்கு, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட முடியாது, வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் பார்க்க முடியாது, அப்படியே எல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படியே டவுன் ஆயிரும். ஸோ ஜென்ரலாக லேடிஸ் வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தவிர அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை அவங்க அதிகமாக கண்டுக்கிறது கிடையாது. எப்பயுமே ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோன்னா அதை வந்து அதாவது ரொம்ப பேட் கண்டிஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரி செஞ்சுக்கலாம். பட் ஜென்ரலாக அதுவும் நம்ம மெயினாக நம்ம இந்தியன் செட்டப்பில் லேடிஸு அது எல்லா கான்செப்டும் தெரியும் அவங்களுக்கு, ஹெல்த் அவேர்னஸ் எல்லா இஷ்யூஸும் தெரிஞ்சவுமே அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையாக போய்க்கலாம், இன்றைக்கி லீவ் கிடையாது, இன்றைக்கி இந்த கமிட்மெண்ட் இருக்குது, இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி நம்ம போக முடியுது, இப்படியே நாள் கடந்து கடைசியாக அவங்கள முடியாத கட்டத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ இந்த இதை மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த விமன்ஸோட அவேர்னஸை இவ்வளோ தூரம் நம்ம பிரபலப்படுத்திகிட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பாங்க மேம், நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் நலத்தை வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு தரமான மருத்துவ சேவையை வந்து கொடுக்கணுங்கிறது தான் இந்த நாளினுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை வந்து வெட்கப்படாமல் திறந்த மனதுடன் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம வந்து மருத்துவரை அணுகி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை முன்னுரிமையாக வச்சுக்கணும், கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை தான் இந்த நாள் தருது. தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நேர்களை உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 5:10 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கோம் சித்திரசவானம் நிகழ்ச்சியில மகளிர் ஆரோக்கியத்திற்காக சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக இருக்காங்க. மேம், அடுத்ததா வந்து என்னன்னா, இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அந்த சின்ன பெண்கள், அவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த பருவத்திலேயே ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னங்க மேம்?
1: இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்னால் இப்போ 10 வயசுக்கு மேலே, இப்போ பொதுவாக ஏஜ் அட்டன் பண்ணுற நம்ம ஏஜ் பருவம் அடையக்கூடிய வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 12 to 14 இயர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க 9, 9 வயசுலேயே 10 வயசுலேயே கூட ஏஜ் அட்டன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கான முக்கிய காரணம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். அந்த காலத்தில் நமக்கு ஜங்க் ஃபுட்ஸ், இந்த மாதிரி பிஸ்ஸா, பர்கர்ஸ், நிறைய சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. நம்ம பாட்டி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ப்ளஸ் வந்து நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் நிறையா வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் தான், அதோட ஆதிக்கம் தான் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஆ ஜங்க் ஃபுட்ஸ் ஜாஸ்தி ஆக போகும்போது அவங்க உடல் பருமானம் ஒபிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாற்றங்கள்னால தான் வந்து ஏர்லி மெனார்கி, சின்ன வயசுலேயே பருவம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். பருவம் அடைஞ்சாலுமே இப்போ நம்ம என்னோட ஒப்பிக்கு இப்போ வர சின்ன குழந்தைங்களாம் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லை பீரியட்ஸ் வந்தாலும் வந்து 10 or 14 days 15 days இந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது. எல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 15 years 16 years அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. பொதுவாக வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம பிரெயின் வந்து உடனே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை, நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை உடனே அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ நம்ம வந்து இது இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயினும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆன அந்த இம்மெச்சூரிட்டி கொஞ்சம் ஒரு

0: ரெண்டு மூணு மாதம் வந்து இல்லை ஒரு 6 மந்த்ஸ் கூட அதை நார்மலைஸ் ஆகிறதுக்கு அந்த டைம் நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். பொதுவான அட்வைஸு இந்த ப்ளீடிங் பிரச்சனை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலான்னா, நல்லா சத்துள்ளதாக சாப்பிட்லாம், ப்ளஸ் வந்து ஒபிசிட்டி இல்லாமல் நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட், குழந்தைங்களுக்கு நமக்கே தெரியும் நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஒபீஸாக இருக்கிறாங்களா, வெயிட் அதிகமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ நல்ல சாப்பாடு நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, ஹெல்த்தி டயட்டு, ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மூலமாக வந்து நம்ம அந்த குழந்தைங்கள, அதாவது லெஸ் தென் 18 இயர்ஸ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம்.
1: இப்போது இதிலே நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது முறையற்ற மாதவிடாய் வரும் பொழுது அவங்க எதிர்கொள்கின்ற அந்த சவால்கள், அதுவும் அந்த ஏஜ்லேங்கும் போது எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 22-25 ஏஜ் அப்படிங்கிறது இல்லாமல் முன்னாடியே பருவம் எய்தும் பொழுது வரக்கூடிய அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் எதற்காக அந்த ஏர்லி ஸ்டேஜில் ஏன் வருது?
0: இப்போ பிசிஓஎஸ் டேர்ம் பார்த்தோன்னா, இப்போ 50 பேர் ஸ்கேன் பண்ணாங்களோ அதில் 45-48 பேருக்கும் அந்த பிசிஓஎஸ் தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, நான் முன்கூட்டியே நான் சொன்னது தான், இதே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். பிசிஓஎஸ்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அது ஒரு டிசீஸ் மாதிரி. பட் அதுக்காக வந்து பிசிஓஎஸ் வந்துருச்சு, எனக்கு வந்துட்டு லைஃபே போச்சு, இதுக்கு மேலே இவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும், லைஃப்பில் நான் இதுக்கு மேலே நான் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், அந்தளவுக்கான பயப்படக்கூடியான ஒரு விஷயமே கிடையாது. இட் இஸ் அ கரெக்டபிள் கண்டிஷன். அந்த பேர்லேயே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதாவது ஓவரிங்கிறது கருமுட்டை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெண் உறுப்புன்னு பார்த்தோன்னா கர்ப்பப்பை, யூட்ரஸ், ரெண்டு பக்கம் கருமுட்டை இருக்கும். ஸோ அந்த ஓவரீஸில் மாதம் மாதம் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால தான் மாதவிடாய் ஏற்படுது. அந்த ஓவரீஸில் இந்த ஹார்மோனல் ரெகுலராக செயல்படாமல் சில மாற்றங்கள், சேஞ்சஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் திடீர்னு வைரஸ் வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேரே மாறுது பாருங்கள். அதே தான் ஒரு ப்ரோக்ராம், ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் நம்ம பாடியில் ஆல்ரெடி போயிட்டுருக்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றல் தான் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சேஞ்சஸ்னால அந்த ஓவரீஸில் நிறைய சின்ன சின்ன நீர்க்கட்டி ஏற்படுது. ஸோ இந்த நீர்க்கட்டினால் வர ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த பிசிஓஎஸ். ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும், மாதம் மாதம் கரெக்டாக வராது. ஒரு தரப்பு கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதாவது ஒரு நாளைக்கே வந்து 4-5 பேட்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த பீரியட்ஸ் 10-5 நாள் தொடர்ந்து போகும், அடுத்த பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 10 நாள்லேயே வந்துடும். சில பேருக்கு பீரியட்ஸு டேப்லெட் போட்டால் தான் ஒரு 3-4 மாதம் 6 மாதம், சில பேருக்கு 1 வருஷம் கூட பீரியட்ஸே வராது. அப்படி பீரியட்ஸ் வந்தாலும் ரொம்ப கம்மியாக, அதாவது இப்போ ஒரு நாளைக்கே வந்து பேட் கூட படுற அளவு கூட அவ்வளோ இருக்காது, ரொம்ப ஸ்கேண்டி ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு வெளி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கன்னா, நல்லா ஒபிசிட்டி குண்டாக இருப்பாங்க, கழுத்தில் வந்து கருப்பு இருந்திருக்கும், ஃபேஷியல் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபேஸில், சின்னில், ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதை பற்றி நம்ம கிளினிக்கலாகவும் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இல்லை, நம்ம கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே நமக்கு தெரியும்.
1: இப்போ வந்து இந்த உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்று தான் நம்ம ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதெல்லாமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி இளம் வயதுலேயே ஒரு அதிகமான உடல் எடை இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க ஸ்கூல் போகிறாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இது வந்து எதிர்காலத்தில் கர்ப்பத்திற்கு ஒரு பாதிப்பாக இருக்குமா, இல்லை நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், இல்லை ஜிம் போகிறோம், டயட்டிங் இருக்கும், ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பெண்கள் வந்து எந்த வயசுலேருந்து அவங்க கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும், அதுக்கு வந்து அவங்க மேரேஜ் ஆனாதான் மீட் பண்ணணும், அப்போ அந்த தேவை இருக்கும்போது தான் மீட் பண்ணணும்னு இல்லாமல் முன்னாடியே எப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம்?
0: இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டிங்கில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எஸ்பெஷலி அந்த 10th, 9th, 10th, 11th, 12th, ஸோ அந்த 10th வர போகும்போது தான் ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் ஆகிறாங்க குழந்தைங்க. உங்களுக்கே தெரியும் அந்த 11th, 12th அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எவ்வளோ லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ரெஷர் நாட் ஓன்லி ஃப்ரம் த ஸ்கூல், வீட்டிலேருந்தும் அந்த ப்ரெஷர், சொசைட்டிலேருந்தும் அந்த ப்ரெஷர், அந்த குழந்தைங்க அந்த ப்ரெஷர்னால வந்து இப்போ ஸ்லீப் டிப்ரெஷன்ஸ், தே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் அந்த டீனேஜில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுக்கானது. அதனால் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நிறைய டியூஷன்ஸ் கிளாஸஸ்ஸு, ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவ் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் கரெக்டாக, ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருக்காது, அவங்க எந்திரிச்சு படிக்கணும், கிளாஸ் போகணும், மிட் நைட்டில் எந்திரிச்சு படிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால விசி ஃபைண்ட் தட் ஸ்கூலில் அந்த 10th ஸ்டாண்டர்டில்

0: வந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் ஒரு 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்ட்ரு ஆக போகுது, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பீரியட்ஸோட இர்ரெகுலாரிட்டிஸ், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ டாக்டர் அணுகிறதுக்கு எந்த ஒரு ஏஜ் இதுவும் கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து நம்ம டெய்லி நம்ம பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறது பெட்டர். பட் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர், அண்ட் தேர்ட் திங் இஸ் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இந்த மூணு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னா, அங்கே மேரேஜ் லைஃப்பில் வந்து இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோ இல்லை மற்ற ஹார்மோனல் இஷ்யூஸோ எதுவுமே அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ கல்யாணம் ஆகி 25 வயசுக்கு மேலே தான் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம். திடீர்னு வந்து 1 வருஷத்துல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஆகுது அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப நாளாக உங்கள் பாடியில் இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாகிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு, அதாவது அந்த 18-19 இயர்ஸில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு 26-27 இயர்ஸில் தான் உங்களுக்கு வெளியே வருது,
1: தெரியுது நமக்கு. அதனுடைய முக்கியத்துவம் அப்போ தான் நிறைய பெண்களுக்கும் தெரிய வருதுங்க மேம். ரொம்ப நமக்கு எளிமையான முறையில் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த்த அவர்கள். தொடர்ந்து இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம கேட்டு பயன்பெற்று இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் அவர்கள் பங்கு பெற்று நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க 9585800103. இந்த நம்பருக்கு ஏதாச்சும் நீண்டகால ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, அப்படியே நான் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கமும் நம்ம கொடுத்துடலாம். மேடம், இப்போ வந்து பொதுவாக அந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது, குறிப்பாக இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அவங்க தான் சஃபரே ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி ஒரு விஷயம் ஏற்படுது?
1: ஐடி ஃபீல்ட்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அது ஒரு சிஸ்டம் முன்னாடி நம்ம உட்காந்து வேலை செய்யக்கூடிய விஷயம். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ், ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட். அதாவது இப்போ மற்ற ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸோ இல்லை ப்ரொஃபஸர்ஸோ இல்லை வேற எந்த ஒர்க் எடுத்தாலும் அட்லீஸ்ட் அவங்க ஒரு ரெண்டு படியாச்சும் நடந்துட்டுவாச்சும் வருவாங்க, ஒரு வாக்கிங்காச்சும் ஒரு எக்ஸசைஸாச்சும் இருக்கும். பட் இந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா, தே சிட் ஹோல்லி ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 hours, 7 hours டோட்டலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. அது ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா, சில டைம் டே ஷெட்யூல்ஸ் இருக்கலாம், மிட் நைட் ஷெட்யூல்ஸ் இருக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் 2 o'clock 3 o'clock அப்படி கூட கால்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு என்விரான்மெண்ட் அது. ஸோ இட் இஸ் பியூர்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஒழுங்கான தூக்கம் கிடையாது, ரெகுலர் லைஃப் ஸ்டைல் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. ஸோ ஃபிசிக்கல், மெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. நார்மலாக அவங்க பாடிலையும் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ்லேருந்து ஜென்ரல் கண்டிஷனே வந்து அவங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பேஸ், ஏன் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது. ஸோ எஸ்பெஷலி லேடிஸ், அப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் அவங்க சான்ஸ் இருக்காது. அதுவும் எஸ்பெஷலி மேரிட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து காலையில் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்தது பசங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும், நம்ம டின்னர் பார்க்கணும், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அதாவது வீட்டில் மற்ற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் ஆட்டிடியூடில் தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க தவிர, தனக்கு ஹெல்த், தனக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 1/2 hour ஒதுக்கியாச்சும் ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த லேக்னஸ்னால தான் தே ஹாவ் திஸ் ஹார்மோனல் இஷ்யூஸ். ஸோ ஜென்ரலாக ஹார்மோனல் இஷ்யூஸ் வரனால தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுங்கிறது வருது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பேசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பியூர்லி திஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இதை ஓவர் கம் பண்ணிங்கனாலே போதும், இந்த பேசிக்ஸ் ஒரு 50% ஆன இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் யூ கேன் ஓவர் கம். ஸோ மீதி 50% ஆனது வந்து சில காரணங்கள் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டாக்டர்ஸ்னால தான் கரெக்ட் பண்ண முடியும். பட் உங்களால் கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் தான், ஹெல்த்தி டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்.
0: இப்போ சேம் டொமைன்ல இருந்து, அதாவது ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்தே ஒரு கப்பிள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்கிற பட்சத்தில் ஆஸ் அ கப்பிளா அவங்க வந்து என்னென்ன மாதிரியான கவுன்சிலிங் எடுத்துக்கணும், ஒரு பேபி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கணும்?
1: இதுக்கு நம்ம ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தோன்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க பேசிக்ஸ் டெஸ்ட் லைக் ஹீமோக்ளோபின், சுகர்ஸ், தைராய்டு, ப்ளஸ் ஒரு ஸ்கேனு, அவங்க யூட்ரஸ், ஓவரிஸ் எல்லாம் நல்லா இருக்குதா. ஸோ இந்த பேசிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே போதும். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி

0: கேன் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட். வேற எதாவது டவுட் இருந்தாலும் அவங்க கிட்ட அணுகலாம்.
1: இப்போ வந்து பொதுவாக இந்த பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் மற்ற என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது உடம்புல?
0: பீரியட்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மோஸ்ட் காமன் இஷ்யூஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளப்படுறது, ப்ளஸ் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ். ரெண்டுக்குமே பொதுவான காரணம் டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி அதிகமாக குடிக்காது. அட்லீஸ்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சாகும். பட் நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்டில் எப்போ வேலை சீக்கிரம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போக தான் பார்ப்போம் தவிர நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறதே இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா எல்லாருமே ஒர்க்கிங் உமன்ஸு ஆஃபீஸுக்கு வரப்போ வந்து 1 liter பாட்டில் கண்டிப்பாக எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அந்த 1 liter பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அதுதான் இட்ஸ் கோஸ் ஆன். ஏன்னா அவங்களும் குற்றம் சொல்ல முடியாது, இதுதான் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்குது. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும், டீஹைட்ரேஷன் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன். செகண்ட் திங், யுவர் பர்சனல் ஹைஜீன். ஸோ இன்னொன்று என்னன்னா காமனா எல்லாரும் தப்பா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த ஷாம்போ சொல்யூஷனோ இல்லை வேற ஏதாவது அதாவது மெடிசனோ ஏதோ யூஸ் பண்ணி அந்த பிரைவேட் ஏரியாஸ்ல நம்ம வாஷ் பண்ணணும் நம்ம இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. அது சில பேர்ல ரொம்ப ஓவர் கான்சியஸா இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஜஸ்ட் நார்மல் நம்ம நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ வந்து வாஷ் பண்றது நம்மளோட பிரைவேட் பர்சனல் ஹைஜீன்.
1: ஓகே,
0: ஸோ அது பர்ஃபெக்டாக வச்சாலே போதும் நம்ம அந்த ஒயிட் டிஸ்சார்ஜஸ்லேருந்து தே கேன் ஓவர் கம். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ்னா எல்லா ஒயிட் டிஸ்சார்ஜும் நம்ம அப்நார்மல் நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து 10th day 14th day அதாவது மிட் சைக்கிள் ஓவுலேஷன் டைம் அப்போ சில ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், அது நார்மல். ப்ரெக்னன்சி அப்பயும் வர ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ கெட்டு போன பால் வந்து அடுப்பில் வச்சோன்னா தெரியும், அந்த திரிஞ்ச மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கோட வந்து ரொம்ப இன்னர்ஸ் எல்லாம் வெட்டார அளவுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், இச்சிங் இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப அரிப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக வந்து டாக்டர் போய்
1: பார்க்கணும்,
0: டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஸோ அது ப்ராப்பர் மெடிக்கேஷன் எடுக்கிற மூலமாக தான் நம்ம அதுக்கு வந்து கியூர் ஆகும்.
1: இப்போ வந்து இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது, சீக்கிரமாக வந்து மேரேஜ் பண்ணிட்டா சீக்கிரமாக நமக்கு வந்து குழந்தை வந்துடும், நீங்கள் வந்து லேட் 30s போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க மேம். ஸோ இப்போ நம்ம வந்து குறைந்த வயதில் வந்து ஒரு திருமணம் பண்ணுறாங்க, அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கும் பொழுது பெண்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் வரும், காமனான ஒரு விஷயம்?
0: இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கிறனால இப்போ டீனேஜ் ப்ரெக்னன்சிஸுங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஜென்ரலாக ப்ரெக்னன்சினா ஒரு 22 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 23-24 இயர்ஸ் அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறது இட் இஸ் பெட்டர். ஏன்னா பை ஹெல்த் வைஸும் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ லெஸ் தேன் 20 இயர்ஸ், இப்போ 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் டீனேஜில் கன்சீவ் ஆக போகும்போது என்ன ஆகுனா அவங்க ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கனாலே ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ப்ளஸ் ஹீமோக்ளோபின் அதுவும் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு 10 months அந்த பேபி கொண்டு போகிறது, அப்புறம் போஸ்ட் டெலிவரி அந்த பேபியை வந்து வளர்த்துறது, ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. மோர் சான்சஸ் ஆஃப் கோயிங் இன் டு போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்ஸ். ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெக்னென்சி பற்றி பிளான் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். அதே மாதிரி எங்கேஜில் நம்ம கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் கன்சீவ் ஆகும் ஓல்ட் ஏஜுங்கிறது அது ஒரு தப்பான கான்செப்ட். பேசிக் என்ன விஷயம்னா இப்போ நம்ம பேபி, இப்போ நம்ம கேர்ள் சைல்டு வந்து ஒன்று டெலிவரி ஆக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிறக்க போகும்போது அந்த ஓவரிஸில் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லுவோம், ஒரு 3 million 4 million ஃபாலிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து போக போக போக நமக்கு காலங்கள் கூட கூட கூட குறைஞ்சி வரும். அதாவது அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து அது ஆப்போசிட், ஸ்பெர்ம் வந்து மல்டிப்ளை ஆயிட்டே போகும். இது வந்து நமக்கு செல்ஸ் மாதிரி மல்டிப்ளை ஆயிட்டே போகாது. அதாவது ஒவ்வொரு பீரியட்ஸும் அட்டன் பண்ண போகும்போது அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படிங்கிறப்ப ஒரு 40 இயர்ஸ் 40+ போக போகும்போது சுத்தமாக குறைஞ்சிரும் நமக்கு ஃபாலிக்கிள்ஸே வந்துட்டு ஒரு 100 or 50 அப்படி தான் வர ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜில் மோஸ்ட் ப்ராபப்ளி பை 25 to 35 இயர்ஸ்க்குள்ளார அந்த ஃபாலிக்கிள்ஸ் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபாலிக்கிள்ஸ் நல்லா இருக்க போகுது, குவாலிட்டி நல்லா இருக்க போகுது, நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோம்னா ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்சி. ஸோ தட் இஸ் த மெயின் கான்செப்ட். ஓவர்
1: அப்போ உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ப்ரெக்னென்சிக்கு சரியான வயது அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? திருமணத்திற்கு பிறகு உடனே ப்ரெக்னென்சி பிளான் செய்யணுமா, இல்லை ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பெண்கள் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் எடுத்துக்கணுங்களா மேம்?
0: ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது பெட் இஸ் பெட்டர். ஸோ என்ன மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, சப்போஸ் நம்ம ஹீமோக்ளோபின் 9 தான் இருக்குது, கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஹீமோக்ளோபின் அயன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம். இல்லை நமக்கு சுகர்ஸ் இருந்தாலும் சுகர் கரெக்ட் பண்ணிட்டு

0: ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம். பட் ஏஜ் வைஸ் வந்து அப்படி ஒரு பர்டிகுலர் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு 22 இயர்ஸ் ப்ளஸ்னா மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி போத் வில் பி தேட் பி ஹெல்த்தி சவுண்ட். ஸோ ஒரு ப்ரெக்னன்சி எப்படி கொண்டு போகணும், ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் குழந்தை எப்படி வளர்க்கணும், ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து இருக்கும்.
1: ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி விடாமல் எல்லாத்தையும் கேட்குறா பாரு இவ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நிறைய பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சித்திர செவ்வானம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 5:38 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கோம் சித்திரசமானம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் உமன்ஸ் ஹெல்த். மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த்தினிக் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் பெண்களினுடைய உடல்நலன் சார்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மேம், அடுத்த ஒரு கேள்வியாக, இப்போ இந்த நீர்க்கட்டிகள் உருவாகுது, பிசிஓடி பிசிஓஎஸ் இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமா தாக்குற விஷயமாக இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம், அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்?
1: பிசிஓஎஸ் இப்போ ஒரு பேஷண்ட்டு பிசிஓஎஸ் அது மாதிரி வராங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எடுத்தோனைக்கும் வந்து டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை சர்ஜரியோ எதுவுமே நாங்கள் சஜஸ்ட் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட்டு அவங்கள எவால்வேட் பண்ணுவோம் எங்கே வந்து லேக் இருக்குன்னு. சப்போஸ் ஒபீஸாக இருந்தாங்க, பிஎம்ஐ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கான அட்வைஸ் தரும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அது டயட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் இதை ரெகுலரைஸ் பண்ண சொல்கிறோம். அது ரெகுலரைஸ் பண்ணியுமே இன் ஸ்பைட் ஆஃப் தட் இந்த இர்ரெகுலாரிட்டி வருது அப்படின்னா நம்ம அப்போ அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் நம்ம தரும். அதாவது பாடிக்குள்ளே இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸை நம்ம வெளியே வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து உள்ளே இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸை கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் மீறி இப்போ இன்ஃபர்டிலிட்டிஸு ரொம்ப சிவியர் பிசிஓஎஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் கொடுத்துமே வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்க போகிற பட்சத்தில், அதாவது மெயினாக வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த சிவியர் பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிசிஓஎஸ் ஒவேரியன் ட்ரில்லிங் அந்த ஒரு லேப்ரோஸ்கோப்பிக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதில் வந்து இந்த நீர்க்கட்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம அகற்றணும், அடுத்த சைக்கிளில் கொஞ்சம் நல்லா ஓவுலேஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகும்.
0: இப்போ பொதுவாக இந்த பெண்கள், அதாவது இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், 25-30 வயது சுமார் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்தால் நாங்கள் ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், சாப்பிட அதாவது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்களாம். ஸோ வந்து எடுத்து சாப்பிட்டே இருப்போம், ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேற எதில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வேற எந்த மாதிரியான சிந்தனைகளில் நம்ம போகலாம்? ஸோ ஆஸ் அ டாக்டராக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்கன்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லலாம், பட் அதை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணலாம், ஏன்னா அதுதானே பெரிய பிரச்சனையா பின்னாடி வருது. சோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க மேம்.
1: சொல்யூஷன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், மெடிக்கேஷன், யோகா, எக்ஸசைஸ், இல்லை வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா வீட்டுக்கு, இல்லை அவுட்டோர் கேதரிங், ஸோ அந்த மாதிரியான அவங்களே வேற விஷயத்துல வந்து ஈடுபாடு மைண்ட் டீவியேஷன் செஞ்சாங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்கேஷன், ஒரு வீக்கெண்ட், ஒரு 2 days வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸில் ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க,

0: எப்படி இருந்தாலும் 24x7 அப்படியே ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ் வீட்லேயும் எல்லா வேலையும் பண்ணிட்டு ஆஃபீஸ்லேயும் எல்லா வேலையும் பண்ணணும், மறுபடியும் வந்து அகெயின் வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்யணும். ஸோ இட் கோஸ் ரொட்டீன். ஸோ அந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி ஒரு 1 or 2 days அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போத் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் தேல் பி ஃபீலிங் ஸோ ஹாப்பி.
1: ஓகே மேம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னு, இப்போ இருக்கக்கூடிய இந்த 2K kids 90s kids சொல்கிறாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கே வந்து நிறைய பேர்த்துக்கு மீனிங் தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னா நாங்கள் பார்க்காத ஸ்ட்ரெஸ்ஸா, இப்போ என்ன எதுக்கு எடுத்தாலும் டியூஷனுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிறது வந்து 2015 வரைக்குமே ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல, பட் இப்போ வந்து ஒரு சின்னதாக இந்த ரிமோட்டை தூக்கி இங்கே வைங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது, போனை கொண்டு போய் சார்ஜில் போடுங்கன்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் மேம்? அதுவும் சமீப காலத்தில் ரொம்ப பெருகி விட்டது.
0: நீங்கள் சொன்ன மாதிரி

0: தெரியல. பட் இப்போ வந்து ஒரு சின்னதாக அந்த ரிமோட்டை தூக்கி இங்கே வைங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஃபோனை கொண்டு போய் சார்ஜில் போடுங்கன்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் மேம்? அதுவும் சமீப காலத்தில் ரொம்ப பெருகி விட்டது.
1: நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து கேஜெட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோனோ செல்ஃபோனோ இல்லை டிவியோ இந்த மாதிரியான வந்து என்னன்னு சொல்கிறது இந்த எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கேம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போய் கொக்கோ விளையாடுறது இல்லை அந்த மண்ணுக்குட்டி விளையாடுறது அந்த மாதிரியான விளையாட்டு தான் இருந்துச்சு, இல்லை ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரியான தான் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பிள்ளைங்க எல்லாமே வீட்லேயே வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஃபோனில் கேம்ஸு சிஸ்டமில் கேம்ஸு ப்ளஸ் இப்போ ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம எழுதின மாதிரி நோட்லலாம் வந்து இப்போ எழுத வைக்கிறது இல்லை, அதே மாதிரி அவங்க பிளாக் போர்ட்லேயும் அதிகமாக எழுதுறது இல்லை, எல்லாமே மாடிஃபை ஆகி அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அப்கிரேட் சேஞ்சஸ்க்கு குழந்தைங்களும் மாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாதிரி வந்து ஒரு அவுடோர் எக்ஸ்போஷரோ இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கூட ஒரு எக்ஸ்போஷரோ அந்த யூனிக்னஸ் இல்லை. இப்போ
0: இல்லை,
1: இப்போ ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பசங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, என்னதான் ஃபேமிலி ஒன்றா இருந்தாலும் தே டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் வித் தர் கிட்ஸ் ஆர் வித் த பேரண்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த பசங்க வந்து யங் ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறதோ இல்லை அதிகம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ. ஸோ மோர் டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதும் பசங்களை வந்து நம்ம வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதும் மேக்ஸிமம் இந்த கேஜெட்ஸ்லேருந்து அவங்கள தள்ளி வைக்கிறது, அதிகமாக ஃபோன்ஸ் கொடுக்காம கேம்ஸ் வந்து வீட்லேயே வந்து அந்த டிவிலேயோ இல்லை சிஸ்டம்லேயோ போட்டு காட்டாமல். ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை வந்து குழந்தைங்கிட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
0: ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருக்கின்றோம் நேர்களை, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல சித்திர செவானம்.
1: இது

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:49. சீக்கிரமாக டைம் போன மாதிரி இருக்குல்லே, எனக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம சித்திர செவானம் நிகழ்ச்சியில் மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக அனைத்து நேர்களுக்குமே புரியக்கூடிய வகையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேம், அடுத்த ஒரு கேள்வியாக இப்போ இந்த கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பை கட்டிகள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் வர்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்குங்க மேம்?
1: இதுக்கு மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ், பேசிக் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இந்த டேர்ம்ஸ் ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியம் திக்னஸ், எண்டோமெட்ரியோசிஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபைப்ராய்ட்னா என்னென்னா அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு கட்டி, அந்த கட்டியை தான் நம்ம ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம். அடினோமயோசிஸ்னால் கர்ப்பப்பையில் வீக்கம், நார்மல் சைஸ் இல்லாமல் ரொம்ப வீங்கி போய் இருந்துச்சுன்னா அது அடினோமயோசிஸ்னு சொல்லும். எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது அந்த யுட்ரஸோட டிஷ்யூஸ், இந்த மாதவிடாய் பிளட் கீழ்வழியாக வராமல் டியூப்ஸ் வழியாக போய் ஓவரீஸில் மற்ற இடத்துல வந்து ஸ்பில் ஆச்சுன்னா அந்த யுட்ரைன் டிஷ்யூஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பில் ஆகுதோ அதை நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா சதை கோக்குறது, அதுதான் எண்டோமெட்ரியம் திக்னஸ். அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்க லைனிங்கை தான் எண்டோமெட்ரியம் சொல்கிறோம். அது ரொம்ப அதிகமாக சதை கோத்து கோத்து கோத்து சதை அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப திக்கண்டு எண்டோமெட்ரியம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க ஏஜ் ஃபேக்டர், ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ். இதை மூணும் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். இதே ஒரு யங் ஏஜில் வராங்க, இப்போ எண்டோமெட்ரியாட்டிக், இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்னே நான் சொல்கிறேன், எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட், அதாவது ரெண்டு கருமுட்லேயும் வந்து கட்டி இருக்குது, சாக்லேட் சிஸ்டன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்ட் அது மோஸ்ட்டாக இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் 25 இயர்ஸ், லெஸ் தென் 25 இயர்ஸ், அந்த டீனேஜ்லேயும் அந்த 25-30 அந்த ஏஜில் தான் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் ரொம்ப ஒரு 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு மேலே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதை சர்ஜரி பண்ணி அந்த சிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம எடுப்போம், ஓவரீஸை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஃபைப்ராய்டு கட்டியும் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் லெஸ் தேன் 40 இயர்ஸ் இல்லை 45 இயர்ஸு கீழே இருக்க போகும்போது அது கட்டியோட சைஸ் பொறுத்து தான். இப்போ 5 சென்டிமீட்டர் கீழே இருக்கு, 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம மெடிசன் மூலமாக ட்ரை பண்ணலாம். பட் ஹார்மோனல்ஸ் டேப்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், 4-5 மந்த்ஸ் கன்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டேப்லெட்ஸ் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் காப்பர் டீமர் நம்ம மிரினா காயில்னு சொல்லுவோம். ஸோ அந்த காயில் நம்ம கர்ப்பப்பை யூட்ரஸ்குள்ளார வச்சோம்னா ஃபார் மோர் தென் ஃபார் 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போ எங்க ஏஜ்னா நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் 45 இயர்ஸ்னா நம்ம இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட், அதாவது டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ அந்த மிரினாவோ, ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணும். மோர் தென் 45 இயர்ஸுங்கிறப்ப வந்துட்டு இப்போ ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது கர்ப்ப கட்டி

0: பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 10 சென்டிமீட்டர் சைஸும் பெருசாக இருக்குது, இல்லை 8 சென்டிமீட்டர் சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப சிவியர் பெயினோடு வராங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ நம்ம அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டிபெண்டிங் அப்பான் தியர் ஃபேமிலி அதாவது அவங்க ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸு, ஹெல்த் கண்டிஷன்ஸு, அவங்களோட என்ன மாதிரியான சைஸு அதாவது என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும்.
1: இப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 35 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே வரக்கூடிய விஷயம். ஸோ அதில் வந்து பெண்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஹார்மோன் சேஞ்சஸை வந்து எதிர்கொள்கிறாங்க, மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கோவப்படுறது, இதெல்லாம் வந்து அதன் காரணமாகத்தான் வருதா? இப்போ இந்த காலத்தில் இந்த உடல் எடை அப்படிங்கிறது அதிகரிக்கிறது ஏன், எலும்பு பலவீனமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள்.
0: 40+40 ஸ்டார்ட் ஆக போகும்போதே அந்த மெனோபாஸ் ட்ரான்சிஷன் பீரியட்குள்ளாரே என்ட்ராகிறாங்க. இந்தியன் செட்டப்பில் நமக்கு மெனோபாஸ் ஏஜ் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ். ஸோ 40 to 43 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், 43 to 45 பெரிய மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், 45க்கு மேலே மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனோபாஸுங்கிறது எப்போனா எப்போ ஓவரியோட ஃபங்க்ஷன் டோட்டலாக ஸ்டாப் ஆகுதோ, அதாவது ஒரு வருஷத்துக்கு சுத்தமாக பீரியட்ஸே வராமல் இருந்தால் தான் நம்ம அப்போ மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனோபாஸ் ட்ரான்சிஷன் அப்போ நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸும் சேஞ்சஸ் ஆகுது, அதாவது முன்னாடி எவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஹார்மோன்ஸும் அப்படியே வந்து கம்மியாக போகுது. என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கலான்னா மூட் ஸ்விங்ஸு, நைட் ஸ்வெட்ஸ், அதாவது நைட்டு என்ன தான் வந்து சில டைம் ஏசி கீழே தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் பார்த்தா ரொம்ப வேக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே ரொம்ப ஸ்வெட்டாகி ஊற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸு, நைட் வந்து தூக்கம் இருக்காது, டிப்ரெஷன்ஸு, யாரை பார்த்தாலும் வந்து கோபமாக இருக்கும், போ திட்டலாம் போல் இருக்கும், எரிஞ்சு விழுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டோன்னா அவங்களே சொல்லுவாங்க, அம்மா முன்னாடிலாம் நல்லா இருந்தாங்க, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எப்போ பார் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க, நைட் தூங்குறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் தான் போஸ்ட் மெனோபாசல் சேஞ்சஸ்.
1: இப்போ பொதுவாக வந்து பெண்கள் உடல்நல ஆலோசனைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்த வயசுலையும் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸ்னால் அது என்ன, பெண்களினுடைய மென்டல் ஹெல்த் பற்றியும் குடும்பம் எப்படியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா அது அந்த லேடி மட்டும் டிசைட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபேமிலியில் அந்த பெண் மட்டும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே சேர்ந்து அது கூட கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பெண்ணோட அந்த டிப்ரெஷனோ இல்லை இந்த எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். பெண்கள் வந்து டிப்ரெஷன் ஆறாங்கன்னா அது அந்த ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். மேபி அவங்க ஒர்க் பர்டனை வந்து கம்மி பண்ணலாம், ஸோ அவங்க டிப்ரெஸ்டாக இருக்க போகும்போது அந்த என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஜாய்ஃபுல் என்விரான்மெண்ட்டாக மாற்றலாம். நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன், யோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, மேபி ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி, அவுட்டிங் வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் போகிற மாதிரி, இல்லை மந்த்லி ஒன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி, சம்திங் தே ஹாவ் டு மேக் டீவியேட் ஃப்ரம் தியர் ஒரிஜினல் ஒர்க். ப்ளஸ் லேடிஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ்ன்னு பண்ணா இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும், எஸ்பெஷலி 30+.
1: ஓகே,
0: ஸோ எல்லா லேடிஸும் வந்து நம்ம ஹெல்த் நல்லா தானே இருக்குது, நமக்கு ஒரு இஷ்யூஸும் எதுவும் இருக்காது அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக மாஸ்டர் செக்அப்பில் நாங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபைப்ராய்டு இருக்கும், இல்லை திடீர்னு வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் கூட இருக்கலாம் ஓவரீஸில், ஆனால் அவங்களுக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங், ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் பண்ணுறனால தெரியக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற ஃபிட்டாக தான் இருக்கிறேன், எப்படி சுகர் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுற மூலமாக தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு விமன்ஸ் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுனால எந்த லாஸும் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறீங்க, பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா வில் பி ஹாப்பி தட் ஓகே நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிறோம், இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இப்போ வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்லி ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ப்ளஸ் எந்த ஒரு இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், சப்போஸ் ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக போகுது, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை சாப்பிட முடிய மாட்டேங்குது, வயிறு கும்மன் இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜோ, எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் அடுத்து ஏர்லியர் வந்து டாக்டரை அணுகுனீங்கன்னா ஏர்லியராக நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
1: அதாவது லாஸ்ட்டாக நம்மளுடைய உடம்பு தானே, அப்புறமா பார்த்துக்கலாம், டைம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் நம்மளுடைய உடல்நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக கூடுதலான ஒரு கவனம் செலுத்தணும், அதிலும் பெண்கள் தான் முக்கியமாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த்த இன்னைக்கு இவ்வளோ நேரம் நம்ம கூட

0: இருந்து நிறைய விஷயங்கள், நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம்.
1: நேயர்களுக்கும் ஆல் இண்டியா ரேடியோக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 பண்பலை நிலையத்தில் நேரம் 6 மணி. பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

நேர்களை திருவிளையாடல் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். ஆகாஷவாணி 103 பண்பலையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், தினேஷ் பாடியது. திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 6:13 நிமிடத்தில்

0: சித்திரம்.
1: இது சத்தியம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியதை கேட்டோம். ஆகாஷவாணி 103 பண்பலை, நேரம் 6:18. திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். திரையில் பக்தி இசை நிறைவாக

0: 40 நிமிடத்துல இருந்து கேட்கலாம். நமது ஆகாஷ்வாணி 103 FM ல இன்னைக்கும் நாளைக்கும் வர இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள். இன்னைக்கு ராத்திரி 7:25 மணிக்கு ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி 6 பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சி நீலகிரி மற்றும் கேரள நேயர்களுக்காக. நேரிலே நாளைய நிகழ்ச்சிகள் நாளை காலை 6 மணிக்கு காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு க அன்வர் பாஷா அவர்கள். நாளைக்கு காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்கலாம். இதுல காலையில 7:30 காந்தி அஞ்சலி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களை நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை, பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் இன்டர்வியூ இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டி வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நாளை மாலை 5 மணிக்கு சித்திரச்செவ்வானம் வெள்ளி மின்னல் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி
1: ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு, ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஓசை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியது. நேற்றிலே கேட்ட அந்த பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. மீண்டும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி 6 மணி

மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதி

0: கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 இவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 lakhs கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 lakhs கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
3: நான் வந்து 2020 8 lakh முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் ஒரு 7 எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக

0: கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
1: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நீங்கள் அனைவருக்கும் இனிமையான பொன் மாலை நேர வணக்கங்கள். பொன் மாலை இப்பொழுது நிகழ்ச்சியில் அங்க கூட உங்க ஆர்ஜே உதயா,

ஆடு புலி ஆட்டம் திரைப்படுத்திருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். எல்லார் அஞ்சலி பாடியதை கேட்டோம். விஜயா பாஸ்கர் இசையில் 6:43 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை இப்பொழுது கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 53°C, குறைந்தபட்சமா 25°C. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 36, குறைந்தபட்சமா 26. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 38, குறைந்தபட்சமா 26°C. சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 57°C, குறைந்தபட்சமா 26°C. நீலகிரியில் அதிகபட்ச வெப்பநிலை 24, குறைந்தபட்சம் 18°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமா 27°C வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. நேர்களை கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மலைகளிலிருந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நேர்களை இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கீங்க.

0: உன்னைத்தான் தம்பி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயரம் பாடியதை கேட்டோம். விஜயபாஸ்கர் இசையில் 6:48. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு, காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, உக்கணம் டவுன்ஹால், மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து துடிலூர் வரையிலான சில பகுதிகள், அதே மாதிரி லக்ஷ்மிஸ் பகுதி, சிங்கநல்லூர் இங்கெல்லாம் வந்து லேசான போக்குவரத்து நெரிசல் இருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க. பொன்மாலை புழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. 6:48 ஆச்சுங்க.
1: I won't say no. I hope you know.
2: No.

அழைக்கின்றமான் கண்ணோ, அழைக்கின்ற பூ பெண்ணோ, அழைக்கின்றமான் கண்ணோ, அழைக்கின்ற பூ பெண்ணோ.

பொன்னூஞ்சலில் திரைப்பதற்காக டி எம் சவுந்தரராஜன், பி வசந்தாவுடையதை கேட்டவும் எம் எஸ் விஸ்வநாதனை செயல் பொன்மாலை இப்பொழுது கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:10. பொன்மாலை பொழுதின் நிறைவான பாடலாக என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: சிங்கிள் லைனா இருந்துட்டு இருந்தா தான் சார் கரெக்டா மரத்துக்கு மரம் இடைவெளி கரெக்டா இருக்கும்.
4: என்ன இடைவெளியில் வச்சிருக்கீங்க பாக்கு?
3: 9 சார், 9 அடி
4: மரத்துக்கு மரம், 9 அடி
3: 9 அடி 8 அடி வச்சாலும் நான் தப்பில்லை சார்.
4: சரி சார்,
3: அதாவது 7-8 வைக்கலாம் தோப்புக்குள்ள. ஏன் 7-8 வைக்க சொல்றேன்னா,
2: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள் நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியை

0: ஐயும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித் ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகேயுள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை.

0: இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி 103 MHz. இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,510 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,060 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,152 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,880 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,531 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,211 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,239 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,509 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,512 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,219 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,070 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,265 ரூபாய்க்கும், கோபி கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,142 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,519 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,099 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,215 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வரும் நாட்களில் வானிலை அறிக்கை. வரும் 4 நாட்களுக்கு லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4-12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை கூட்டைகளில்

சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்திற்கான பயிற்சி 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் பயிற்சி கட்டணமாக 850 நபர் நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு 590. பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். தொலைபேசி 0422-6611336. மீண்டும் ஒருமுறை 0422-6611336. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கத்தில் 2 நாள் வேளாண் பொருளுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர் இறுதியாண்டு பட்டதாரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422-6611330. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஊடு பயிரோட இன்றியமையாமை குறித்து சதாசிவம் ஐயாவோட அனுபவ கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பேர் கே சதாசிவம். நாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பொள்ளாச்சி தாலுக்கு ஆறு பொன்னாவரம் கிராமம். இதுதான் எங்களுடைய இருப்பிடம். இங்கதான் வீடு எல்லாமே இது எல்லாமே இருக்கு.
2: சார், இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம ஆட்டு பண்ண பார்த்தோம், கோழி பார்த்தோம், அப்படியே நடந்து வரப்போ கொய்யா பார்த்தோம். தென்னந்தோப்புல கொய்யா, ஏன்னா தென்னை அழகா கேப் போட்டு வச்சிருக்காங்க, 25 அடி 30 அடி வச்சிருக்காங்க. அப்புறம் பாக்கு, பாக்கு என்ன ரகம் போட்டிருக்கீங்க
1: சார்? நான் மோகித் நகர் போட்டிருக்கேன் சார்.
2: மோகித் நகர்
1: போட்டிருக்கேன் சார்.
2: இப்போ பாக்கு வச்சதுனால உங்களுக்கு தென்னைக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜுங்களா?
1: இல்லை சார், நான் வந்து தென்னை மரத்துக்குள்ளே நாங்கள் பார்க்க வச்சுருப்போம். நீங்கள் நல்லா பாருங்கள், இது இந்த ஃபீல்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து தென்னை மரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இதில் ஒரு தப்பு இருக்குது. இந்த இந்த இடத்துல என்ன தப்பு நான் சொல்ல பாருங்க, நம்ம வைக்கிறது எப்போவுமே கிழமைகளை வைக்கணும்.
2: ஓகே ஓகே,
1: ஷேடு வரணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் முதல்ல பார்க்க வச்சுட்டேன், யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நான் போய் தென்னை மரம் சடசன் மேலே போகுது பார்த்தீங்களா?
2: ரைட் ரைட் ரைட்.
1: அப்போ இதே அந்த அந்த பிட்டை காட்டுறேன், அதில் கிழமேக்கில் மட்டும்தான் பார்க்க வச்சுருப்பேன், ஒரு லைன் தான் வச்சுருப்பேன்.
2: இது தென்வடலில் இருக்குது.
1: தென்வடலில் இருக்குது. இது ஒரு தப்பு.
2: பொதுவாக எந்த ஒரு மரம் வச்சாலும் கிழமையில தான்,
1: கிழமைக்கு தான் சார் கரெக்டாக இருக்கும். ஏரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், எல்லாமே
2: சூரிய வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். உங்கள் அனுபவசாலி உங்களுக்கே தடுமாற்றம் வந்து
1: சார், இது அனுபவம் இல்லை சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயிக்குமே ஒரு பாடம் புதுப்பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் சார். நான் கற்றுக்கிட்டேன்னு நான் அந்த அனுபவசாலின்னு நினச்சேன்னா நான் முட்டாள். நான் பேக்கில்
2: போயிட்டுன்னு அர்த்தம். அந்த லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்.
1: நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும், நீங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். நான் சொல்கிறேன்ல சார், இப்போது ஒரு விவசாயிகிட்ட நீங்கள் போய் ஒரு மைக்ரோ பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்க முடியும், இன்னொரு விவசாயிட்ட ஒரு மைக்ரோ பாயிண்ட்.
2: இப்போ கடல் இது மிகப்பெரிய கடல்.
1: ஆமாம், நீங்கள் ஒருத்தர்கிட்டே எல்லாம் கற்றுக்கிட்டு இல்லாமல் 100% முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு அனுபவத்தை கற்றுக்கலாம். ஒவ்வொரு விவசாயம் ஒரு விஞ்ஞானி. நான் அதை சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன்.
2: கரெக்ட்.
1: ஆனால் என்ன, அவங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியலையோங்கிறதா என்னுடைய கருத்து.
2: எல்லா அனுபவம் சேர்ந்தால் அது ஒரு பல்கலைக்கழகம்.
1: ஆமாம் சார். ஆனால் நம்ம திருப்பி

0: ஒரே விஷயம் தான் தான் சொல்கிறேன் சார், இதை மறுபடியும் தொழிலாக பாவீங்க, அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, காலையிலையோ சாயங்காலம் கொஞ்ச நாள் செடி கூட போய் நின்று பாருங்க, அந்த செடியில் ஏதோ டிஃபெக்ட் வருதுன்னு அது காட்டும், நம்ம
1: பேசும் நமக்கு
0: பேசும். நீங்கள் அது மொத்தமாக விட்டு போட்டு மொத்தமாக விட்டு போட்டு போய் எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்?
1: அப்போ ஒரு விவசாயம் முழு நேரம் விவசாயியாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்திலே இருக்கணும்.
0: சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க சார். சார்
1: இந்த ரீல்ஸ் பார்க்குற நேரமும்,
0: ஆமாம் சார்,
1: டிவி பார்க்குற நேரமும்,
0: கோகனட் பித்தம் இருக்கு, ஆட்டம் புழக்கியம் உள்ள இருக்குது, எல்லாம் கலந்து ஸ்ப்ரிங்லர் போட்டு
1: விட்டாச்சுங்களா,
0: சூடமானஸ் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருக்காங்க.
1: அதான் அதனால தான் மெயினாக மக்கிறது
0: மக்குது. அந்த சூடமானஸ் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, மஞ்சள் பாருங்க வீட்லேயே இயற்கையாக போட்டு.
1: ஓ ரைட்டுங்க, இங்கே தோட்டத்தில் போடுறது,
0: இங்கே போட்டு மரத்துக்கு ஒரு தினமத்து கடையில் போட்டிருந்தாங்க, எடுத்து ஆச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள்
1: தேடணும் சார். இருக்கு எல்லாமே இருக்கு,
0: எல்லாமே இருக்கு,
1: நம்ம தேடணும்
0: தேடணும், தேடாமல் விட்டு போட்டு விவசாயத்தை தப்பு சொல்லிவிடுறோம் சார்.
1: ஒரு ஆடு வந்து ஒரு நாளைக்கு 5-6 கிலோ தீவனம் சாப்பிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனத்தை ரெடி பண்ணி
0: நீங்கள் மலம்பில் நெட்டிலையும் அப்படி தான் சார், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி நெட்டக்கூடாது, 3-3 நெட்டுங்க,
1: நல்லா புழக்கமாகவே இருக்கணும்,
0: 3-3. அப்போதான் தூர் வந்து அடர்வாக வரும்,
1: ரைட்டு,
0: இல்லையா குச்சி மாதிரி மழை போகும்.
1: சொன்ன மாதிரி புல் அதிகம் வர அளவுக்கு நம்மளுக்கு லாபம், தண்டு வந்தால் நம்மளுக்கு கழிவுகள் நிறைய,
0: இல்லை தண்டு அளவான சைஸில் அப்போ தான் நீங்கள் வெட்டையில் கரெக்டாக வரும், கரெக்டுங்களா, நீங்கள் ரொம்ப குச்சி மாதிரி மேலே போயிடும்,
1: ரைட்டுங்க, நம்மளோட தீவனம் வந்து அடர்த்தியாக வராது, இல்லை சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான்.
0: நீங்கள் அதான் சொல்லுங்க, ஒரு பக்கம் போங்க, ஒன்று புதுசாக கற்றுக்குங்க, ஒரே நாள் கற்றுக்க முடியாது.
1: கிளம்பையில் வைக்கிறப்ப உங்களுக்கு காத்தோட்டமும்,
0: இதில் வந்து ஒருத்தர் என்னன்னா நீங்கள் ரெண்டு லைன் வைக்கலாமல் இல்லைனாங்க, எனக்கு பேராசைகளை வேண்டாம்னா ஆசை போதும், பேராசை வேண்டாம், சிங்கிள் லைனாக இருந்துட்டு இருந்தால் தான் சார் கரெக்டாக மரத்துக்கு மாதிரி இடைவெளி கரெக்டாக இருக்கும்.
1: என்ன இடைவெளியில் வச்சுருக்கீங்க பார்க்கு?
0: 9x9 சார்,
1: 9 அடி மரத்துக்கு மரம், 9 அடி 9 அடி
0: 8 அடி வச்சாலும் நான் தப்பு இல்லை சார்,
1: சரி,
0: அதாவது 7x8 வைக்கலாம் தோப்புக்குள்ளே. ஏன் 7x8 வைக்க சொல்கிறேன்னா, உள்ளே வந்து ஒரு சில நேரம் ரொம்ப சன்லைட்டு வந்து உள்ளே வருது, 7x8 வைக்கல என்னாச்சுன்னா கொஞ்சம் நிழல் கிடைக்கும்,
1: இந்த டான்ஸிங் ஷேடோ கிடைக்கும்,
0: அது கிடைக்கல உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த ஈரத்தன்மை மெயின் ஆகும், அது ஒரு காரணம் இருக்குங்க.
1: இப்போ பொதுவாக தென்னையில் வாழை ஊடு பயிர் பண்ணலாங்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன?
0: தாராளமாக பண்ணலாம் சார், அதுதான் சொல்லலாம், முதலே நீங்கள் தென்னை மரம் நல்லா கேப் கொடுத்து வச்சுருக்கணும், கொடுத்தா வைக்கலாம். இங்கே நம்மளே சார் இப்போ ஒரு ஏக்கராக்கு வந்து 70 மரம் வைங்க,
1: 70 மரம் ஆவரேஜா?
0: ஆவரேஜ் 68 வைங்களே,
1: 2 மரம்
0: ரெண்டு மரம் என்ன பொழிலாம் கொண்டு போய் வச்சு நான் 75 வச்சேன்னு ஒரு சபையில் உட்காந்து பேசுவாங்க பாருங்க,
1: அதுக்கு 10 கூட பார்த்துருக்குறேங்க.
0: இப்போ பாக்கு வந்து சமீப காலமாக ரொம்ப நடவாகுதுங்க,
1: ஆமாங்க,
0: ஆனால் அதுலேயே நீங்கள் ஒரு சிலர் காட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்கேன் சார், எதுக்குன்னே தெரியாமல் நானும் பாக்கு வச்சேங்கிற பேரில் ஒவ்வொரு பாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடவு நட்டு மாதிரி நட்டிக்கிறேன், வயல் நடவு நட்டு மாதிரி,
1: நெல் நட்டு மாதிரி.
0: ஆ சார், மரம் வந்து கீழே வந்து அந்த கெத்து இருக்கணும்,
1: அடிமரம் ஊக்கம்
0: இருக்கணும்,
1: அடிமரம் ஊக்கம் இருக்கணும்னா அப்போ அந்தளவுக்கு நம்ம கேப் வச்சு
0: நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கரெக்டுங்களா? அவங்க அதை யாரும் செய்யறது இல்லை,
1: அந்த ஒரு 2 மரத்தில் 3 மரத்தில்
0: என்ன வந்துட போகுது நமக்கு,
1: பட் இருக்கிற மரத்தில் ஈல்டு எச்சு வருங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை.
0: அதுதான் சார், நீங்கள் ஒரு கேஷ் கிராப் பிளான் பண்ணி நெட்டி பாருங்க சார், நீங்கள் வருமானத்தை எடுத்து போடுவீங்க. இப்போ நீங்கள் இது இல்லாமல் பொதுவாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அவக்கூட 100 செடி வச்சுருக்கேன், நாற்று
1: நான் நர்சரி வச்சுருக்கீங்க, ஆமாம் ஆமாம்,
0: நல்ல வெளியிலேருந்து கிராஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், 1 கிலோ 120 ரூபாய்க்கு
1: பழம்
0: வாங்குறேன் தோட்டத்துக்குள்ள. நான் கடையில் விற்கிறது இன்னைக்கு வந்து 250 ரூபாய்க்கு போகுது,
1: சரி சரி
0: விட்டுருங்க, 120 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். 100 கிலோ ஒரு மரத்தில் வந்துட்டா 50 கிலோ வருட்டு சார், என்னாச்சுங்க ஒரு மரத்தில்
1: 120 ரூபாய்க்கு விற்றாவே
0: 50 ரூபாய், 50 கிலோ வந்தா என்னாச்சுங்க, 7000 ரூபா ஒரு மரம் வந்துச்சு, கேட்டுங்களா? 4 தினம் அதுக்குள்ள ஒவ்வொரு அவ கூட கரெக்டாக பிளான்
1: பண்ணுங்க, கேப்பில்
0: ஒரு ஏக்கரால 50 மரம் இருக்கும்.
1: இப்போ நீங்கள் ஜாதிக்காக வச்சுருப்பீங்களாட்டுருக்குங்க?
0: அதுவும் வச்சுருக்கேன் சார், நான் வந்து ஜாஸ்தி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நல்லா
1: கம்மியாக தான் இருக்குங்க,
0: கம்மியாக தான் இருக்கு, அதாவது எல்லா வகையிலையும் எனக்கு வருமானம் வரணும்,
1: கரெக்ட்,
0: ஒன்றுலேயும் நான் லாக் ஆகக்கூடாது,
1: பல பயிர் ஏதோ ஒன்று கைவிட்டாலும் இன்னொன்று
0: நம்மளை காப்பாற்றிக்கணும்,
1: தப்பிச்சு வந்துடலாம்,
0: தப்பிச்சு வரணும், நீங்கள் ஒன்றுலேயே நாளைக்கு லாக் ஆகிடக்கூடாது,
1: கரெக்ட் தான்,
0: மார்க்கெட் இப்படியெல்லாம் போகும்.
1: இதேமாதிரி நம்ம தண்ணீரோடைய ரிசோர்ஸையும் நம்ம பிளான் பண்ணி வைக்கணும், சும்மா கிடைச்ச இடத்துல போகிறா வச்சுட்டு
0: இப்போ ஒன்றும்
1: நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி
0: இப்போ இந்த என்னோட ஹைவேஸ் ரோடுங்குது, ரைட்டுங்களா சார், ஹைவேஸ் ரோடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து வாட்டர் சோர்ஸ் ஹை, இந்த ரோடு ஒன்று தான் குறுக்க, ரோட்டுக்கு அந்த பக்கம் எனக்கு வாட்டர் சோர்ஸ் ஹை, என்னன்னு கேட்டால்

0: ஒரு 35 ஏக்கரா லேஅவுட்டு வந்து ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது, ரைட்டுங்களா. தண்ணி மழை பெஞ்சா நீங்கள் இங்கே இந்த இடத்துல நின்று, இந்த இடத்துல நம்ம தோட்டத்தோட இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்று ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டார் போகும்,
1: இன்னும் ஓடும்
0: போகும். ஆனால் அந்த சோசனைக்கு இந்த பக்கம் இல்லை, கரெக்டுங்களா. அவ்வளோ தண்ணி இந்த பக்கம் வரக்கல, ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய பூமி.
1: இப்போ அது வந்து ரன் ஆஃப் வாட்டர் தான், அந்த லேஅவுட்ல இருந்து வர தண்ணி தான்
0: ரன் ஆஃப் வாட்டர். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப யோசிச்சு பர்மிஷன் வாங்கி கட்டிங் ஆர்டர் கிடச்சி ரோட்டை கட் பண்ணி அவங்களோட நார்ம்ஸ் படி கீழே வந்து நீங்கள் பைப்பு போட்டு அதுக்கு காங்கிரீட் போட்டு பண்ணிக்கணும்னாங்க. அது நாம் என்ன பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு அந்த செலவு என்ன பண்ண, நான் இப்போ என்னோட தோட்டத்தில் அங்கே வந்து பாருங்க எவ்வளோ ஒரு பைப் போட்டிருக்கேன்னு, அத்தனை தண்ணி வந்தாலும் அத்தனை இங்கே தான்
1: டைவர்ட் ஆயிருக்கு. அப்போ அதாவது நம்ம தேடணும் அணுக வேண்டியவங்களை கரெக்டாக அணுகணும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
0: ஆமாம் சார்,
1: எனக்கு அரசாங்கத்தை நீங்கள் ஹைவேஸ் அணுகிருப்பீங்க, அரசாங்கத்தை அணுகிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு
0: சொல்லல. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, எனக்கு இன்னொரு தோட்டத்தில் ஒரு ஹைவேஸ் ரோடு ரிங் ரோடு வந்ததுங்க. அந்த ரிங் ரோடில் ஒரு அந்த டிச்சு கட்டிட்டு போகிறாங்க, டிச்சு வந்து ஒரு 10 அடி தள்ளி போகுது. அப்போ தள்ளி போனால் என் தோட்டத்தோட டெட் எண்டுக்கு போய் தண்ணி வந்து அரிப்பு ஏற்படுத்திடும். அப்போ அந்த ஒரு ஏஐ மேடத்துக்கு போய் சொன்னேன், மா நான் வந்து ஒரு விவசாயி, நான் வந்து ஒரு வியாபார நோக்கூட எந்த இடத்துலையும் வரல, இது ஒரு 10 அடி வந்து எனக்கு இந்த அந்த ரோடோட அந்த ரோடை கட்டிங் பைப் போட்டு கொடுக்கறது வந்து நீங்கள் 10 அடி தள்ளி பண்ணிங்கன்னா நான் பண்ணக்கூட போட்டிருக்கேன், அந்த தண்ணி அத்தனையும் அங்கே போச்சா ஹார்வெஸ்ட் ஆகும், கீழே அத்தனை தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கரா விவசாயிகளுக்கும் அது பலனாகும்னு. உண்மையிலே அந்த அம்மா வந்து நான் கடவுளாக தான் நினைக்கணுங்க, நம்ம சொன்னதை அந்த அம்மா புரிஞ்சுட்டாங்க. அதாவது அவங்க வேறு ஏதோ ஊர், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு அந்த அம்மா வந்து, சரி தம்பி நான் டிச்சை வந்து 10 அடி தள்ளி உங்களுக்காக போட்டு தரேன், அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து எங்கே போகுது உங்களுக்கு காட்டினா இந்த மாதிரி இந்த பண்ணக்கூட போட்டிருக்கேன் பாருங்கண்ணே, ரொம்ப அருமையான அளவு வண்டிக்கிறீங்கன்னு சொல்லி என்னோடய பங்குக்கு நான் அதை 10 அடி தள்ளி தரேன்.
1: அவங்களால முடிஞ்ச அளவுக்கு
0: என்னோட ரூல்ஸ்
1: சட்டத்துக்கு உட்பட்டு,
0: ஆமாம் சட்டத்துக்கு உட்பட்டு இதான் செய்ய முடியும், இதை நீங்கள் கொண்டுட்டு போய்க்கினாங்க அப்படியும் இருக்கிறாங்க.
1: நம்மளுக்கு தேவை
0: என்னோட அனுபவம்
1: இருந்து அணுகணும்
0: அணுகணும்,
1: அதுக்கு ரெடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள்
0: இருக்கிறாங்க சார். அதாவது நீங்கள் எடுத்ததையுமே சட்டை இதை காலரை தூக்கிட்டு போட எனக்கு பவர் இருக்குன்னு போகக்கூடாது, அந்த இடத்துல நம்ம போய் அவங்க கூட அணுகணும்,
1: அந்த அப்ரோச் கரெக்டாக இருக்கணும்,
0: கரெக்டாக இருக்கும்.
1: அவங்களுக்கு கரெக்டாக நம்ம
0: சொல்றது வந்து அவங்களுக்கு உண்மைன்னு உணரணும்,
1: புரிய
0: வைக்கணும், உணர வச்சு பாருங்க ஏன் மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து
1: பார்த்தாங்க,
0: இது வந்து நான் யூடியூப்பில் பார்க்கல சார், ஸ்ரீலங்காவில் இப்படி தான் செய்கிறாங்க. ஸ்ரீலங்கால
1: தேங்காய் மட்டையை,
0: தேங்காய் மட்டையை வந்து அப்படியே அடுக்கி வச்சு பெப்பர் அதில் ஏற்றுறாங்க.
1: ஓ,
0: அந்த கிளரிசீடியா செடியில்
1: ரைட்டுங்க.
0: நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு இடத்த பார்த்தேன்.
1: இப்போ கிளரிசீடியா செடி வந்து ரொம்ப உயரம் போகாதுங்களே
0: உங்களுக்கு சார்,
1: நல்ல உயரம்.
0: ஐயோ, நான் அதையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, அதை பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த மட்டை போட்டேன், இப்போ ஈரத்தை
1: மூடாக்குது.
0: ஆமாம், இதுக்குள்ள ஆட்டை முளைக்கு உள்ள
1: போட்டிருக்கணுங்களா,
0: ஒரு கேரளால ஒரு நாள் ஒரு நர்சரிக்கு இப்படிதான் அவ்வளோ பக்கம் போயிட்டு இருக்கல, ஒரு நர்சரியில் போயிட்டுங்க திடீர்னு ஒரு நிமிஷம் கார் நிறுத்துங்கப்பா கொஞ்ச நேரம் நின்று போலான்னு சொல்லிட்டு நின்னுனுங்க, நின்று போட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி உண்மையா சொல்றது, அது மிராக்கில் இருந்ததுங்க. இப்படி மேலே பார்க்குறங்க, அதெல்லாம் வீடு கேரளாலெலாம் ரோட்டோரெல்லாம் வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு கிளரிசீரிய செடி இருக்குது மேலே பார்க்குற அத்தனை குறுமுளகு தொங்குதுங்க, வாது அத்தனையும் குறுமுளகாக தொங்குது. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், ஓ கிளரிசீரியில் ஒவ்வொரு வாதிலையும் அந்த கொடி ஓடுது,
1: நேராக
0: தான் போச்சு,
1: எல்லா கிளையிலையும்
0: எல்லா கிளையிலையும் குறுமுளகு தொங்குச்சு. அப்புறம் தான் கொண்டு வரங்க இதெல்லாம் கிளரிசீரியா நெட்டினேன், சரி ரைட்டு
1: பெப்பர் வைக்கணும்,
0: ஆ அது ரெடி ஆகிட்டு இருக்கேன்.
1: வெரி குட், வெரி குட். இது உங்களுக்கு தீவனத்துக்கும் ஆயிரும்,
0: ஆ மாடுக்கு வந்தால் அம்மா வெட்டி போட்டுருவாங்க.
1: ம்,
0: இங்கே பாருங்க பாக்கோட கெத்து எப்படி இருக்குன்னு
1: பாருங்க, நல்லா இருக்கு, நல்ல ஊக்கமாக
0: நல்ல ஊக்கம் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மட்டை ஓலை உள்ளே போட்டதுனால இந்த இடத்துல ஹீட் வராதுங்களா,
1: இங்கே ஒரு பல்லுயிர் பெருக்கமே ஆயிருது
0: இல்லைங்களே,
1: சூப்பர். இது இவ்வளோ கிளம் வருங்களா, இந்த வரும் அது கவாத்தெல்லாம் பண்ணக்கூடாது,
0: ஒட்டு பார்த்தா கட்டிக்கிறாங்க.
1: சரி சரி சரி,
0: இனி அதில் அந்த மேலே இருக்கிறது வர்றதுல பூ பிஞ்சு வெளில வராது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இது வந்து என்னன்னா அந்த தண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சதுனால
2: அதான் அதாங்க வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்
1: ரோட்ல போகிற தண்ணி வேடிக்கை பார்த்து என்ன பிரியோஜனம்
2: கரெக்ட் தான். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ கேட்டு வாங்கி
1: நல்லபடியே பயன்படுத்தணும்.
2: இப்போ இந்த போட்ட செலவெல்லாம் உங்களுது
1: எல்லாம் இந்த கா இது நான் செலவு பண்ணாலும் பார்த்தா
2: பரவாயில்ல தண்ணி கிடைக்கணுமே
1: சார். ஒரு தான் இல்லைங்க சார், ஒரு வேசையில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கி ஊற்றணும். 2 மணி நேரம் மழை பெஞ்சா அந்த 4 லட்சம் ரூபா நமக்கு சேவிங்ஸ்.
2: கரெக்டுங்களா? தண்ணி அருமையான தண்ணி கிடைக்கும்,
1: அருமையான தண்ணி கிடைக்கும். அப்போ அது புதுசால் தினமே பண்ணணும் இல்லையா?
2: கிடைக்கிறத ஏன் வேஸ்ட் பண்ணுங்க? அது இல்லாட்டி ஓடைக்கு தான் போகும்.
1: வேஸ்ட்டாக போய் ரோட்டில் போய் அந்த லாஸ்ட்டு போய் ஓடைக்கு போயிருக்குங்க.
2: இன்னைக்கு
1: இது இங்கே ரீசார்ஜ் ஆகிறது எத்தனை பேருக்கு ரீசார்ஜ் ஆகுதுங்க? என் ஒருத்தர் போட்டு
2: எத்தனை வருஷம் மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. கட்டாயம் அந்த வாட்டர் என்ன வரத்தான் செய்ய போகுது.
1: சைக்கிள் வந்துட்டே தான் இருக்குங்க, நம்ம அந்த சைக்கிளை தாங்கலாம்.
2: பரவாயில்ல, நல்ல ஐடியாங்க. எங்கேயுமே சமாளிச்சுக்கலாம்.
1: சமாளிச்சிடறேன் சார்.
2: உங்கள் கிணறா சார் இது?
1: இங்கே ஒரு கிணறு இருக்குது சார்.
2: ஓகே,
1: அங்கே ஒரு கிணறு இருக்குது.
2: ஓ, இந்த பண்ணைக்கொட்டை? ஆ,
1: இது வந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு பண்ணைக்கொட்டை.
2: ஓ, இப்போ அந்த தண்ணி வர்றது இதுதான் வருதுங்களா?
1: இது இந்த தண்ணி.
2: ஆ ஆ,
1: இந்த தண்ணி இதுக்குள்ளேயும் வரும்,
2: ஏகத்துக்கும்
1: இருக்குது. காடு ஏகமாக போய் அங்கே போயிடும்.
2: ஓகே ஓகே,
1: இங்கே போய் அந்த கிணத்துக்கு ரீச் ஆகிடும்.
2: சரி சரி. இப்போ பண்ணைக்கொட்டையில் மீன் எதாவது வளர்த்துறீங்களா?
1: இல்லை சார்,
2: அதெல்லாம் இல்லைங்க.
1: அது த்ரூட் த இயர் தண்ணி
2: ஒரே இடத்துல இல்லைங்க.
1: அந்த செவ்வனியா இருந்தாலுமே 600 செவ்வனி இருக்குங்க.
2: ஓகே ஓகே,
1: 600 ஒரு இடத்துல இருக்காது.
2: ரைட் ரைட்.

0: அல்லதாங்க ஒரு சில இடத்துல நோய்
1: வாய்ப்பு
0: ஏதோ நோய் தாக்குதல் வருது
1: வந்துருச்சு மிச்ச பக்கம் நமக்கு இதாக இருக்கூடாது இல்லைங்களா
0: கேட்டுவேன்
1: அதனால் ஸ்பிளிட்டாக தான் எல்லா காட்டிலும் ஸ்பிளிட் வச்சுருப்போம் சார் அதை தாண்டி
0: இதெல்லாம் தோப்பாக இருந்துச்சுங்க முன்னாடியே நீங்கள்
1: இல்லை சார் இதெல்லாம் அப்பா வந்து
0: அவரும் நல்ல கேப் தான் வச்சிருக்காரு
1: ஆமாம் அப்பா வச்சதுங்க
0: ஓகே
1: அது இப்போ நீங்கள் பார்த்தீங்களே கொய்யா குளம் இல்லையா அது மட்டும்தான் சார்
0: அந்த செவ்வாய் மட்டும் தோப்பாக இருந்தது
1: இருந்தது
0: இதெல்லாம் காடாக
1: வெறுங்காடாக இருந்தது அப்பா வாங்கி இதை அத்தனை பண்ணாரு
0: இப்போ இந்த வெள்ளி தாக்குதல் வேறுபாடெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுங்களா
1: இருந்தது சார் இல்லைங்களா
0: சொல்லி சமாளிச்சு இப்போ இல்லை மழை
1: இப்போ இல்லை சார் எனக்கு குறைஞ்சிருச்சுங்க ஆனால் நம்மளதுலையும் வந்து இது இருந்தது சார்
0: இருந்துச்சுங்க
1: இருந்தது வாடல் எனக்கு வள்ளிங்க வாடல் நோய் வள்ள ஏதோ ஒரு மரம் தான் வந்தது
0: சரி சரி
1: மேபி இந்த பாக்டீரியா ஜாஸ்தி போனதுனாலயோ
0: ஓ மேபி இயற்கை அப்போ அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டீங்களா அதை விட்டுட்டீங்க
1: அந்த மரத்தை
0: வெட்டிட்டீங்க ஓகே வெள்ளை வந்து சீசனல் தான்
1: சார் அது
0: வெயில் காலத்தில் வரும்
1: ஆமாம் சார்
0: இப்போ இந்த வருஷம்லாம் தேங்காய் கொஞ்சம் நல்ல ரேட்டு கிடைக்குதுங்க
1: இந்த வருஷம் நல்ல ரேட் இருந்துச்சு இப்ப ரேட் குறைஞ்சிருச்சுங்க
0: ஓஹோ
1: இப்ப ரேட் குறையுது
0: ஏன்னா ஒரு வருஷம் காப்பு சுத்தமாவே இல்லையே இல்லைங்க அதனால
1: சார் இப்போ அதே தான் இன்னொன்னு சொல்ல சார் தமாசு இப்போ ஒரு மரத்துல வந்து ஒரு தென்னை மரத்துல வந்து நீங்க வந்து ஒரு பாலை வந்து வெளியே வர வெளியே வந்து அது காய வரக்கு எவ்வளவு நாள் நினைக்கிறீங்க
0: தெரியலீங்களா
1: 3 இயர்ஸ் ஆகும் சார்
0: 3 வருஷம்
1: என்ன நினைச்சிருக்கீங்க இந்த கரு ஃபார்ம் ஆகி வெளியே வர்றக்கு குறைஞ்சபட்சம் 30 மாசம்
0: நினைக்கிறேன்
1: ஆகும் ஆனா நம்மளால என்ன பண்றாங்க தெரியுங்களா வேர்ல மந்துக்கிட்டுவான் அடுத்த பாளைய சூப்பரா வந்துச்சு அல்ல அந்த கரு ஃபார்ம் ஆகி வரைக்கும் 3 வருஷம் ஆகும் சார் கரெக்டாக நல்லபடியாக வந்து கீழே இருந்து உள்ள இருந்து அந்த போய்
0: ஒரு சைக்கிள்
1: அந்த ஃபார்ம் ஆகி வர அப்போ ஒரு ட்ராட் வந்து அடிச்சதுன்னா அந்த உள்ள இருக்கிற பாலை கருகிருச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்க அடுத்தவங்கள வந்து சேராது மரம் டெவலப் ஆகி அந்த பாலை நல்லபடியாக வந்து வர 3 இயர்ஸ் ஆகும் சார்
0: ஒரு பாதிப்பு வந்தால் 3 வருஷம் ஆகும்
1: உண்மை அதுதான் சார் சும்மா இன்னைக்கு போட்டு நாளைக்கு வந்து 100% கிடையாது
0: இப்போ இதெல்லாம் சரியெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க எடுப்பீங்க
1: இல்லைங்க சார் சரியெல்லாம்
0: எடுக்கிறது இல்லைங்க மரம் கம்மியா இருந்தா சார் எடுப்பாங்க எடுத்து மிதிச்சு விடுவாங்க அப்புறம் இவ்வளவு
1: இன்னைக்கு மரமே ஏறது இல்லைங்க
0: ஏறது இல்ல
1: எல்லாம் சல்லையில வச்சு போட்டு
0: சல்லையில போட்டு பழகிட்டாங்க
1: ஆமாங்க அங்க அது ஒரு கிணறு
0: ஓகே ஓகேங்க ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க தென்னை வெட்டக்கூடாது தென்னை வெட்டி கேடும் பணம் வெட்டாம கேடும் அப்படிம்பாங்க
1: சார் அதெல்லாம் லாஜிக்கே இல்லைங்க நீங்க அந்த லாஜிக் பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்க நீங்க டெவலப்மெண்ட் ஆக முடியாது நான் சொல்றேன்ல
0: அதே சொன்ன மாதிரி அணைகள்லாம் அளவுகள் கம்மியா இருந்துச்சு
1: ஆமாங்க
0: தோப்பு கம்மியா இருந்துச்சு ஆள் நிறைய இருந்தாங்க
1: இது ஃபுல்லாக அவக்கூட வைக்கிறக்காக குளிக்கிறதுக்கு
0: ஓ ரைட் ரைட்டுங்க கை குளிங்களா ஜேசிபியா சார்
1: ஜேசிபி சார்
0: ஜேசி என்ன சைஸுங்க 3x3
1: அவ்வளோ அதுக்கு தேவை பறச்சு விட்டேன்
0: ஓகே சின்ன பேக்கெட் போட்டிருப்பீங்க
1: பெரிய பேக்கெட்
0: பெரிய
1: பறச்சுட்டேன்
0: ஓஹோ
1: இனி அப்படியே ஸ்ப்ரிங்க்லர் போட்டு
0: ஓ
1: நான் அப்படியே ஒவ்வொரு நாள் தான்
0: நட்டிருப்பேன் இப்போ அவக்கேட வந்து இந்த மாதிரி ஷேட்ல தான் வரும்
1: ஷேட்ல தான் சார் வரும்
0: ஓ
1: ஒரு 40% 50% ஷேட்
0: ஓகே ஓகே பரவாயில்ல அதான் பிளானிங் தான் ஏதோ லாங் டேர்ம் பிளானிங்ல மரம்
1: எல்லாமே சக்சஸ் ஆகும் நான் சொல்லல எல்லாமே சக்சஸ் ஆகிட்டா நான் ராஜா நான் கடவுள்
0: கடவுள் அந்த மாதிரி நினைப்போம்
1: அது வந்துடும் அது வர இப்படி தான் குழி எடுத்து போட்டேன்
0: சரி சரி ஓ
1: கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க 2017 சொல்லுங்களா 17, 18, 19, 20, 21, 9 வருஷம் ஆச்சுங்க அந்த குழி நிறைய மாட்டேங்குது
0: ஓ போட போட மக்கிட்டே
1: இருக்கு
0: அப்ப அந்த மரத்துக்கு உரம்
1: போயிட்டே இருக்கு
0: உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை இந்த கழிவுகளும் பிரச்சனையும்
1: இல்லை உள்ள ஃபீடர் ரூட் ஃபுல்லாக உள்ள வந்துருக்கும் இல்லைங்க
0: கட்டாயங்க ஏன்னா நீங்கள் மட்டையோடைய அவுட்டர் எஜ்ஜில்லாம் நம்ம போட்டிருக்கீங்க பரவாயில்ல இப்போ 9 வருஷம் ஆகி இந்த குழி நம்பலை
1: நம்பளை பாருங்க கண்ணு முன்னாடி கட்டுற பாருங்க
0: இந்த மரத்தில் இருக்கிற கழிவுகள் அத்தனை
1: உள்ள விழுந்துட்டே இருக்கு
0: இப்போ இந்த மட்டை மட்டும் போடுறீங்களா
1: இந்த பாலை
0: பண்ணாடி நல்லா போட்டு மக்கி
1: பாருங்க விழுந்துடும் அந்த உரிய மட்டை மட்டும் வெளியே போயிருது மிச்சம் அல்லவங்க தான் உருகுது
0: குடும்பம் கூட மக்கிடுதுங்க நல்ல ஐடியா இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க எப்படி தோணுச்சு நீங்கள் செய்யணும்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா
1: சார் நான் நாயம் மைண்டில் உருவானது தான் சார்
0: ட்ரையல் தான் பார்த்தீங்க
1: ஆமாம் சார்
0: ஓ
1: நான் பண்ண அன்னைக்கு இதுக்கும் சிரித்தாங்க
0: ஓஹோ
1: எல்லாமே வந்து சார் அவமானங்கள் தான் வந்து நமக்கு ஒரு படிக்கட்டு
0: அதான் ஃபஸ்ட்டு ஒரு எள்ளி நகையாடுவாங்க
1: ஆமாம் சார்
0: அப்புறம் ஒத்துக்குவாங்க அப்புறம் பாராட்டுவாங்க ஒரு
1: நாம அடுத்தவங்க பாராட்டை பற்றி எதிர்பார்க்கவே வேணாம் சார்
0: நம்மளுக்கு வேலை
1: நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமுங்க

விவசாயி சதாசிவம் அவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணிகளை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டு

0: வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபர்டில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேயர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 மண்பலை 8:05 இதமாய் ரித்தமாய் இதம் ரித்தம். தொடக்க பாடல் விக்ரம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசை.

கேட்ட அந்த பாட்டு கடைக்கண் பார்வை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியது வி எஸ் நரசிம்மன் இசையில். நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகத்தை நீங்க கேட்கலாம். இதம் ரீதம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. இனி தொடர்ந்து அடுத்த பாட்டு எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில் கருமேடு கருவாயின் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட அந்த பாட்டு இளையராஜா இசை கோர்ப்புல மனு கே சித்ரா பாடியது சக்திவேல் திரைப்படத்திற்காக. இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. 8:25 ஆச்சு. நீ தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, மலேசியா வாசுதேவன் பாடியது இளையராஜா இசையில் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாட்டு.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷவாணி 103 FM 8:30 இதம் ரீதம் கேட்டு இருக்கீங்க. இனி சின்ன கவுண்டர் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது இளையராஜா சார்.
1: நல்லா மாட்டிக்கிட்டா, இவ்வளவு விட்டுறாதீங்க, ரெடியா?

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் வெள்ளி மின்னல், எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர். 8:40 ஆச்சு. இனி கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில் விடியும் வரை காத்திரு படுத்திருக்காங்க.

கேட்ட இந்த பாட்டு இன்று போய் நாளை வா படத்திற்காக டி எல் மகராஜன் பாடியது இளையராஜா இசையில. 8:48 ஆயிட்டு இருக்குங்க. ஆகாஷவாணி 103 FM-ல இதம் ரித்தம் கேட்டு இருக்கீங்க. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் டூப்பரான 80s பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி உங்களோட சாய்ஸ்லேயே கேட்கலாங்க. 10 மணியிலிருந்து மெலடி மெட்டுக்கள். இன்றைய மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் நீலகிரி மற்றும் கேரளா மாநிலத்தை சார்ந்த நேர்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, மறைக்காமல் டயல் பண்ணுங்கள். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டேட் கோடுக்கு அப்புறமா 2316312 இல்லைனா 2317046 அப்படின்ற நம்பருக்கு. இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது மகடி ஃபிலிம்லேருந்து.

சும்மா ஏமா போட்டு குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கா. பாவங்க பாரு அழுது. நீ அழுவாத அடக்க, நான் வாடா. அண்ணன் அடிச்சா அக்கா இருக்கா அழுவாதே.

நீங்களே கேட்ட அந்த பாட்டு வேலைக்காரன் படத்திற்காக மனோ பாடியது இளையராஜா இசையில. இதுவரைக்கும் இதம் ரிதம் கேட்டீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. மீண்டும் இதம் ரிதம் நிகழ்ச்சியை நாளை 8:05 இருந்து நீங்க கேட்கலாம். நீங்களே இதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்து பயணித்தது உங்க ஆஜே உதயா. மீண்டும் இன்னொரு தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களே நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும்.

நெல்லி, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச 80s பாடல்களை மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேளுங்க. நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநில நேயர்கள் பங்கேற்கலாம். இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கின்ற நேர்களே, 9:15 இறகுகள் மெதுவாக காற்றில் ஆடும்போது எப்படி ஒரு அமைதி மனசுக்குள் பரவுமோ அப்படித்தான் சில பழைய பாடல்களை கேட்கக்கூடிய அந்த நொடியில் நம் நினைவுகளை மெதுவாக வருட வருகிறது நமது மயிலிறகு நிகழ்ச்சி. மென்மையோடும் இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சியில் நம்மை காலத்தை தாண்டி அழைத்து செல்ல போகிறது இனிய அழகான பாடல்கள். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாட்டு கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, இசை MS விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் உங்கள் ஐஸ்வர்யா.

சில பாடல்கள் நமது காதில் மட்டும் விழாது, மனசுக்குள்ளே குடியேறிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல்தான் அடுத்த ஒரு பாடலாக, ஒரு நினைவை, ஒரு காதலை மறக்க நினைக்கக்கூடிய ஒரு இதயம். ஆனால் ஒவ்வொரு காற்றிலும், ஒவ்வொரு தனிமையின் இரவிலும் அந்த முகம், அந்த சிரிப்பு, அதே நினைவு நம்முள் தோன்றும். ஒரு காதலில் வாழ்ந்த மனசின் அமைதியற்ற ஒரு துடிப்பை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ யாரோட ஒரு நினைவாவது மெதுவாக வந்து உட்காரக்கூடிய வகையில் நம்மளுடைய மனசை மெதுவாக வருட போகிறது அடுத்த பாடல். இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் வாலி. சுபதினம் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கின்ற நேயர்களே, 9:06 ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காலத்தை வென்று நிற்கும் காவிய காணங்களாக மயிலிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக. இந்த பாடலை நம்ம கேட்கும் பொழுது ஒரு ராயல் காதல் நம்மளுடைய கண் முன்னாடி மெதுவாக நடந்து வருவது போல இருக்கும். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்லார் ஈஸ்வரி பாடியது. அவங்க பாடும்போதே இந்த பாட்டுக்கு ஒரு தனி மயக்கத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மூடு பணி தூங்கும் ஊட்டி மலையில் யாரோ ஒருத்தருடைய நினைவு மெதுவாக நம்மளுடைய மனசின் ஜன்னலை தட்டுவது போல இந்த பாடல் தோன்றும். இந்த பாடல் காதலை கூச்சலிட்டு சொல்வது போல இருக்காது, மெதுவாக அருகில் வந்து உட்காருவது போல இருக்கும் இந்த பாடல். இதுவும்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: மயிலருக நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு. இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய வயசை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அஞ்சல் பெட்டி 520 இந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடலை கேட்க போறோம். ஒரு இளமையின் சிரிப்பு எப்படி இருக்கும்? டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க. இசை ஆர் கோவர்தனம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு ஜாலியான ஒரு உரையாடலாக இருக்கும். சின்ன சின்ன குறும்புகள், சிரித்துக்கொண்டே பேசக்கூடிய ஒரு காதல். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அந்த சந்தோஷமான காலத்தின் ஒரு இதய துடிப்பு எப்படி இருக்கும்? பழைய வீதிகள், மெதுவாக போகக்கூடிய சைக்கிள், ஜன்னல் அருகே நின்று சிரிக்கக்கூடிய காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு வெள்ளை கனவாக மனசுக்குள் அப்படியே ஒரு ஒரு காட்சியும் ஓடவிடும். இது வெறும் பாடல் மட்டும் இல்லை, கவலையே இல்லாத ஒரு காலத்தின் சத்தம்.
2: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
3: நித்தம் நித்தம்
2: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
3: செம்பவளம்
2: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
3: கட்டி தங்கம்
2: விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
3: சொர்க்கம் ஸ்வர்க்கம்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:35. இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் மயிலிறகு நிகழ்ச்சி. அடுத்த பாடல் தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய ஒரு கனவு. அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, இசை எம் எஸ் சுப்பையா நாயுடு, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம். இந்த பாடல் இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அமைதிக்குள் ஒரு குரல் பிறந்தால் எப்படி இருக்கும், ஒரு மேகத்தை போல மெதுவாக நகரக்கூடிய ஒரு பாட்டு, சொல்லாமல் சொல்லக்கூடிய காதல், அதனுடைய முழு அழகும் இந்த பாடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. யாரோ ஒருவரது முகம் இந்த பாடலை கேட்டால் நினைவிற்கு வரும், ஆனால் யாரையோ இழந்த உணர்வும் நம்மளுடைய மனசை வருடவிடுகிறது. இதோ பாடல்.

உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி. காதலுக்கு எல்லை என்பதே இல்லை இல்லையா? மொழி இல்லை, தூரம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மனசு வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். நாடோடி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியது டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா. சில பாடல்கள் காதலை ரெண்டு பேருக்குள் மட்டும் வச்சுக்காது, அதை உலகமே உணரும்படி சொல்லும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இதுவும். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒரே மொழி இந்த பாடலில் காதல் அப்படிங்கிறது ஒரு மனிதர்கிட்ட மட்டும் இல்லை, அது வந்து ஒரு உணர்வாக பரவப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா உலகம் வேணால் வேறாக இருக்கலாம், மொழிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் மனசு உணரக்கூடிய அந்த அன்பு எப்போயுமே ஒன்று தான். இதயத்தை மெதுவாக தொடக்கூடிய அந்த வார்த்தைகள், எல்லா மனங்களையும் ஒரே இசையில் இணைக்கப் போகக்கூடிய அந்த பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கின்ற நேர்களே 9:44 ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம் செவிகளுக்கு விருந்தாக மயிலிறகு நிகழ்ச்சி. வரக்கூடிய அடுத்த பாடலாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக. இந்த பாடலை ஒரு பாடல் அப்படின்னு மட்டும் சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது மனசும் வரைய தொடங்கிய ஒரு ஓவியமாக மாறும். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின்

இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. ஒரு காதல் கடிதம் போல இருக்கும். இந்த பாடலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருக்காது, ஆனால் சொல்லாத உணர்வுகள் நிறைய இருக்கிறது. காதல் இங்கே கூச்சலிடவில்லை, அமைதியாக சுவாசிக்கிறது. இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு பழைய ஜன்னலுக்கு பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்து ஒரு பாடலை ரசித்தா எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி நமக்கு இருக்குமோ அதே போல் உணர்ச்சி இந்த பாடலை கேட்கும் பொழுது இருக்கும். சொல்லாமல் வந்த காதலை உணர்த்த போகக்கூடிய ஒரு மென்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:49 இணைந்திருக்கின்றோம் நேர்களே. மயிலிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எங்க பாப்பா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். அதாவது அந்த காலத்து பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு அழகு இருக்கும். எப்படிப்பட்ட அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் வந்து பேசாது, சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த பாடலை கேட்கும்போது நம்மளுடைய முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் நம்மளுடைய மனசை லேசாக்க போகுது. கேட்கலாமா?

இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:53 ஆயிருச்சு. நேரம் மிகவும் வேகமாக போகிறதோ அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது இல்லையா? எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அடுத்த பாடல் மகராசி என்ற திரைப்படத்திலிருந்து, டிஎம் சௌந்தரராஜன் பி சுஷிலா பாடியது. இது வந்து ஒரு சாதாரண காதல் பாடலாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் புதிதாக திறக்கக்கூடிய ஒரு வசந்த ஜன்னலாக மாறப்போகிறது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் கண்ணதாசன். அந்த பாடலில் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அதை வாழ்க்கையில் புதிதாக உதிக்கக்கூடிய ஒரு ஒளியாக காமிச்சிருப்பாங்க. காதல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வயசு அப்படியே புதுசாக மாறிடும் இல்லையா? நேற்றைய சோகங்கள் கூட இன்னைக்கு பூத்த மல்லிகையாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிச்சயமாக எல்லாத்துக்குமே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போயிருக்கும். இரண்டு இதயங்கள் ஒருவரை ஒருவர் மெதுவாக அணுகக்கூடிய தருணமாக மாறப்போகிறது. 60கள் மற்றும் 70கள் காலத்தில் வந்த பாடல்கள் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்காது? சத்தம் இருக்காது, மாறாக சுகம்தான் இருக்கும். இந்த பாடலும் அப்படித்தான். கேட்கும்போது காதில் விழுவதற்கு முன் மனசில் விழுகிறது மெட்டு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:57. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தில் இருக்கும். நிறைவான பாடலாக ஒளி விளக்கு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஹரீஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். இறகுகளால் நம்முடைய நினைவுகளை தொட்டு பறந்தோம், கருப்பு வெள்ளை காலத்தின் காதலும் குறும்பும் கவிதையும் இசையும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய மனசில் மீண்டும் உயிர் பெற்றிருக்கு நிறைய பாடல்கள். கேட்ட ஒவ்வொரு பாடலும் ஒரு பழைய கடிதம் போல திறந்தவுடன் மறந்து போன வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே மீண்டும் கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு இனிய இசை பயணத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய நினைவது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு நம்ம மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இன்னைக்கு எந்த மாவட்ட நேயர்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? நீலகிரி மற்றும் கேரளா மாநில நேயர்கள் வந்து பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டை லைக் பண்ணிவிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்மளுடைய அஃபீஷியலான ஃபேஸ்புக் பேஜ், இங்கேயும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்து நேரடியாக இந்த இரவு நேரத்தில் கால் பண்ணி எங்களுடைய சாங்ஸை கேட்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய நேயர்கள் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு நீலகிரி மற்றும் கேரளா மாநில நேயர்கள் மட்டுமே அழைத்து உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இதுக்கு ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க பாபு, ராமசாமி, காளியப்பன், இவங்க ரெண்டு பேருமே ஒரே பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது வந்த பாட்டு.

0: மெல்லடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம்ங்க. பாலக்காடு மாவட்டம் சித்தூர் வட்டம் மூங்கில் மடையிலிருந்து கோபால் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கோபால், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு இந்த கிராம பஞ்சாயத்திலிருந்து ஆத்து மேட்டிலே ஒரு பாட்டு கேட்டு பாடுபோங்க.
0: இந்த பாட்டு இதோ.
1: ஓகே, நன்றி மேடம்.

0: மேலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க சிந்து, என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: ஈரமான ரோஜாவை படத்துல இருந்து தென்றல் காற்றை கொஞ்சம் நில்ல அந்த பாடலுங்க மேம்.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: ம், யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாடியில் செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ்.
1: பாட்டுக்கு நாடு அனுப்பியிலிருந்து பூவே பூவே பிரணம் பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு இனிமையான இரவு நேரத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், யார் பேசுறீங்க? கோகிலா, சொல்லுங்க கோகிலா.
1: கொம்பேல் மூக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று,
0: அந்த பாட்டு இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி நிகழக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: விக்டோரியா காலேஜில் இருந்து கிருஷ்ணகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருஷ்ணகுமார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: கடலோர கவிதைகள்ல கொடியிலே
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:32 ஆயிட்டிருக்கு. ஃபேஸ்புக் நேயர்களும் நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. நீலகிரியிலிருந்தும் அதே போல் கேரள மாநிலத்திலும் நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதில் யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். என்ன பாடல் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, கல்யாணி அவங்க வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆதித்யா, வாசு கேட்டிருக்காங்க. அதில் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க அவங்களுக்காக. இதோ

0: மாதவத்தின் காதலுக்கு ஜே,
1: மாதவத்தின் காதலுக்கும் ஜே, மாதவத்தின் காதலுக்கு ஜே,
0: மாதவத்தின் பாடலுக்கும் ஜே.
2: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் பயணங்கள் முடிவதில்லை. அந்த படத்துல வைகரையில்
2: இப்படி நான் பாடிட்டு தான் போவேன். எஃப்எம்ல எதுக்கு பாட்டு போடுறோம் நம்ம? எனக்கு அதுதான் புரியல. சரி, இப்போ பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து பாட்டு வாங்க, நம்ம எல்லாரும் கேட்கலாம்.

மெல்லடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் இருந்து பிரதீப் ஃப்ரம் கேரளா, அவங்க வந்து மௌனராகம் படத்துலேருந்து சின்ன சின்ன வண்ணக்குயில் சாங் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது வந்த பாட்டு.

0: இந்த ஒரு நைட் டைமில் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு இந்த நாளையவே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம நிறைவு செய்ய போகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பம்? வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: மேடம், எனக்கு கும்பகரத்தங்கையா படத்துல இருந்து பாட்டு ஒன்னே இழுக்குதா அப்படிங்கிற பாட்டு.
0: இதோ அந்த பாட்டு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:52. இன்னைக்கு நம்ம மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில நீலகிரி மற்றும் கேரள மாநில நேயர்கள் எல்லாம் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக இப்ப நம்ம FM கேட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமாகவும், குறிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்ல வந்து பாடல்களை கேட்டிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமாகவும் வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகிமா வாய்ஸில் ஒரு தாளாட்டு மாதிரி உதயகீதம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். இந்த இரவு இனிமையாக அமையட்டும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சி, குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 31, அதிகாரம் அரண் வலியுறுத்தல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு க அன்வர் பாட்ஷா அவர்கள். தொடர்ந்து பக்தி பாடல்கள், வாணி ஜெயராம், டாக்டர் சீர்கால் எஸ் கோவிந்தராஜன், ஏ ஆர் ஷேக் முகமது, பாம்பே சகோதரிகள், டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி, ஜி சிவசிதம்பரம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நலமே விளைக, காலை 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதில் இடம்பெறுகிறது திரையிசை, அந்நாளின் சிறப்பை சொல்லும் என்று பொது அறிவு வினா ஆகியவை. 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடரும், 7:30 காந்தி அஞ்சலி, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:22 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர்களின் விருப்பமாக, 11:02 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1:00 மணி 1 மலர் 1, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள், 3:02 டீ டைம், மாலை 4:02 கெட் செட் கோ, மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல், எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், மாலை 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 7:15 வரை பொன்மாலை பொழுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள், 8:05 இதம் ரீதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து, 9:15 மயிலிறகு, 9:30 மயில்மார் சம்பரவின் நட்சத்திர மயிலிறகு, நட்சத்திரம் பழம்பெரும் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ ஏ கே தேவர், 10:00 மெலடி மெட்டுக்கள். நேர்களை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி, கோயம்புத்தூர் 34°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 37°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C. ஈரோட்டில் 38°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. சேலத்தில் 37°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. ஆங்காங்கே மலைச்சாரல் காணப்படுகிறது. பாலக்காட்டில் 33°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 27°C பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 24°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 18°C பதிவாகியுள்ளது. இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல் மத்திய அலை 990 கிலோஹெட்ஸில். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. 103 MHz பண்பலை வரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இஸ் அழகான 11 மணி ஆயிட்ருக்கு. நான் வணிஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மற்றும் வித் பாரதி 102.3 அலைவரிசையில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான். நீங்க தான் என் கூட மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. இஸ் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு நாளில் என்ன யோசிக்க போறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு டாபிக் இஸ் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரு, என்ன காரணத்துக்காக அவங்கள ரொம்ப பிடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பாடல் கேட்கலாம்.

ரொம்பவே அழகான ஒரு பாடல். ரோஜா படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதா அவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில தான் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:06 ஆயிட்டு இருக்கு. ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கே கொண்டு போயிரும் இல்லையா? எஸ், அந்த கிளைமேட், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஸ்னோ, இன்னுமே அப்படியே போனீங்க அப்படின்னா அப்படியே பனிக்கட்டிட்ட தொட்டுட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். செம்மையான சாங் தான். எஸ், அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போறோம் சித்ரா அப்படிங்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேட்குது. நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற டாபிக்கே என்னன்னா, எவ்வளோ பேர் கூட நம்ம பழகிறோம், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, கோடி பேர்ல, அது யார் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். பிளஸ் என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷன்லையுமே கூட அப்படி குளிர்ச்சியா நம்மளை உணர வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சவங்க யாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சாங்க அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கலாம். எஸ், எதா இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் இல்லையா. எஸ், கோபத்தை, சந்தோஷத்தை, உங்களுடைய கண்ணீரை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் யார், அப்படி அவங்களுக்கு சொல்ற அந்த நன்றி சொல்ற அந்த அழகான பாடல் தான். ஸ்டே டியூன்.

ரொம்ப அழகான ஒரு பாடல். மறுமலர்ச்சி படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அமிர்தா அவங்களுடைய குரல்ல, வாலியின் வரிகளில் இசை ராஜ்குமாரோட இசையில தான் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். 11:11 ஆயிட்டிருக்கு. அழகான பாடல்களோட தித்திக்கும் இனிய இரவோட நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆர்ஜி சித்ராவோட தான் நிறைய விஷயங்கள் நம்ம ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. எதையாவது ஒன்று தூக்கி சுமஞ்சிட்டே இருக்கோம் இல்லையா. இன்னைக்காவது இந்த நிமிஷத்துல எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு ஒரு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட டிராவல் பண்ணோம்னா இந்த இரவு ரொம்ப அழகா இருக்கும். இந்த 1 மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்களோட நீங்க ரசிச்சு கேட்கலாம். எஸ், அடுத்ததா ஒரு மலர் பேச ஆரம்பிச்சுன்னா என்ன பேசும், அதோட மலரோட மௌனத்தை என்ன மாதிரியான வார்த்தைகள் உடைக்கும் கேட்கலாமே பாடல்.

என்ன ஒரு அற்புதமான பாடல். இப்போ சில பாடல்கள் அப்படியே நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளிலே வரவே முடியாதுல்ல, அப்படியே மயிலிறகால மனசை வருடி கொடுக்குற மாதிரி. அதுவும் இந்த அப்படி தித்திப்பான ஒரு இரவில் மென்மையான பாடல்கள் இதமாக மனசை வருடி கொடுக்குற மாதிரி. எஸ் அழகான பாடல். கர்ணா படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் வித்யாசாகருடைய அழகான இசையில தான் பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். சில பாடல்களுங்க அப்படியே நம்மளை எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் மனசை மாற்றி அப்படியே அங்கே போய் அப்படி லயமாக ரசித்து கூட்டிகிட்டு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான். லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா லவ் தான் இல்லையா? எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்போம். இஸ் காதல் கல்யாணத்துக்கு போகும்பொழுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், போனால் எவ்வளோ அழகாக இருக்கும். இஸ் அந்த காதல் கல்யாணத்துக்கு மாறும் பொழுது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ மலர்ந்தால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு கல்யாண வாழ்க்கை இந்த பாடல். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, கண்களை மூடிட்டு நீங்கள் இந்த பாடல், அது மட்டும்தான். எஸ்

நாராயண் மணிக்குடி படத்துல இருந்து கோபால் சர்மா தேவி அவங்களுடைய அழகான வாய்ஸ்ல வைரமுத்தோட வரிகள்ல வித்யாசாகரோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:23 ஆயிட்டிருக்கு. நாம் நினைச்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3 MHz மற்றும் வித் பாரதி 102.3. இந்த மென்மையான இரவு, தித்திக்கும் இரவு, அழகான கல்கண்டு மாதிரி இனிமையான பாடல்களோட நீங்க பயணப்பட்டுருக்கிறீங்க. இந்த காதல் ரொம்ப பெரிய விஷயங்க. உலகத்திலேயே ரொம்ப அழகான, ரொம்ப மென்மையான விஷயம் அப்படின்னா காதல். நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஒரே ஒருத்தவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிறவங்க இருந்தா இந்த உலகத்திலேயே கிஃப்டர் நீங்க தான். அதை எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. நீங்க காதல் செய்யும் பொழுது என்ன மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் இருப்போம் இல்லையா? நம்ம குழந்தைங்களை கொண்டுற மாதிரி உச்சக்கட்ட ஒரு நிலை அப்படின்னா, எஸ் அன்பே அன்பே நீ என் பிள்ளை. பாடல் கேட்கலாமே.

எஸ் ரொம்ப அழகான ஒரு பாடல் லவ் பேர்ட்ஸ் படத்துலேருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராமாவோட அப்படி ஒரு அப்படி இனிப்பு ஒரு தேன் மாதிரியான ஒரு குரல் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரோட இசையில் மென்மையான ஒரு அழகான அலைவரிசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். ரொம்ப மென்மையாக பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. இந்த இரவு பொழுது 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் உங்களை அப்படியே ரொம்ப மென்மையாக

அப்படி வருடி கொடுத்து தாலாற்ற மாதிரியான பாடல்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இஸ் பாடல் கேட்டுட்ருக்குற எல்லாருமே கண்டிப்பாக மனசு மயங்கிட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்ததாக என்ன பாடல் அப்படி தானே கேட்குறீங்க. எஸ், ஒரே ஒரு வரி மட்டும் சொல்கிறேன், என்ன பாடலில் கண்டுபிடிங்க. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னாலே போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. எஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் என்ன மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க, அவங்கள நினச்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் வருது, அந்த உணர்வோடு பயணம் பண்ணிகிட்டே இந்த பாட்டோட ட்ராவல் பண்ணுங்கள். எஸ், அழகான ஒரு பாடல் உங்களுக்காக இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: மனசும் மயங்கும் நிகழ்ச்சியில நேரம் 11:38 ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்களோட மனசு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆர்ஜி சித்ரா கூட தான் அணிஞ்சிருக்கிறது. சென்னை எஃப்எம் ரெயின்போ, ட்ரிச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3, வித் பாரதி 102.3. பண்பலையில் அழகான பாடல்கள் கேட்டு வச்சிட்ருக்குறோம். எஸ் மிகப்பெரிய ஆசை நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு நாள் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜன்னலோர இருக்கை இளையராஜா சாரோட பாட்டு, இளையராஜா சாரோட அந்த மாயாஜாலம் என்ன மாதிரி நம்மளை வசீகரிக்கும் அப்படிங்கிறது. ஒரு 5 மினிட்ஸ் போதும், மொத்த பிரபஞ்சமே நம்ம கையில் இருக்கும் இல்லையா. எஸ் நாம பயணிக்க போகிறத அடுத்து இளையராஜா சாரோட பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், எஸ் பூக்கள் ரொம்ப அழகு, செம்பூக்கள் இன்னும் எவ்வளோ அழகு அப்படிங்கிறத இந்த பாடல் பாட்டு தெரிஞ்சுக்கலாம்.

சிறைச்சாலை படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவங்களோட குரல்ல இளையராஜா சாரோட செம்மையான ஒரு மியூசிக்ல தான் பாடல் கேட்டு ரசிச்சோம். 11:44 ஆயிட்டு இருக்கு. எஸ் இப்போ இந்த 80s இருக்க சாங்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அந்த 80s 90s அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? என்ன பாட்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிகரம் படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இந்த சிகரம் படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா எல்லா சாங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் மியூசிக் பண்ண ஒரே படம், அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மியூசிக். இந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டே டியூன்.

நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா, அப்பா அப்படி ஒரு பாடலுங்க. எப்போ கேட்டாலும் அப்படியே உங்களை மெய் மறந்து அப்படியே உங்களை பயணம் செய்ய வச்சிரும். ஓகே, சீக்கிரம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட எக்ஸலன்ட் மியூசிக்கில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் அடுத்ததா என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்க பொழுது, எஸ் இந்த பாட்டு நீங்கள் கேட்ட உடனே அப்படியே 5 நிமிஷம் அப்படி மெய் மறந்து ரசிச்சிட்ருப்பீங்க. என் இனிய பொன் நிலாவே, எல்லாருமே பார்க்கறது மாதிரியான அழக ஒளி வீசிட்டுருக்கிற அழகான நிலா கிட்ட நீங்களும் பேசிட்டு வாங்க. நேரம் 11:50 மணி ஸ்டே டியூன்.

பதினோரு மணி 54 நிமிஷம் ஆயிட்டு இருக்க. மூட் பண்ணி படத்துல இருந்து கே ஜே ஏசுதாஸ் அவங்களோட குரல்ல இளையராஜாசரோட மியூசிக்ல செம்மையான ஒரு பாடல் கேட்டு வச்சோம். கண்டிப்பா நீங்க மெல்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் கண்டிப்பா இந்த மனசுமா எங்கும் நிகழ்ச்சி ஒரு நிமிஷம் அது உங்க கவலையில மறந்து மகிழ்ச்சியா இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியோட சக்சஸ். எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஆர்ஜி சித்ரா.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. நீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

சிட்டுக்குருவி சுத்தம் கூடும்.

உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல்

கண்ணீருக்கு வட்ட வீடும் பாத்தீருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை நாராயண.

உலகம் நமது தாக்கத்திலே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கத்திலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமும்.

தட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு கம்மாராத்திரி தாவட்டும் மாடட்டும் கால்கள் ரெண்டு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் மாடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்.

ஆசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை.

மலருக்கு வாசம் உண்டு, கொடி கொடு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடும், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மேய்வருத்த கூலித்தரும் என்கின்ற திருக்குறளோடும் அழகான காலை பொழுதை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து மனமே முருகனின் என தொடங்கும் பாடல் ஆர் ஜெயலட்சுமியின் குரலில், கொத்தமங்கலம் சூப்பு அவர்களின் வரிகளில், MS விஸ்வநாதனின் இசையமைப்பில்

சித்திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மீரா படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமனின் இசையமைப்பில்

0: பக்தி கலக்கும்போது உணவு பிரசாதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, இசை கீர்த்தனையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மனிதன் புனிதனாகிறான். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில். ஏகாம்பரேச நாயிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஜெகதீஸ்வரி என்று தொடங்கும் திருவாரூர் ராமசுவாமி பிள்ளை பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. நீர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான காலை வணக்கம். நாம் இணைந்திருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3 மற்றும் வித் பாரதி 102.3.
2: அருள்மணி மாலை.
1: இந்த நாள் இனிய நாளாக அமைய என்கின்ற பிரார்த்தனையோடு முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக இசையவிருப்பது கனகதாரா ஸ்தோத்திரம், பாம்பே சாரதாவின் குரலில்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவல்லியின் குரலில்.

ಪದವಾಕ್ಯ ಮಹಾಧಿನೇತ್ರೀ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಮಾರಿ ಕಿವಿಜೇ ತವ ಸುಪ್ರಭಾತಂ.

ಪ್ರದಾತ್ರೀ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಮಾರಿ ಗಿರಿಜೆ ತವ ಸುಪ್ರಭಾತಂ.

சுந்தரம் ரௌதைஷ்டாவிடைஷி மந்திரைஷி கும்பரூபேஷு பூஜிதே கும்போத்தவேன முனினா கிருஷ்ணமாலிஷு மங்களம் ஸ்ரீ வெங்கடேஷ வல்லீஷ கணேஷாதிஷி நவக்கிரகைஷி அகஸ்த்ய முனினா சைவம் சரிதாயிஷு மங்களம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மஷ நாசினியே கிருஷ்ணமாலிஷு மங்களம் ஜம்பீரைஷி நிம்பபத்ரைஷ ஹரித்ராபிஷ பஸ்மபிஷி சர்வதாப நிவாரிண்யை கிருஷ்ணமாலிஷு மங்களம் ஸ்ரீநடேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யே தே சுமங்களம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்கள

அரண்மனை மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஷியாம்லா தண்டகம், டி கே பட்டம்மாளின் குரலில்.